ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஸ்தா மாதம் 31 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 7 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் தன்யாசி.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம், அதிகாரம் 107, இரவு அச்சம், குறள் எண் 8. குறள், இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும். பொருள், யாசித்தல் என்னும் பாதுகாப்பு இல்லாத தோணி மறைத்தல் என்னும் பாறை மீது மோதி உடைந்துவிடும். குறளும் பொருளும் மீண்டும். குறள், இரவு என்னும் ஏமாப்பில் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்குவிடும். பொருள், யாசித்தல் என்றும் பாதுகாப்பு இல்லாத தோணி மறைத்தல் என்னும் பாறை மீது மோதி உடைந்துவிடும். குறளமுதம் கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:55 இயற்கையின் மொழி, நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் பயன்கள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் லாம்வேல் அவர்கள்.

8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 8:45 யோகா தினம் சிறப்பு நிகழ்ச்சி, வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோக உரை, வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள், படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். 10:00 மாநில செய்திகள், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 நீங்கள் கேட்டவை நேர்விருப்பம் தலைப்பு, நீங்கள் தவறாது கடைபிடித்து வரும் யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி அதனால் உங்கள் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் மாற்றங்கள், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:55 திரைக்காணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 2:30 சிறப்பு நிகழ்ச்சி. அன்றாட வாழ்க்கைக்கு யோகா பயிற்றுனர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம். 7:30 தோட்டமும் தொழிலும் அதிக விளைச்சலுக்கு தரமான விதை தேர்வு செய்தல் குறித்து விவசாயி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். 10:00 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்று June 21 சர்வதேச யோகா தினம். யோகாவின் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான வாழ்வியலை ஊக்குவிக்கவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஐநா பொது சபையில் June 21 யோகா தினமாக அறிவிக்க கோரி முன்மொழிந்தார். இதை ஏற்று அதே ஆண்டு December ஐநா சபை June 21 அதிகாரப்பூர்வமாக சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இந்த நாள் June 21 கொண்டாடப்படுவதற்கான மிகவும் முக்கியமான அறிவியல் பூர்வ காரணம், June 21 என்பது வடகோளத்தில் ஆண்டின் மிக நீண்ட கோடைக்கால நாளாக, அதாவது சம்மர் சாலிஸ்டைஸாக கருதப்படுகிறது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக ஆரோக்கியம், ஞானம் மற்றும் உலக அமைதிக்கான யோகா என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது யோகா ஃபார் வெல்னஸ், விஸ்டம் அண்ட் குளோபல் பீஸ். யோகா என்ற ஒன்று உடலையும் மனத்தையும் சீராக்கும் ஒரு கருவி என்பதை நாம் மறக்கக்கூடாது. யோகாசனங்கள் செய்வதை வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு நாமே செய்யும் சிறப்பு. இன்று June 21 சர்வதேச யோகா தினம்.

0: today to verify all system jammers, CCTV, frisking staff and biometrics. The NTA said that it is fully prepared for the smooth, fair, transparent conduct of the examination. Union Minister of Ports, Shipping and Waterways, Sarbanand Sonowal, has said that three Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo with 94 Indian crew members have successfully transited the Strait of Hormuz yesterday and are en route to India. These oil tankers are Desh Vaibhav, Desh Vibhor and Sanmar Herald. In a social media post, Mr. Sonowal said that under the decisive leadership of Prime Minister Narendra Modi, the government is working on highest priority to secure India's maritime interests. Prime Minister Narendra Modi will commission three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agre in Kolkata today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach shipbuilders and engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. INS Dunagiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defence systems. Minister for Railways, Information and Broadcasting and Electronics and Information Technology, Ashwini Vaishnav, will inaugurate and dedicate several key railway infrastructure projects aimed at enhancing passenger amenities and strengthening the rail network in Rajasthan today. He will flag off the Lalgarh Sabarmati Express from Bikaner Railway Station. In FIFA World Cup, Germany defeated Ivory Coast 2-1 in Toronto, Canada and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undaf scored twice. Earlier, Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தவத்தினை இடம் புரியண்ட வரிகள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் வருகின்றன. தவம் என்றால் இங்கு வாழ்க்கையை முழுமையாக துறந்துவிட்டு காட்டிற்கு போய் உட்கார்ந்து செய்வது தவம் அல்ல. தவம் என்றால் இங்கு பாரதி குறிப்பிடுபவை முயற்சி, கடும் முயற்சி, விடாமுயற்சி, அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு பூழி வெக்கோணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பலபக்தி கொண்டா தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள் ஆக

0: அதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால் கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாக செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி தவத்தினை தினம்புரி நாமும் தவத்தினை நிதவும் செய்வோம் என்கிறான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள்.

ஒழித்தபாடலை பாடியது கே ஜே யேசுதாஸ். நேரம் இப்போது 6:21. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

0: எம் ஏ உஷ்மான் பாடிய பாடலுடன் அருளிசை நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: கொல்கத்தா ரெட் ரோடில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் ஒருங்கிணைந்த யோகா செயல்விளக்க நிகழ்வின் தேசிய அளவிலான கொண்டாட்டத்தின் ஒலிபரப்பு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:02.
1: ஆகாஷ்வாணி சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த உலகமும் ஆரோக்கியத்தை நோக்கி திரும்பும் இந்த உன்னதமான 12வது சர்வதேச யோகா தினத்தில் உங்களோடு யோகாவின் மகத்துவத்தை பற்றி பேசுவதில் நான் பெருமதிப்பும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த ஆண்டின் யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையின் பிற்காலத்தை நோயற்றதாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றும் யோகா என்பது கருப்பொருளின் விளக்கம் ஆகும். கடந்த 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையையும் வேண்டுகோளையும் ஏற்று ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இன்று உலகம் முழுவதும் உள்ள 170 மேற்பட்ட நாடுகள் சாதி மத இன எல்லைகளை கடந்து இந்த தினத்தை சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுகின்றன என்றால் அது நம் முன்னோர்கள் உலகிற்கு அளித்த யோகா எனும் கொடையின் வலிமையை காட்டுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறையாகும். நம்மில் பலர் யோகா என்பதை ஏதோ உடலை வளைத்துச் செய்யும் ஒரு கடினமான உடற்பயிற்சி

0: என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. யோகா என்ற சொல்லின் உண்மையான பொருள் இணைப்பு என்பதாகும். நம் உடலையும் நாம் சுவாசிக்கும் மூச்சு காற்றையும் கட்டுக்கடங்காமல் ஓடும் நம் மனதையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு உன்னத பாலமே யோகா ஆகும். சுருக்கமாக சொன்னால், இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையே ஒரு சுமூகமான சமநிலையை உருவாக்குகிறது. நேயர்களே, நாம் இன்று நவீன வடிவத்தில் பார்க்கும் யோகாவிற்கு பின்னால் பல்லாயிரம் ஆண்டுகால பாரம்பரியம் உள்ளது. நம்மில் பலர் யோகா என்பது ஏதோ அண்மை காலத்தில் உருவான ஒன்று என்று நினைக்கிறோம். ஆனால் பாரம்பரிய யோகா என்பது நம் பாரத தேசத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் உறைவிடம் ஆகும். சுமார் 5000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே தொடரும் ஒரு உன்னதமான தொன்மை வாய்ந்த வாழ்வியல் கலையாகும். பாரம்பரிய யோகாவின் சில முக்கியமான அம்சங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். வேறு வேறு தலங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருந்த யோக கலைகளை யோக கலையின் தந்தை என்று அழைக்கப்படும் பதஞ்சலி முனிவர் ஒருங்கிணைத்து யோகாவை 8 நிலைகளாக பிரித்து அஷ்டாங்க யோகம் என்று நமக்கு அருளினார்கள். அந்த 8 யோக நிலைகள் முறையே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்பனவாகும். யமம் என்பது நாம் சமுதாயத்தில் பிற மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுவது, அதாவது சமுதாய ஒழுக்கம் சார்ந்தது. நியமம் என்பது தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. நாம் நம் மனதையும் அக வாழ்க்கையையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள் பற்றி கூறுவதாகும். உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்குரிய பல உடல் நிலைகளை குறித்து கூறுவது ஆசனம். பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் கலை பற்றியது. மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை கூட்ட வல்லது பிராணாயாமம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 4 நிலை யோக பயிற்சிகளும் நம் மனதை உள்நோக்கி திருப்பி ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தி இறைநிலையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கின்றன. இதிலிருந்து பாரம்பரிய யோகா என்பது வெறும் உடலை வளைப்பது மட்டுமல்ல, அது மனிதனை ஒழுக்கமுள்ளவனாகவும் மன அமைதி கொண்டவனாகவும் மாற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மனிதனை அவனுடைய மனதை வைத்தே பிரபஞ்சத்தோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஒரு சக்தியாக அவன் விளங்குவதை உணர வைத்து அந்த மனிதனின் வல்லமையையும் அவனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பையும் உணர்த்த வல்லது யோகம். யோகா பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் சித்தர்களின் யோக பாரம்பரியத்தை பேசாமல் இருக்க முடியாது. தமிழ் மண்ணிற்கும் பாரம்பரிய யோகாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் யோகக்கலையை மருத்துவத்தோடும் தத்துவத்தோடும் இணைத்து வளர்த்தார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் தனது திருமந்திரத்தில் பாடியுள்ளார். உடலை பாதுகாக்கும் பொழுதுதான் உயிரை காக்க முடியும். அதற்கு யோகாதான் மிகச்சிறந்த வழி என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் பாரம்பரியம் உலகிற்கு உரக்கச் சொல்லியிருக்கிறது. இன்று நாம் செய்யும் ஃபிட்னஸ் யோகாக்கள் உடல் எடையை குறைக்கவோ அல்லது அழகை கூட்டவோ பயன்படலாம். ஆனால் பாரம்பரிய யோகாவின் முதன்மை நோக்கம் சித்த விருத்தி நிரோதகா என்பதாகும். அதாவது அலைபாயும் மனதை உள்முகமாக திருப்பி மனிதனை அவனது அக உலகத்தோடு இணைப்பது என்பதாகும். இந்த நவீன உலகில் யோகா ஏன் அவசியம் என்றால், நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ரீதியாக நாம் மிக வேகமாக வளர்ந்துவிட்டோம். ஆனால் அதே வேகத்தில் மன அழுத்தமும் பதற்றமும் தூக்கமின்மையும் நம் வாழ்வின் அங்கங்களாக மாறிவிட்டன. இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் வேலைக்குச் செல்பவர்களும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் மன அழுத்தம்தான். யோகாவின் ஒரு பகுதியான பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் ஆகியவை நம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது பதற்றத்தை குறைத்து முடிவெடுக்கும் திறனையும் ஞாபக சக்தியையும் பெருமளவு கூட்டுகிறது. இன்றைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு, மன ஆரோக்கியம் சென்று சேர்ந்தாக வேண்டும். அடுத்து உடல் ஆரோக்கியம். தொடர்ந்து யோகாசனம் செய்வதன் மூலம் நம் உடலில் இரத்த ஓட்டம் சீராகிறது, தசை மற்றும் எலும்புகள் வலுவடைகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உடலின் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கிறது. நீரழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நவீன கால வாழ்வியல் நோய்களை கட்டுப்படுத்த யோகா ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட உன்னத நோக்கத்தோடு இந்த நாளில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் நாம் வெறும் தற்காலிக ஆரோக்கியத்திற்காக அன்றி, நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக யோகாவை மாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை உலகெங்கும் விதைத்து வருகிறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நம்மிடம் எவ்வளவுதான் செல்வமும் வசதிகளும் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை எவ்வித செலவுமின்றி நமக்கு தரவல்லது யோகா. நேயர்களே, யோகா என்பது ஏதோ ஜூன் 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் செய்துவிட்டு மறக்கும் விஷயமல்ல. அது ஒரு தொடர் பயணம். 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் நமக்காக, நம் உடலுக்காகவும் மனதிற்காகவும் குறைந்தது 30 நிமிடங்கள் ஒதுக்க நாம் பழக வேண்டும். அது அன்றைய நாள் முழுவதையும் சுறுசுறுப்பாகவும் பாசிட்டிவ் எனர்ஜி எனும் நேர்மறை ஆற்றலுடனும் கடக்க உதவும். எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் நாள்தோறும் யோகா பயில்வோம், நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று நாம் அனைவரும் நெஞ்சார உறுதியேற்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.
1: சர்வதேச யோகா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
4: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகிவிடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
3: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
5: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
6: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
5: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
6: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
5: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
6: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Sunil Varma. The headlines. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. Three Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. The 12th International Day of Yoga is being celebrated across India and around the world today with the theme Yoga for Healthy Aging. The theme highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. Prime Minister Narendra Modi led the nation in observing the International Day of Yoga from Kolkata's Red Road, where thousands of people joined him in performing the morning exercises. Participating in the Common Yoga Protocol session, Mr. Modi performed yoga alongside thousands of practitioners at the iconic venue. Speaking on the occasion, Mr. Modi said, June the 21st, which marks the longest day in some parts of the earth, has now become the largest community celebration day because of yoga.
2: 21 जून का ये दिन पृथ्वी के कुछ भूभाग पर साल में सबसे लंबी अवधि का दिन होता है और अंतर्राष्ट्रीय योग दिवस के कारण 21 जून का ये दिन विश्व के सबसे बड़े सामूहिक उत्सव का दिन भी बन गया है. विश्व के अलग अलग हिस्सों से योग की एक से एक अद्भुत तस्वीरें आ रही है. पूरा देश योग की ऊर्जा से चैतन्य से भरा हुआ नजर आ रहा है.
1: The Prime Minister said yoga is not just physical exercise and is not restricted to any age group. It is an expression of human spirit.
2: When we speak of yoga for healthy aging, it means that we can work to ensure that age does not reduce human potential. Yoga can help human life to aspire for constant growth. Our target must be to be more flexible at 40 than we were at 20. Our target must be to be more energetic at 50 than we were at 30. Our target must be to be more resistant to lifestyle disease at 70 than we were at 50. This is where yoga can help us.
1: Prime Minister Modi said we should not restrict yoga to only particular occasions. It must be made part of our lives. He said Yoga 365 slogan has been made popular this year by the government with 100-day online yoga classes. Since the inception of the International Day of Yoga in 2015, Mr. Modi has led celebrations from various locations, including New Delhi, Chandigarh, Lucknow, Mysuru, New York, Srinagar and Vishakhapatnam. Several union ministers, state ministers and senior officials are also taking part in Yoga Day events being organized across the country. The national celebration reaffirms yoga's growing role as a global movement promoting health, harmony and collective well-being. More from our correspondent.
3: International Day of Yoga is witnessing enthusiastic participation across the country and abroad. The Ministry of Culture, in collaboration with Archaeological Survey of India, is organizing special yoga programs at 100 iconic locations, linking India's rich cultural heritage with its enduring yoga traditions. Major celebrations are being held at 12 prominent sites, including Red Fort in New Delhi, Haridwar, Konark, Hampi, Mahabalipuram, Mumbai, Nalanda, Ahmedabad, Sarnath, Leh, Hyderabad and Silchar. The Ministry of Ayush said that over 6 lakh organizations have registered on Yoga Sangam portal, reflecting unprecedented public participation in this year's celebration. Internationally, more than 210 Indian missions are organizing yoga events at nearly 2,500 locations across the world through coordinated efforts of the Indian Council for Cultural Relations. Rohan, Akashwani News, Delhi.
1: President Draupadi Murmu was chief guest at the state-level International Yoga Day program in Jabalpur, Madhya Pradesh today. The event was held at Garrison Ground in Sadar. In Saudi Arabia, more than 500 participants gathered in Riyadh yesterday to celebrate the International Day of Yoga, highlighting the growing popularity of yoga in the country and its role in promoting health and well-being. The event, organized by the Indian Embassy in Riyadh in collaboration with the Saudi Yoga Committee and local partners, was held at the Prince Faisal bin Fahad Olympic Complex. Yoga enthusiasts across several Western countries practiced yoga in large groups yesterday ahead of International Day of Yoga today. In Canada's Toronto, an enthusiastic gathering of government representatives, diplomatic corps, yoga practitioners, wellness organizations and community leaders participated in a yoga session against the historic backdrop of the Legislative Assembly of Ontario. In Brazil, a curated yoga session was led by the Ambassador of India to Brazil, Dinesh Bhatia, at the majestic Foz do Iguaçu waterfalls. Prime Minister Narendra Modi will commission 3 indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agre in Kolkata today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. We have a report from our correspondent.
4: INS Duragiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defense systems. INS Sanshodhak is a survey vessel designed for coastal and deep-water hydrographic operations, while INS Agra is an anti-submarine warfare craft equipped with torpedoes, rocket launchers and sonar systems for coastal defense. The Navy said the vessels have more than 75% indigenous content and involved over 200 micro, small and medium enterprises, highlighting the growth of India's domestic shipbuilding industry. Sandeep Dasgupta, Akashwani News, Kolkata.
1: This is Akashwani giving you the news. For quick news updates round the clock, follow us on IX handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website www.newsonair.gov.in and download News on AIR app. The National Eligibility Cum Entrance Test NEET UG 2026 re-examination will be conducted today. It will be held across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The examination will be held in the afternoon from 2 to 5:15 p.m. The examination is being conducted in English and 12 Indian languages. Ahead of the examination, the National Testing Agency, NTA, conducted nationwide mock drill yesterday to verify all systems jammers, CCTV, frisking staff and biometrics. The NTA said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the examination. Our correspondent has the details.
5: Over 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed for the secure, transparent and smooth conduct of the examination. A multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. It includes CCTV surveillance, Aadhaar-based biometric verification, GPS-enabled vehicles with police escort for the movement of the examination material, and end-to-end secure handling of confidential materials to designated locations under sealed protocols. The NTA is also actively monitoring social media platforms to curb misinformation and prevent malpractice. Saklayan Akhtar for Akashwani News, Delhi.
1: Union Minister of Ports, Shipping and Waterways, Sarbananda Sonowal, has said the three Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo with 94 Indian crew members have successfully transited the Strait of Hormuz yesterday and are en route to India. These oil tankers are Desh Vaibhav, Desh Vibhor and Sanmar Herald. In a social media post, he said that under the decisive leadership of Prime Minister Narendra Modi, the government is working on highest priority to secure India's maritime interests. The India Meteorological Department has issued a red colour warning for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. It also predicted heavy to very heavy rainfall at isolated places over Assam and Meghalaya till Thursday. Northeastern states are expected to receive fairly widespread to widespread rainfall till the 26th of this month. As part of a series, People's Padma on Akashwani, we bring you a conversation with Professor Juzair Vasi, a pioneer in the field of semiconductors and solar photovoltaics. He has been honored with a prestigious Padma Shri.
6: India is emerging as one of the biggest major solar deployers, and I can see that we are going to also emerge as a major manufacturer of solar components.
1: To listen to the interview, tune in to 100.1 Akashwani Gold today at 10:30 a.m. You can also listen to this interview on the News on AIR app and News on AIR official YouTube channel. As part of our series, Prakriti Ki Baat, Akashwani Ke Saath, we bring you a discussion on the efforts of Jhumarmur Panchayat in Nagaon district of Assam, which has been recently awarded the National Panchayat Award in the Clean and Green Panchayat category. To listen to the conversation, tune in to 100.1 Akashwani Gold today at 9:10 a.m. You can also listen to this discussion on News on AIR app and News on AIR official YouTube channel. India A will take on Sri Lanka A in the Tri-Series cricket final, scheduled to be played in Dambulla today. The match will start at 10 in the morning. Smarting from an ill-tempered defeat in their previous match, India A will look to settle scores when they take on Sri Lanka A in the final, with teenage sensation Vaibhav Suryavanshi set to be in the spotlight once again. In FIFA World Cup, Germany defeated Ivory Coast 2-1 in Toronto, Canada, and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undav scored twice. Earlier, the Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
7: Thank you, Sunil. NEET UG re-examination is the top story on dailies today. All hands on deck for NEET retest, writes Hindustan Times. 1.38 lakh CCTV, 51,000 jammers for leak-proof NEET today, headlines The Asian Age. The war between Iran and Israel, too, continues to dominate front pages of dailies. Iran closes Hormuz amid Israeli attacks on Lebanon, reads the Hindu headline. On the 12th International Day of Yoga 2026, the Pioneer writes that 6 lakh people will perform yoga today with Prime Minister Modi in Kolkata. Two studies led by Ames have found that yoga may improve women's hormone and insulin levels, reports the Times of India. An AI-enabled queue management system will be implemented in Kerala's Sabarimala Ayyappa Temple from November, reports the Hindu. In just over 3 months, from the end of February until early June, Indian records in athletics were broken 20 times, reveals the Indian Express. And finally, the ASI has made significant discoveries at Rakhigarhi, perhaps the largest site of the Indus Valley civilization, with the recovery of 8 skeletons and pottery offerings, reports the Tribune. DNA testing is underway. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. International Yoga Day being celebrated across the globe today. Prime Minister Narendra Modi leads the nation in practicing common yoga protocol from historic Red Road in Kolkata. Prime Minister to also commission three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agra in Kolkata today. National Testing Agency to conduct NEET UG re-examination in India and abroad this afternoon. Three Indian-flagged crude oil tankers carrying over 8.6 lakh metric tons of cargo successfully crossed Strait of Hormuz. IMD issues red alert for extremely heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in cricket, India A to take on Sri Lanka A in tri-series final in Dambulla this morning. And with that, we end the morning news. Have a nice day.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்.

0: கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ அமைப்போ தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு இருமுறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து

0: யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 8:40. ஆகாஷ்வாணி.
2: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
3: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
4: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
2: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.

0: அது குட் நைட் படத்திற்காக லலித சுதா பாடிய பாடல்.
1: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
7: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
6: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது பொது இடங்களில்.

மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: நேரம் காலை 8:45. ஆகாஷ்வாணி
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா த்ரேஸ் அவர்களின் உரை கேட்கலாம்.
2: வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். இது வயதானவர்களுக்கும் மருத்துவ பயனாளர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் அதிக நேரம் நிற்க முடியாதவர்களுக்கும் அலுவலகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொண்டே பணிபுரிபவர்களுக்கும் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் பண்ணுவதற்கு சிறந்த ஒரு பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் பார்ப்போம். முன்பெல்லாம் 80-90 வயதானவர்கள் கூட யாருடைய துணையுமின்றி அழகாக நடந்து சென்றார்கள். மூட்டுகளில் சிறு வலிகள் மட்டும் இருந்தது. கொஞ்சம் வலி நிவாரண தைலங்களை மட்டும் பயன்படுத்தி மூட்டுகளை அசைத்தார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். அதிக தூரம் ஓரிடத்திலிருந்து இன்னோர் இடத்திற்கு கால்களில் செருப்புகள் இல்லாமல் நடந்தார்கள். வயல் வரப்புகளில் கூட கால் வழுக்காமல் தடுமாறாமல் நடந்தார்கள். மரம் ஏறினார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்தார்கள். இறுதி காலம் வரை யாருடைய துணையுமின்றி காலை கடன்களை கழித்தார்கள். மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று உடல் உழைப்பு இல்லாததால் 30 வயதினர் கூட கால்வலி, கைவலி, கழுத்து வலியால் அவதிப்படுகிறார்கள். 40 வயதினர் கால்களை மடக்கி கீழே அமர முடியாமல் சிரமப்படுகிறார்கள். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பயனாளர்களாக மருத்துவமனை நோக்கி ஒவ்வொரு மருத்துவ நிபுணர்களையும் சந்தித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒதுக்கி மருந்துகள் உட்கொள்கின்றனர். இவர்கள் கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். படியேற முடியவில்லை. மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்படுகிறது. கால்களை அசைக்காமல் அதிக நேரம் கீழே தொங்க போட்டுக் கொண்டே இருப்பதால் வெறிகோஸ்வையின் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். நிரந்தர நோயாளிகளாக வீட்டுக்குள் முடங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டதென கருதி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். 60 வயது வரை அலுவலகங்களில் சுறுசுறுப்பாக பணியாற்றியவர்கள், சந்தோஷமாக பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள், அடுத்தவர் மீது அக்கறையுடன் மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களை கவனித்த செவிலியர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு நிலை வந்தவுடன் வீட்டிலேயே முடங்கி வாழ்க்கையின் இறுதிகட்டம் வந்து விட்டதாக எண்ணி சந்தோஷத்தை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்து தள்ளாடுகிறார்கள். இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். கீழே அமர முடியாதவர்கள், தனியாக நிற்க நடக்க முடியாதவர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி பண்ண முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள முடியும். சுய அன்பு, சுய கவனிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை தொடர்பு கொண்டு சேர் யோகா பயிற்சியை பெற்று வீட்டிலிருந்தே யாருடைய உதவியையும் நாடாமல் மெதுவாக நிதானமாக முதலில் சிறு சிறு அசைவுகளை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ண ஆரம்பியுங்கள். இதை முதலில் முகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இதை ஃபேஸ் யோகா அல்லது முக யோகா என்று அழைக்கிறோம். இந்த முக யோகாவை அனைத்து வயதினரும் பண்ணலாம், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். இந்த முக யோகாவின் பயன்கள் என்று பார்த்தால், முகத்தில் உள்ள சதைகளுக்கு பயிற்சி அளிப்பதால் நெற்றியில் உள்ள ஃப்ரான்டலிஸ் மசல் அதிக இரத்த ஓட்டம் கிடைத்து நெற்றி சுருக்கம் குறைகிறது. கண்களுக்கான பயிற்சி கொடுக்கும் போது, அதாவது கண்களை இறுக்கமாக மூடி திறக்கும் போது, கண்களை சுற்றியுள்ள ஆர்பிகுலாரிஸ் அகுலை என்ற சதை பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பதால் கண்ணுக்கு கீழே உள்ள வீக்கம், அதாவது அண்டர் ஐ பஃபினஸ் என்று நாம் சொல்லுவோம், இதையும் இந்த பயிற்சி போக்குகிறது. கன்னங்களுக்கான பயிற்சியில் குறிப்பாக முகத்தை சிரிப்பது போல் வைத்து நார்மலுக்கு வர வேண்டும். இது கன்னத்தில் உள்ள சைக்கோமேட்டிகஸ் மேஜோ, சைக்கோமேட்டிகஸ் மைனர் மசில்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக உதட்டை குவித்து முத்தமிடுவது போல் செய்வது, உதட்டிலுள்ள ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் சதைக்கு நல்லது. அடுத்ததாக தாடைக்கு மற்றும் கழுத்து பகுதிகளுக்கான பயிற்சி, அண்ணாந்து பார்த்து மேற்கூரையை முத்தமிடுவது போன்ற பயிற்சி செய்வது. இது தாடையில் உள்ள தொங்கு சதையை குறைக்கிறது. இந்த பயிற்சி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஃபேசியல் நர்வ் என்று சொல்லக்கூடிய செவந்து கிரேனியல் நர்வ், இது ஃபேஸ் யோகா பண்ணும்போது நேரடியாக தொடர்புடைய நரம்பு. இது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்மைலுக்கு பொறுப்பான சதைகளை நேரடியாக தூண்டுவது. மேலும் ட்ரைஜெமினல் நரம்பு, சென்சரி நர்வ் என்று நாம் சொல்லுவோம், முகத்திற்கு தொடு உணர்வு, வெப்பம், அழுத்தம் கொடுக்கும் நரம்பு, இந்த நரம்பும் தூண்டப்படுகிறது. வேகஸ் நரம்பு, முக யோகா, ஆழ்ந்த சுவாசம், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், தாடைக்கான மசாஜ் பண்ணும்போது இந்த நரம்பு தூண்டப்படுவதால் மன அழுத்தம், மனசோர்வை குறைக்கும். மேலும் பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டி மனதை அமைதிப்படுத்தும். பொதுவாக நிறைய பேருக்கு பெல்ஸ் பால்சி என்ற ஒரு முகவாத நோய் வருவதை பார்க்கலாம். இந்த முகவாதம் என்று அழைக்கப்படும் இந்த நோயானது முகத்தின் ஒரு பக்க தசைகளில் திடீரென ஏற்படும் தற்காலிக பலவீனம் அல்லது முடக்கமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் யோகா மருத்துவர்கள் அல்லது பிசியோதெரபிஸ்ட் ஆலோசனைப்படி முக சதைகளுக்கான ஃபேசியல் எக்ஸசைஸ் பண்ணுவது விரைவான குணமடைதலுக்கு உதவும். ட்ரைஜெமினல் நரம்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு பாதிக்கும் போது ட்ரைஜெமினல் நியூராலஜியா என்ற ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த பாதிப்பு ஏற்படும் போது முகத்தில் மின்னல் தாக்கியது போன்ற கடுமையான வலி உருவாகும். இந்த பிரச்சனைக்கும் ஃபேஸ் யோகா மற்றும் கழுத்து பயிற்சிகள் கொடுக்கும் போது நரம்பின் அழுத்தத்தை குறைக்க இது உதவும். மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும். அடுத்ததாக செர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்கிற கழுத்து எலும்பு தேய்மானத்தால் பெரும்பாலானோர் கழுத்து வலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினரிடையே கழுத்து வலி ஆரம்பமாகிறது. ஏனென்றால் கைபேசியை அதிக நேரம் பயன்படுத்துவது, மடிக்கணினியில் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பது, இரு சக்கர வாகனத்தில் அதிக தூரம் பயணிப்பது, ஒன்றுக்கும் மேற்பட்ட தலையணையை உபயோகப்படுத்துவது, மேலும் பல காரணங்களால் கழுத்து வலி வருகிறது. சிலருக்கு கழுத்து வலி அதிகமாகும் போது தலை சுற்றல் ஏற்படும். எனவே இவர்கள் கழுத்து வலியை குறைக்க, தசை இறுக்கத்தை தளர்த்த மற்றும் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்த கழுத்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம். கழுத்தை மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமுமாக திருப்பி 5 முதல் 10 முறை பயிற்சியை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கழுத்தை அழுத்தும் பயிற்சியை செய்யலாம். உங்கள் கைகளை நெற்றியில் வைத்து தலையை முன்னோக்கி அழுத்தவும், இதேபோல் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து பின்னோக்கி அழுத்தவும். ஒவ்வொன்றையும் 5 முறை செய்யலாம். அடுத்ததாக தோள்பட்டை வலி, இது பொதுவாக நீரழிவு, தைராய்டு பிரச்சனைகள், பார்க்கின்சன்ஸ் நோய், இதய நோய் உள்ளவர்களுக்கு காணப்படும். இதில் ஃப்ரோசன் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய தோள்பட்டை மூட்டுகளில் ஏற்படும் இறுக்கம் காரணமாக கைகளை அசைக்க முடியாமல் வலி ஏற்படும். அடுத்ததாக ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய், மூட்டுகளுக்கு இடையே உள்ள கார்ட்டிலேஜ் தேய்மானம், வீக்கம் மற்றும் வலி போன்றவற்றால் அதிக பேர் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேலும் கழுத்து பகுதியிலுடைய நரம்பு அழுத்தப்படுவதால் தோள்பட்டை வலி வருவதையும் நாம் பார்க்கலாம். இதற்கு தோள்பட்டைக்கான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். தோள்பட்டையை வட்ட வடிவமாக முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி அசைக்கும் போது, அதாவது ஷோல்டர் ரொட்டேஷன் என்ற ஒரு பயிற்சியை நாம் இந்த வலிக்காக கொடுக்க வேண்டும். சிலருக்கு டார்சல் ஸ்பைனில் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதோட அறிகுறிகள் என்னவென்றால், கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி குறைதல், கூச்ச உணர்வு, ஊசி குத்துவது அல்லது எறும்பு ஊறுவது போன்ற உணர்வு, எரிச்சலான அல்லது குத்துவது போன்ற வலி, குறிப்பாக இரவில் இந்த வலி அதிகரிக்கும், தசைகள் பலவீனமடைதல், பொருட்களை பிடிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளை பார்க்கலாம். இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்குவாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. இதனால் இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம் குறைகிறது. பிராமரி பிரணாயாமா என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி மூளையின் செரிபிரல் கார்டெக்ஸ் மற்றும் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தூண்டுவதால் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கவன சிதறல்கள் மறதியை குறைக்கிறது. மேலும் டோபமைன் என்பது மூளையில் சுரக்கும் ஒரு முக்கிய நரம்பிய கடத்தி, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது மகிழ்ச்சி மற்றும் மோட்டிவேஷன் உந்து சக்திக்கான ஒரு மெசஞ்சோ. உடலின் அசைவுகள் தசை இயக்கங்களை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. இதனால்தான் இது குறையும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் ஏற்படுகிறது. நாடி சுத்தி மற்றும் பிராமரி பிரணாயாமாக்கள் பண்ணும்போது டோபமைன் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. கண்களை மூடி சுவாசத்தை கவனித்து ஆழமாக மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுவது, தியானங்கள் குறிப்பாக ஓம்கார் மெடிடேஷன் பண்ணுவது மூளையின் ஆல்பா அலைகளை அதிகப்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும். எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கி விட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை முதுமையிலும் இனிமை தரும் யோகாசனங்கள், ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களின் உரை கேட்டீர்கள். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: ரெட்ரோ ராகங்கள் கேட்கும் இனிமையான நேரம் இது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள், கோல்டன் ஹிட்ஸ் ஆஃப் த 80s 90s சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு அருமையான நேரம். இந்த நேரத்தில் தர்மா படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்கள். அது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் தர்மா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குழுவினர் பாடியதை கேட்டோம்.
1: இன்று ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். யோகாவின் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான வாழ்வியலை ஊக்குவிக்கவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஐநா பொது சபையில் ஜூன் 21 யோகா தினமாக அறிவிக்க கோரி முன்மொழிந்தார். இதை ஏற்று அதே ஆண்டு December ஐநா சபை ஜூன் 21 அதிகாரப்பூர்வமாக சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இந்த நாள் ஜூன் 21 கொண்டாடப்படுவதற்கான மிகவும் முக்கியமான அறிவியல் பூர்வ காரணம், ஜூன் 21 என்பது வடகோளத்தில் ஆண்டின் மிக நீண்ட கோடைக்கால நாளாக, அதாவது சம்மர் சாலிஸ்டைஸாக கருதப்படுகிறது. இந்த வருடத்தின் கருப்பொருளாக ஆரோக்கியம், ஞானம் மற்றும் உலக அமைதிக்கான யோகா என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதாவது யோகா ஃபார் வெல்னஸ், விஸ்டம் அண்ட் குளோபல் பீஸ். யோகா என்ற ஒன்று உடலையும் மனத்தையும் சீராக்கும் ஒரு கருவி என்பதை நாம் மறக்கக்கூடாது. யோகாசனங்கள் செய்வதை வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு நாமே செய்யும் சிறப்பு. இன்று ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
4: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: 2015 ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட சர்வதேச யோகா தினம் வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி மனித மனங்களை ஒன்றிணைக்கும் ஒரு உலகளாவிய தத்துவமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. உடலின் நெகிழ்வுத்தன்மையும் மனதின் ஒருமுகப்பாட்டையும் ஒரு சேர வளர்க்கும் உன்னத கலையாக யோகா திகழ்கிறது என்பதை உணர்த்துவதே இந்நாளின் நோக்கமாகும். இது உடலின் உள்ளுறுப்புகளை சுத்திகரித்து நரம்பு மண்டலத்தை சீராக்குவதன் மூலம் மனிதனை இயற்கையோடு இணக்கமாக வாழ கற்றுக் கொடுக்கிறது. எதிர்மறை எண்ணங்களை நீக்கி அக அமைதியையும் தெளிவான சிந்தனையும் வளர்க்கும் ஒரு வாழ்வியல் நெறியாக யோகா விளங்குகிறது. உலக நாடுகள் தங்களுக்குள் இருக்கும் எல்லைகளை மறந்து கூட்டு நல்வாழ்விற்காக ஒன்றிணைய இந்நாள் ஒரு பாலமாக அமைகிறது. ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் கொண்ட ஒரு புதிய உலகை படைக்க யோகாவை நம் அன்றாட சுவாசமாக மாற்ற இந்நாளில் உறுதியேற்போம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையலை காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன்ட்ருக்கான். நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய், எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்களே, இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. தினமும் யோகா பயிற்சி செய்வது உடலின் தசை நார்களை வலுவாக்கி ஒட்டுமொத்த உடல் சமநிலையை மேம்படுத்தும் ஒரு எளிய வழியாகும். இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே பல மடங்கு அதிகரிக்கிறது. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளான பிராணாயமும் நுரையீரலின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க தியானம் பெரிதும் துணை புரிகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதன் மூலமும் நல்ல தூக்கத்தை தருவதன் மூலமும் இது ஒட்டுமொத்த வாழ்நாளை நீட்டிக்கிறது. வயது வரம்பின்றி அனைவரும் செய்யக்கூடிய இந்த எளிய வாழ்வியல் கலை ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்விற்கு அடித்தளமாக அமைகிறது. மன அழுத்தத்திற்கு வைப்போம் முற்றுப்புள்ளி. யோகா கலையே ஆரோக்கியத்தின் நல்வழி.

நேர்மிப்போது 9:16 ஆயிடுச்சுங்க. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். இன்று விற்கப்படும் நிலவரங்கள் கிலோ ஒன்றிற்கு கத்தரி 60 ரூபாய், வெண்டை 42 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 34, தக்காளி ஆப்பிள் ரகம் 40, அவரை 90 ரூபாய், புடலங்காய் 34, பீர்க்கங்காய் 50, சுரைக்காய் 28, பாகற்காய் 55, கொத்தவரை 40, பூசணிக்காய் 18, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 54 ரூபாய், பெரிய வெங்காயம் 35, பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் 95, தேங்காய் 45, மாங்காய் 25, வாழைக்காய் 45, சேனை கிழங்கு 35, மரவடி கிழங்கு 38 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35, உருளைக்கிழங்கு 45, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 45, பீட்ரூட் 40, நூல்கோல் 40, டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30, காலிஃபிளவர் 35, பட்டாணி 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு 190, இஞ்சி 150, கரி பீன்ஸ் 70, புஷ் பீன்ஸ் 80, டபுள் பீன்ஸ் 90, ஊட்டியாவரை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 80, பஜ்ஜி மிளகாய் 40, புரக்கோலி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.

கறிவேப்பிலை 35 ரூபாய், கொத்தமல்லி 70, புதினா 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கீரை வகைகள் 60 ரூபாய்க்கு கிலோ ஒன்றிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழை இலை 40, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளரிக்காய் 40, மக்காச்சோளக்கதிர் 30, எலும்பிச்சம்பழம் 100, கொய்யா 80, பப்பாளி 45, மாதுளம்பழம் 210, திராட்சை 100, மாம்பழம் 100, வாழைப்பழம் பூவன் 50, வாழைப்பழம் ரஸ்தானி 60, வாழைப்பழம் மோரிஸ் 40, வாழைப்பழம் நேந்திரன் 40, வாழைப்பழம் செவ்வாழை 80, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்பிள் 240, ஆரஞ்சு 150, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்.

0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, உடல், மனம், அறிவு சார்ந்த விஷயங்களை முழுமையாக கற்று அனைவரும் நல்ல உடல் நலமும் மன தூய்மையும் மன ஒருமைப்பாடும் உயர்ந்த பண்புகளையும் பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வியல். மனிதகுலம் இறைஞானம் பெற்று செயலுக்கு விளைவாக விளங்கும் இறைநீதியை மதித்து போற்றி அதன் வழி வாழ வேண்டும். உருவத்தால், பெயரால், இடத்தால் வேறுபட்டிருந்தாலும் ஆத்மாவால் நாம் அனைவரும் ஒன்று என்ற பேருண்மையை உணர்ந்து பேதமின்றி ஒருவருக்கொருவர் அன்போடும் கருணையோடும் ஒத்தும் உதவியும் நிறைவோடும் அமைதியோடும் வாழ வேண்டும். பெரும்பாலும் கல்வியில் விடுபட்டுள்ள அறநெறி மற்றும் அகப்பண்பாட்டிற்கான ஆன்மீக கல்வி யோக முறையில் நமது நாட்டில் காலம் காலமாக போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நன்மைகளை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த நாள் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் 2014 நிறைவேற்றப்பட்டது. ஜூன் 21 என்பது மிக நீண்ட பகல் நேரம் கொண்ட நாள். யோக மரபுகளில் இந்த நாள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைப்படி முதல் யோகியாக கருதப்படும் ஆதி யோகி இந்த காலகட்டத்தில்தான் தனது யோக அறிவை தனது சீடர்களுக்கு வழங்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. யோகா என்பது வெறுமனே உடலை வளைப்பது மட்டுமல்ல, மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் கலையாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

நேரம் இப்போது 9:21 ஆயிடுச்சுங்க. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள் வரிசையில். விஐபி படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா விஐபி படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா குரலில் கேட்டோம். நேரம் இப்போது 9:26 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் சூப்பரான ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அதன் வரிசையில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் ஹலோ பிரதர் படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஹலோ பிரதர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் கேட்டோம். நேரம் இப்போது 9:32 ஆயிடுச்சு.

0: ஒழித்த பாடல் திருமலை படத்திற்காக ஒழிக்க கேட்டோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதாவின் குரல்ல. கேட்ட அந்த பாடலுடன் ரெட்ரோ ரகங்கள் நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி ஜூன் 21ஆம் தேதி 12வது வருஷம் சர்வதேச யோகா தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த யோகா தினம் ஏன் நம்ம முக்கியமாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, மனசு புத்தி உடம்பு மூணையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்றில் குறைபாடு இருந்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையை சீரழித்து நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக மாற்றிடும். அதனால் இது மூணையும் ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய ஒரு கலை தான் யோகா கலை. மற்ற எக்ஸசைஸ்க்கும் இந்த யோகாக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இது தான். மற்ற எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெறும் உடம்பை மட்டும் பயன்படுத்தி அந்த உடம்பை பயிற்சி கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. யோகாவில் நம்ம என்ன பண்ணுவோன்னா மனசு புத்தி உடம்பு மூணையும் ஒரே நேர்கோட்டில் அமைச்சு அது மூணுக்கும் பயிற்சி கொடுத்து அது மூணையும் சீராக்கி நம்மளை ஒரு மேம்பட்ட மனுஷனாக மாற்றுறதுக்கு இந்த யோகாக்களை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது இந்த யோகா என்னக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லை, டெய்லி ஹேபிட்ஸ் இல்லைங்களா. சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, கரெக்டாக பஞ்சுவாலிட்டிக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது, அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறதுனால இந்த யோகாவை முறைப்படி நம்ம கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளை அது ஒழுங்குபடுத்துது. ஒழுங்குபடுத்தி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதில் ஒரு நிறைவு உண்டாகி அது மூலமா நம்ம என்ன ஏம் அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அச்சீவை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த யோகா கலை முதன்மையாக விளங்குது.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிகில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் 10:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிகழ்ச்சியில் திறந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: கேட்ட அந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வானத்தை போல திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மனவளக்கலை என்பது எளிமைப்படுத்தப்பட்ட யோக பயிற்சியாகும். இதன் முக்கிய நோக்கம் தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி பெற வேண்டும் என்பதே. எளிய உடற்பயிற்சிகள், குண்டலினி தியான முறைகள், அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் கொண்டதே மனவளக்கலை. உலகளாவிய மனமாற்றம் உணர்வாக வரவேண்டுமானால் இளம் வயதிலேயே பள்ளி கல்லூரி மாணவியர்களுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் அறநெறிகள், உயர்ந்த பண்பாடுகள் போன்றவற்றை கல்வியாகவும் பயிற்சி முறைகளாகவும் கொடுக்க வேண்டும். இந்த பண்பாட்டு கல்வியை உலக

0: அனைவரும் பெற்று வாழ்க்கையில் மேம்பட்டு அமைதியாகவும் நிறைவாகவும் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

கேட்ட அந்த பாடல் ஹரிஹரன் சாதன சர்க்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. தேவாவின் குரலில் குஷி திரைப்படத்திற்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:26.

101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகாவின் குரல், யோகா கலை பயிற்சி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

குழந்தைகளே, இன்று 12வது சர்வதேச யோகா தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு யோகாவை பற்றி சில தகவல்களை சொல்லப் போகிறோம். யோக கலை நமது இந்தியாவில் தோன்றிய ஒரு உன்னதமான கலை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றியதாக கருதப்படும் யோகா கலை இன்று உலகம் முழுவதும் பரவி பிரபலமடைந்திருக்கிறது என்பது நமது நாட்டிற்கான பெருமை. யோகா என்ற சொல் இந்தியாவின் தொன்மையான மொழியான சமஸ்கிருதத்தில் உள்ள யூஜ் என்ற மூல சொல்லிலிருந்து உருவானதாக கூறப்படுகிறது. யோகா என்பதன் பொருள் ஒன்றிணைதல், ஒருங்கிணைப்பு அல்லது முழுமையடைதல் என்பதாகும். உடல், மனம் மற்றும் ஆன்மாவை முழுமையான நல்லிணக்கத்தில் ஒன்றிணைப்பது யோகா. ஆசனம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கை என்று பொருள். உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்க செய்யும் உடற்பயிற்சியையும் அவை சார்ந்த நிலைகளையும் குறிக்கும் சொல்லே யோகாசனம். யோகா மற்றும் ஆசனம் மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி செய்யப்படும் உடற்பயிற்சி என்று பொருள். ரிக்வேதம், பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள் மற்றும் பகவத்கீதை ஆகியவை யோகா குறித்த நுண்ணறிவுகளை வழங்கும் மிக பிரபலமான மூன்று பண்டைய நூல்களாக சொல்லப்படுகின்றன. அவை ஆழ்ந்த யோக தத்துவத்தையும் யோக பயிற்சிகளையும் விளக்குகின்றன என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள். பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரங்கள் என்ற நூலில் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் இணக்கமான ஒத்துழைப்பை யோகாவின் 8 மடங்கு பாதை, அதாவது அஷ்டாங்க யோகா என்று சொல்கிறார். அஷ்ட என்றால் 8, அங்கம் என்றால் அங்கங்கள் என்று பொருள். யோகாவின் 8 அங்கங்களாக யமா, சமூக நெறிமுறைகள், நியமம் உடல் மற்றும் மனநலம், ஆசனம் தோரணைகள் அல்லது இருக்கை நிலைகள், பிராணயாமம் சுவாச பயிற்சிகள், பிரத்யாகாரம் புலன்களை உள்நோக்கி இழுத்தல், தாரணை சிரமமின்றி எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும் கலை, தியானம் செயல் கடந்து செயல் மறந்து மனதால் மேம்படுவது, சமாதி சமநிலை அடைதல். யோகாவின் இந்த 8 வகை பாதையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் போது யோகா ஒரு வாழ்க்கை முறை என்பதையும் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அதன் முழு திறனுடன் வாழ்வதற்கான ஒரு முழுமையான தத்துவத்தையும் வழங்கக்கூடிய ஒரு கலை என்பதனையும் உணர்ந்து கொள்ள முடியும். யோகாவில் பக்தி யோகா, கர்ம யோகா, பதஞ்சலி யோகா, ஜனன யோகா, ஹத யோகா, குண்டலினி யோகா என்று பல பிரிவுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் நம் முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவு மனதிற்கும் உடலுக்கும் பலனளிக்கும் பல விஷயங்களை தொகுத்து வழங்கியுள்ளது. யோகக்கலை வளர்ந்த வரலாறு மிக தொன்மையானது. இதை சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கும் வரலாறு ஆரம்பமானது 2014 ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று நாம் 12வது ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யும் கலையாக யோகக்கலை போற்றப்படுகிறது. வயது, பாலினம், கலாச்சாரம், மொழி, தேசியம் என எந்த வேறுபாடும் இன்றி யார் வேண்டுமானாலும் கற்கும் ஒரு கலையாக அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. உடல் நெகிழ்வுத்தன்மை, சக்தி மற்றும் சமநிலையை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைத்து மன தெளிவு மற்றும் அமைதியை தந்து சீரான மூச்சு பயிற்சியின் மூலம் நுரையீரல் மற்றும் சுவாச மண்டலத்தை மேம்படுத்தும் யோகக்கலையில் 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே 84 வகையான யோகாசனங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. அதன் பின்வந்த காலகட்டத்தில் இவற்றின் எண்ணிக்கை பல்வேறு யோகக்கலை முன்னோடிகளால் கூட்டப்பட்டு

இன்றைய சர்வதேச யோகா தினத்தில் யோகாவின் குரலாக சில ஆசனங்களை அறிமுகப்படுத்துகின்றனர் மாணவ மாணவிகள். உதகை இனிக்விக் பப்ளிக் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி பி மகாமதி மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவன் எம் கிலான் சித்தார்த், செயின்ட் ஹில்டாஸ் பாய்ஸ் பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவன் ஜே சாய் பரின், ஃபிங்கர் போஸ்ட் நிர்மலா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவன் பி யதித், 8ஆம் வகுப்பு மாணவன் வி ரினேஷ், ஸ்ரீ சாந்தி விஜய் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஜி பி யோகமித்ரா ஆகியோர்.

0: நான் வஜ்ராசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. வஜ்ரம் என்றால் வைரம் அல்லது இடி போன்ற உறுதியான சக்தி என்று பொருள். உடலையும் மனதையும் வலிமையாக்கும் ஆசனம் என்பதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. என்னை செய்ய முதலில் தரையில் முழங்காலிட்டு நிற்க வேண்டும். பின்னர் பாதங்களின் மேல் மெதுவாக அமர வேண்டும். இரண்டு கால்களின் பெருவிரல்களும் ஒன்றை ஒன்று தொட வேண்டும். கைகளை முழங்காலின் மேல் வைத்து முதுகை நேராக நிமித்தி அமர வேண்டும். கண்களை மூடி இயல்பாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மற்ற ஆசனங்களைப் போல் அல்லாமல் உணவு உண்ட பிறகும் செய்யக்கூடிய சில ஆசனங்களில் நானும் ஒருவன். அதனால் என்னை பலர் மிகவும் விரும்புகிறார்கள். என்னுடைய நன்மைகள் ஏராளம். நான் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி உணவை எளிதில் செரிமானமாக உதவுகிறேன். வயிற்றுப்பிசம் மற்றும் அஜீரணத்தை குறைக்கிறேன். முதுகை நேராக வைத்திருக்க உதவுவதால் உடல்நிலை மேம்படுகிறது. முழங்கால், தொடை மற்றும் கணுக்கால் தசைகளை வலுப்படுத்துகிறேன். மனதை அமைதிப்படுத்தி கவனத்தையும் ஒருமுகப்படுத்தும் திறனையும் அதிகரிக்கிறேன். மாணவர்கள் படிப்பதற்கு முன்போ தியானம் செய்வதற்கு முன்போ என்னை பயிற்சி செய்தால் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். உணவுக்கு பிறகு உடலுக்கு நிம்மதியையும் மனதுக்கு அமைதியையும் தரும் நண்பன் நான் தான் வஜ்ராசனம். நன்றி.
1: நான் மத்ஸ்யாசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. மத்ஸ்யம் என்றால் மீன் என்று பொருள். என்னை செய்யும் போது உடல் நீரில் மிதக்கும் மீனை போல தோன்றுவதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. உடலுக்கு புத்துணர்ச்சியும் மனதிற்கு அமைதியையும் வழங்கும் அற்புதமான யோகாசனங்களில் நானும் ஒருவன். என்னை செய்ய முதலில் முதுகில் நேராக படுக்க வேண்டும். கால்களை ஒன்றாக நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் கைகளை உடலின் கீழ் வைத்து முழங்கைகளை ஆதரவாக கொண்டு மார்பு பகுதியை மேலே உயர்த்த வேண்டும். தலையை மெதுவாக பின்னால் வளைத்து தலையின் உச்சி பகுதியை தரையில் பதிக்க வேண்டும். மார்பு உயர்ந்து உடல் மீன் வடிவத்தை போன்ற தோற்றத்தை பெறும். சில வினாடிகள் இந்த நிலையில் இருந்து பின்னர் மெதுவாக பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். நான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறேன். மார்பு மற்றும் நுரையீரலை விரிவடைய செய்து சுவாசத்தை மேம்படுத்துகிறேன். கழுத்து, தோல் மற்றும் முதுகு தசைகளை வலுப்படுத்துகிறேன். உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறேன். மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்துகிறேன். உடலுக்கும் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறேன். என்னை தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல் இலகுவாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும். நான் உடலையும் மனதையும் சம

0: கால்கள் தோள்களின் அகலத்தில் இருக்க வேண்டும். பின்னர் கைகளை இடுப்பில் வைத்து மெதுவாக உடலை பின்னால் வைக்க வேண்டும். அதன் பிறகு வலது கையால் வலது குதிகாலையும் இடது கையால் இடது குதிகாலையும் பிடிக்க வேண்டும். மார்பை பரந்த நிலையில் உயர்த்தி தலையை மெதுவாக பின்னால் சாய்க்க வேண்டும். சில வினாடிகள் இந்த நிலையில் இருந்து பின்னர் மெதுவாக ஆரம்ப நிலைக்கு திரும்ப வேண்டும். நான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறேன். முதுகெலும்பை நெகிழ்வாகவும் வலிமையாகவும் மாற்றுகிறேன். மார்பு மற்றும் நுரையீரல் பகுதிகளை விரிவடை செய்து சுவாசத்தை மேம்படுத்துகிறேன். தோள்கள் கழுத்து மற்றும் வயிற்று தசைகளுக்கு நல்ல பயிற்சியை அளிக்கிறேன். உடல் நிலையை சீராக்கி தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறேன். மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகிறேன். ஒட்டகம் பாலைவனத்தில் பொறுமையுடனும் வலிமையுடனும் பயணம் செய்வதை போல் நானும் உடலுக்கு மனதுக்கும் சகிப்புத்தன்மையையும் உறுதியையும் அளிக்கிறேன். ஒட்டகத்தின் உறுதியையும் நிமிர்ந்த மனவாண்மையையும் கற்றுத்தரும் ஆசனம் நான் தான் உஷ்டாசனம். நன்றி.
1: பத்மாசனம். நான் பத்மாசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. தாமரை மலர் போல அழகாகவும் அமைதியாகவும் இருப்பதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. யோகாவில் தியானம் செய்வதற்கு மிகவும் சிறந்த ஆசனங்களில் ஒன்றாக நான் கருதப்படுகிறேன். என்னை செய்ய முதலில் தரையில் கால்களை நீட்டி அமர வேண்டும். பின்னர் வலது காலை மடக்கி அதன் பாதத்தை இடது தொடையின் மேல் வைக்க வேண்டும். அதுபோல இடது காலையும் மடக்கி வலது தொடையின் மேல் வைக்க வேண்டும். முதுகை நேராக வைத்து கொண்டு கைகளை முழங்காலின் மேல் ஞான முத்திரையில் வைக்க வேண்டும். கண்களை மூடி மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும். நான் வெளிப்படையாக எளிமையாக தோன்றினாலும் உடலுக்கும் மனதுக்கும் பல நன்மைகள் வழங்குகிறேன். நான் மனதை அமைதிப்படுத்தி கவன சக்தியை அதிகரிக்கிறேன். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்ய உதவுகிறேன். முதுகெலும்பை நேராக வைத்து கொள்ள உதவுகிறேன். இடுப்பு முழங்கால் மற்றும் கணுக்கால் பகுதிகளுக்கு நெகிழ்வு தன்மையை அளிக்கிறேன். மன அமைதி மற்றும் பாரத்தை குறைத்து உள்ளத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்குகிறேன். பண்டைய முனிவர்கள் மற்றும் யோகிகள் பல மணி நேரம் தியானம் செய்ய என்னை தேர்ந்தெடுத்தனர். ஏனெனில் நான் உடலை நிலையாகவும் மனதை ஒருமுகப்படுத்தவும் உதவுகிறேன். தாமரை மலர் சேற்றில் மலர்ந்தாலும் அதன் அழகை இழக்காது. அதுபோல வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மன அமைதியை காக்க கற்றுத்தருவது நான் தான் பத்மாசனம். நன்றி.
2: வணக்கம் நண்பர்களே. நான் சிரசாசனம், ஆசனங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறேன். என்னை பார்த்தால் நீங்கள் தலைகீழாக நிற்பதை போல தோன்றும். நான் உடலுக்கும் மனதுக்கும் பல நன்மைகளை வழங்குகிறேன். என்னை செய்ய முதலில் முழங்காலில் அமர வேண்டும். பின்னர் இரு கைகளின் விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து தரையில் வைக்க வேண்டும். தலையின் உச்சி பகுதியை மெதுவாக தரையில் வைத்து கைகளை தலையை சுற்றி ஆதரவாக வைக்க வேண்டும். அதன் பிறகு இடுப்பை மேலே தூக்கி கால்களை மெதுவாக உடலுக்கு அருகில் கொண்டு வந்து சமநிலையுடன் இரண்டு கால்களையும் மேலே உயர்த்த வேண்டும். உடல் முழுவதும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். என்ன செய்யும் போது மூச்சு இயல்பாக விட வேண்டும். தொடக்க நிலையில் ஆசிரியர் அல்லது பயிற்சியாளரின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய நன்மைகள் பல. நான் மூளைக்கு அதிக இரத்த ஓட்டத்தை வழங்கி நினைவாற்றலையும் கவனத்தையும் அதிகரிக்கிறேன். மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருகிறேன். தோள்கள் கைகள் மற்றும் முதுகு தசைகள் வலுப்படுத்துகிறேன். உடலின் சமநிலையையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்துகிறேன். என்னை தினமும் சரியான முறையில் பயிற்சி செய்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். தலைகீழாக நின்றாலும் வாழ்க்கையை நேராக நடத்த கற்றுத்தருவது நான் தான் சிரசாசனம். நன்றி.

0: நான் திரிகோணாசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. திரிகோணாசனம் என்றால் முக்கோணம் என்று பொருள். என்னை செய்யும் போது உடல் ஒரு அழகான முக்கோண வடிவத்தை எடுப்பதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. உடலின் சமநிலை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் வலிமையை மேம்படுத்தும் சிறந்த யோகாசனங்களில் நானும் ஒருவன். என்னை செய்ய முதலில் நேராக நின்று இரண்டு கால்களையும் அகலமாக விரித்து வைக்க வேண்டும். பின்னர் இரண்டு கைகளையும் தோள்களின் உயரத்தில் பக்கவாட்டில் நீட்ட வேண்டும். வலது பாதத்தை வலது பக்கம் திருப்பி மெதுவாக வலது பக்கம் சாய்ந்து வலது கையால் கணுக்கால் அல்லது பாதத்தை தொட வேண்டும். இடது கை நேராக மேல் நோக்கி இருக்க வேண்டும். பார்வை மேலே உள்ள கையை நோக்கி இருக்க வேண்டும். சில வினாடிகள் இந்த நிலையில் இருந்து பின்னர் பழைய நிலைக்கு திரும்பி மறுபுறமும் இதே போல் செய்ய வேண்டும். நான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறேன். இடுப்பு, முதுகு மற்றும் கால்களின் தசைகள் வலுப்படுத்துகிறேன். உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறேன். செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறேன். உடலின் சமநிலை மற்றும் ஒருங்கிணைப்பு திறனை வளர்க்கிறேன். மார்பு பகுதியை விரிவடைய செய்து சுவாசத்தை சீராக்குகிறேன். மேலும் மனதை ஒருமுகப்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறேன். என்னை தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல் உறுதியாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும். முக்கோணத்தின் மூன்று பக்கங்கள் உறுதியாக இருப்பது போல் உடல், மனம் மற்றும் சுவாசம் ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தும் ஆசனம் நான் தான், திரிகோணாசனம். நன்றி.
1: நான் அலாசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. அலம் என்றால் கலப்பை என்று பொருள். விவசாயி நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தும் கலப்பையை போல என் வடிவம் இருப்பதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. உடலை நெகிழ்வாகவும் மனதை அமைதியாகவும் மாற்றும் சிறந்த யோகாசனங்களில் நானும் ஒருவன். என்னை செய்ய முதலில் முதுகில் நேராக படுக்க வேண்டும். கைகளை உடலின் இருபுறமும் வைத்து உள்ளங்கைகளை தரையில் பதிக்க வேண்டும். பின்னர் இரண்டு கால்களையும் ஒன்றாக மேலே உயர்த்தி மெதுவாக தலையின் பின்புறமாக கொண்டு செல்ல வேண்டும். பாதங்களின் விரல்கள் தரையை தொடுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். முழங்கால்கள் மடங்காமல் இருக்க வேண்டும். சில வினாடிகள் இந்த நிலையில் இருந்து பின்னர் மெதுவாக ஆரம்ப நிலைக்கு திரும்ப வேண்டும். நான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறேன். முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரித்து அதை வலுப்படுத்துகிறேன். கழுத்து, தோல் மற்றும் முதுகு தசைகளுக்கு நல்ல பயிற்சி அளிக்கிறேன். செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறேன். உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறேன். மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் புத்துணர்ச்சியும் தருகிறேன். என்னை தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல் இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஆனால் என்னை செய்யும் போது அவசரப்படாமல் சரியான முறையில் பயிற்சியாளரின் வழிகாட்டுதலுடன் செய்ய வேண்டும். நிலத்தை வளமாக்கும் கலப்பை போல உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக மாற்றும் நண்பன் நான் தான், அலாசனம். நன்றி.
0: நான் தனுராசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. தனுர் என்றால் வில் என்று பொருள். என்னை செய்யும் போது உடல் வில் போன்ற வடிவத்தை எடுப்பதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. உடலுக்கு வலிமையையும் நெகிழ்வுத்தன்மையையும் வழங்கும் சிறந்த யோகாசனங்களில் நானும் ஒருவன். என்னை செய்ய முதலில் வயிற்று பகுதி தரையில் படுமாறு குப்புற படுக்க வேண்டும். பின்னர் முழங்கால்களை மடக்கி பாதங்களை மேலே உயர்த்த வேண்டும். இரண்டு கைகளாலும் கணுக்கால்களை பிடிக்க வேண்டும். அதன் பிறகு ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டு மார்பு பகுதியை கால்களையும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் மேலே உயர்த்த வேண்டும். அப்போது உடல் முழுவதும் வில் போல வளைந்திருக்கும். சில வினாடிகள் அந்த நிலையில் இருந்து பின்னர் மெதுவாக பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். நான் உடலின் பல பகுதிகளுக்கு நன்மை அளிக்கிறேன். முதுகெலும்பை நெகிழ்வாகவும் வலிமையாகவும் மாற்றுகிறேன். மார்பு மற்றும் தோல் பகுதிகளை விரிவடைய செய்கிறேன். வயிற்று பகுதிக்கு நல்ல மசாஜ் கிடைப்பதால் செரிமானம் மேம்பட உதவுகிறேன். வயிற்று தசைகள், தொடைகள் மற்றும் முதுகு தசைகள் வலுப்படுத்துகிறேன். உடலின் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறேன். என்னை தொடர்ந்து பயிற்சி செய்தால் உடல் சுறுசுறுப்பாகவும் மனம் உற்சாகமாகவும் இருக்கும். ஆனால் என்னை செய்யும் போது அவசரப்படாமல் சரியான முறையில் பயிற்சியாளரின் வழிகாட்டுதலுடன் செய்ய வேண்டும். இலக்கை நோக்கி பாய தயாராக இருக்கும் வில் போல உடலுக்கும் மனதுக்கும் வலிமை அளிப்பவன் நான் தான், தனுராசனம். நன்றி.
1: நான் சேதுபந்தாசனம் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. சேது என்றால் பாலம், பந்தம் என்றால் இணைப்பு என்று பொருள். என்னை செய்யும் போது உடல் ஒரு பாலம் போல தோன்றுவதால் எனக்கு இந்த பெயர் வந்தது. என்னை செய்ய முதலில் முதுகில் நேராக படுக்க வேண்டும். பின்னர் முழங்கால்களை மடக்கி பாதங்களை தரையில் இடுப்பு அகலத்தில் வைக்க வேண்டும். கைகளை உடலின் இருபுறமும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மூச்சை உள்ளிழுத்து கொண்டு இடுப்பு மற்றும் முதுகு பகுதியை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். தலை, தோள்கள் மற்றும் பாதங்கள் மட்டும் தரையில் இருக்க வேண்டும். சில வினாடிகள் இந்த நிலையில் இருந்து பின்னர் மூச்சை வெளியே விட்டபடி மெதுவாக பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். நான் உடலுக்கும் மனதுக்கும் பல நன்மைகளை வழங்குகிறேன். முதுங்கெலும்பை வலுப்படுத்தி அதன் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறேன். மார்பு மற்றும் நுரையீரல் பகுதிகளை விரிவடைய செய்து சுவாசத்தை மேம்படுத்துகிறேன். கழுத்து, முதுகு மற்றும் தொடை தசைகளை வலுப்படுத்துகிறேன். உடல் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சியை அளிக்கிறேன். மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைத்து மன அமைதியை உருவாக்குகிறேன். மாணவர்கள் என்னை பயிற்சி செய்தால் உடல் நிமிர்ந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நான் உடலின் பல பகுதிகளை இணைத்து வலிமையாக்கும் ஒரு அற்புதமான ஆசனம். கரைகளை இணைக்கும் பாலம் போல உடலையும் மனதையும் சமநிலையுடன் இணைக்கும் நண்பன் நான் தான் சேதுபந்தாசனம். நன்றி.
0: நான் சர்வங்காசனம் பேசுகிறேன். வணக்கம் அனைவருக்கும். என் பெயரின் பொருள் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் நன்மை தரும் ஆசனம் என்பதாகும். அதனால் என்னை ஆசனங்களின் தாய் என்றும் அழைப்பார்கள். என்னை செய்ய முதலில் முதுகில் நேராக படுக்க வேண்டும். பின்னர் இரண்டு கால்களையும் மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். இடுப்பை பின்புறத்திலிருந்து கைகளால் தாங்கி உடலை தோள்களின் மீது சர்மநிலையாக உயர்த்த வேண்டும். கால்கள் நேராக மேல் நோக்கி இருக்க வேண்டும். தாடை மார்பை தொடும் வகையில் உடல் நிலையை வைத்திருக்க வேண்டும். என்னை செய்யும் போது மூச்சை அமைதியாகவும் சீராகவும் விட வேண்டும். ஆரம்பத்தில் சில வினாடிகள் மட்டும் செய்து பின்னர் பயிற்சியின் மூலம் நேரத்தை அதிகரிக்கலாம். என்னுடைய நன்மைகள் ஏராளம். நான் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறேன். தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறேன். செரிமானத்தை சீராக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிறேன். மனதை அமைதிப்படுத்தி கவன சக்தியை அதிகரிக்கிறேன். கழுத்து, தோல் மற்றும் வயிற்று தசைகளை வலுப்படுத்துகிறேன். நான் உடலின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் நன்மை தருவதால் சர்வங்காசனம் என்று பெயருக்கு உரியவனாக இருக்கிறேன். உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் நண்பன் நான் தான் சர்வங்காசனம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். மாணவர்கள் ஏன் இந்த யோகா கலையை பயிலணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இப்போது காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீடு திரும்புகிற வரைக்கும் பல சவால்களை அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க. காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியறதில்ல. அப்படி பெற்றோர்கள் அவங்கள எழுப்பி விட்டாலும் எந்திரிச்சு சரிவர அவங்க காலை கடனை முடிச்சுட்டு ரெடி ஆகிறதுல குறைபாடு இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக உணவு கொடுத்து அனுப்புறத சாப்பிட்றதில்ல. அங்கே போய் ஒழுங்காக கவனித்து படிக்கிறாங்களான்னா, ஸ்கூலில் போய் ஒழுங்காக கவனித்து படிக்கிறதுக்கான அந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் நிறையா மாணவர்கிட்ட இருக்கிறதுனால அவங்க இந்த மாணவ பருவத்திலேயே யோகாவை முறைப்படி பயிற்சி எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சீர்படுது. அதாவது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற அந்த ஹேபிட் வந்துடுது. அப்புறம் அவங்களே ரெடியாகி ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்தில் போகிறதுக்கும், அங்கே போய் கொடுத்து அனுப்புகிற அந்த உணவை சரியாக சாப்பிட்டு அங்கே கான்சன்ட்ரேஷனோட படிப்பை கவனித்து, அப்புறம் விளையாடுறதா இருந்தால் விளையாட்டில் அவங்களோட தனித்திறமையை காட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு குழந்தைங்க யோகா பயின்றுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன பண்ணணுன்னா, கம்பல்சரி குழந்தைங்களுக்கு யோகாவை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். இருந்து குழந்தைங்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த டிசிப்ளின் கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் அவங்க எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஜட்ஜ்மெண்ட்டு தானாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு மென்டல் மெச்சூரிட்டியும் அவங்களுக்கு வந்துடும். அதனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு யோகா கலையை பயிற்சி வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள பயிற்சி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கனாக்கா, மாணவர்களுக்கு அந்த ஒரு 15-16 அந்த வயசுலேயே வேண்டாத எண்ணங்கள், அதே மாதிரி இப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, இல்லாட்டி வேறு தீய நண்பர்களுடன் பழக்கம் வச்சுக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு தீய பழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நல்லதை சொல்லி கொடுத்து இது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. தீயதை கற்றுக்கணுன்னாக்கா அது எல்லா வழியிலையும் அவங்களுக்கு பறந்து விரிஞ்சு இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அதை வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம கையில் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எடுத்தாலே பார்த்திங்கனாக்கா அதில் அவ்வளோ விஷயம் வருது. அதில் மெயினாக பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் தீய பழக்கங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மன கட்டுப்பாடு, மன ஒருமை, அதாவது கான்சன்ட்ரேஷன் அண்ட் அவேர்னஸ், இதுக்கு வந்து முறைப்படி அவங்களுக்கு யோகா சொல்லித்தரும்போது அவங்களுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பக்குவம் வந்து கிடைக்குது. ஸோ இதனால் என்ன ஆகிறது இல்லை, ஒவ்வொன்றும் பேரண்ட்ஸுங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே தானாக அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, இது பண்ணணுனாக்கா நம்ம நல்ல வழியில் போவோம், இது பண்ணும்போது அது தீய வழிக்கு நம்மளை கொண்டு போகுன்ற ஒரு பக்குவத்தை அவங்க அடைஞ்சிடுறாங்க. எப்படி யோகா மூலமா அது எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா, தன்னுடைய உடம்பை வளைச்சு முறுக்கி பண்ணும்போது அதில் ஒரு வலியும் இதுவும் கிடைக்கும். அது எப்படின்னா, அந்த வலி வந்து அவங்களோட மூளையோட பேசும். அந்த நரம்புகள், இரத்த ஓட்டம், இந்த இதெல்லாம் வந்து அந்த மூளையோட பேசும். பேசி அந்த வலியை அனுபவிக்கிற அந்த பொறுமை அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவமானது மாணவர்களுக்கு வருது. ஒரு யோகா கலை நிபுணராக நான் இது பல மாணவர்களுக்கு பயிற்சி வச்சுருக்கேன். அவங்களால அந்த ஹேபிட்லேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள இப்போ நல்ல வழிக்கு, அதுவும் இல்லாமல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி படிக்கிற ஒரு இதுக்கு நான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன், கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுங்களுக்கும் நான் சொல்கிறேன், யோகா கலையை எப்படியாச்சும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்தா அவங்க படிப்பில் மட்டும் இல்லாமல் வேறு எந்த இதில் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதில் ஈஸியாக சாதித்து அவங்க முன்னாடி வருவாங்க.

குழந்தைகளே, இன்றைய நமது பூங்காவனத்தில் யோகக்கலை குறித்து நீங்களும் சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயிலும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கப்பட்டது. நன்றி. இதுவரை சர்வதேச யோகா தினத்தையொட்டி யோகாவின் குரல் யோகா கலை பயிற்சி மாணவர்கள் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்டீர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமன்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு

இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேகா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 11:02. நீங்கள் கேட்டவே நேயர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் தவறாது கடைபிடித்து வரும் யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி, அதனால் உங்கள் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் மாற்றங்கள். நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9344-9001-0138, 9344-9001-0138 மற்றும் 8300-0019-1018, 04-23 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7811 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட விருப்பப்பாடலையும் தெரிவிக்கலாம், இந்த கருத்தையும் எங்களோட ஷேர் பண்ணலாம்.

இன்னைக்கோட இன்னைத்து நாளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யோகா தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா செலிப்ரேட் பண்ணுற நாள் இன்னைக்கு. அதனால நம்ம வந்து இந்த தலைப்பு கொடுத்துருக்கோம், யோகாசனம் பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் அடிக்கடி செய்வீங்களால டெய்லி வந்து நடைப்பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்வீங்களா, அதனால எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம்.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா குஷி படத்திற்காக அப்துல் வாகிப் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 11:08. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேர்களுக்கு அனைவருக்கும் இன்றைய ஸ்பெஷல் டே அதாவது யோகா தின வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ புஷ்மா மேம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வணக்கம். ராஜ்குமார் ஊட்டியிலேருந்து பேசுகிறேன்.
0: ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பராக இருக்கும். அப்புறம் கரெக்டாக சொல்லுங்க சார், இன்னைக்கு யோகா ஸ்பெஷல் டே, என்ன உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலான் இருக்கீங்க?
1: இப்போ காலையில வந்து நம்ம சுறுசுறுப்பா எந்திரிக்கிறதே ஒரு நல்லா ஹெல்த்திக்கு நல்லது தான். இப்போ வந்து நம்ம தியானம் பண்றோம். தியானம் பண்ணும்போது மூளைக்கு வந்து நல்லா ஒரு மூளை மனக்குழப்பங்கள் எல்லாம் மாதிரி கொஞ்சம் தெளிவாகுது. யோசனைகள்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்,
0: மனம் வந்து ஒருமுகப்படுத்தப்படுதுன்னு சொல்றீங்க.
1: ஒருமுகப்படுத்துங்க, நம்மளுக்கு ஒரு தெளிவாகுது. அப்போ நம்ம வந்து ஒரே நிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி யோகா பண்ணும்போது மற்ற யோசனைகள் எதுவுமே இருக்காது,
0: சிந்தனைகள் எதுவும் வராது.
1: காலையில இருந்து ஒரு மணி நேரம் நான் யோகா பண்ணுவேங்க, ஆனா சிந்தனை வேற சிந்தனையும் இருக்காது.
0: டெய்லி ரொட்டீனா பண்ணுவீங்களா?
1: டெய்லி பண்ணுவாங்க, ஒரு 3 மணிக்கு தொடங்கினா ஒரு 4 மணி வரைக்கும் பண்ணுவேன்.
0: உடற்பயிற்சி செய்வீங்களா
1: காலையில?
0: ஓகே.
1: அப்ப வந்து அந்த ஒரே நிலைமையில தான் இருப்பாங்க, ஒரே நிலைமையில இருந்து வேற எந்த சிந்தனையும் இருக்காதுங்க. அப்ப எந்த சிந்தனையும் இல்லாகும்போது நம்ம உடல் சுத்தமாகுது. அப்ப அந்த உடல் சுத்தமாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ஒரு நோய்கள் வியாதிகள் தாக்குறதுக்கு அவ்வளவு தாக்காது. ஆனா ஒரு சிலர் வந்து யோகாசனம் பண்றதுலயும் சில நம்மளுக்கு வந்து ஒரு நிலைமை இரு நிலைமை மாறிச்சனாலே கஷ்டம்.
0: சுறுசுறுப்பு
1: அதே மாதிரிதாங்க. அந்த நாள் என் நாள் தொடங்குன விழிக்கும் போதே சுறுசுறுப்பா
0: விழிச்சிருவேன்.
1: அந்த நாள் முழுவதும் எனக்கு என்ன ஆகுது, ஒரு எனர்ஜியா தான் இருக்கும்.
0: கண்டிப்பா
1: அதுதாங்க, நம்ம எந்திரிக்கும் போது நல்லா சுறுசுறுப்பா எந்திரிச்சோம்னா போதுங்க.
0: அப்ப வந்து மனதில் ஏற்படும் மாற்றங்கள் சொல்லும் போது இப்படி சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்றீங்க.
1: ஆமாங்க, நம்ம வார்த்தைகள் பேசுற வார்த்தைகளும் தெளிவா இருக்கும். பழகிற மக்களும் நம்மளுக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் கத்துக்குவாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு போய் பேசும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகுவாங்க.
0: யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா நீங்க இந்த மாதிரி உடற்பயிற்சி?
1: காலையில வந்து நம்ம நைட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்லா ஹெல்த்தியான இருக்கணும், கரெக்டான டைமிங்க்கு சாப்பிடணும். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க, கரெக்டா இந்த நேரத்துல சாப்பிட்டு நீங்க தூங்கும் போது காலையில இங்க விடியும் போது நல்லா தெளிவா நீங்க எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சிறு பிள்ளைகளுக்கே நான் சொல்லியிருக்கேங்க.
0: ஓகே.
1: ஒரு சில மூளை குறைபாடு இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க அதுல இருந்து வெளியே வந்து இப்ப நல்லா ஸ்ட்ராங் மைண்டுக்கு வந்தாங்க.
0: ஓகே ஓகே, சொல்லி கொடுக்கறதோட மட்டுமல்லாம அவங்களை வந்து உடற்பயிற்சி யோகாசனம் செய்ய சொல்லணும் இல்லைங்களா? ஓகே ஓகே, அது ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுட்டு நிறைய பேர் கேக்குறதோட விட்டுறாங்க இல்லைங்களா, அதனால சொல்றேன்.
1: ஆமாங்க ஆமாங்க, நம்ம முயற்சி பண்ணணும், நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க, சூப்பரான கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: அடியே கொள்ளுது அழக அழுது படம் வந்து வாரணமாயிடும்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: ஒழித்த பாடல் வாரணம் ஆயிரம் படத்திற்காக பென்னி தயாள் குழுவினர் பாடியது. நேரம் இப்போது 11:17 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம்.
1: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மதிப்புக்குரிய மாமனிதர்களை உருவாக்கக்கூடிய இந்த உள்ளுணர்வு கல்வியை வாழ்க்கை கல்வியாக வழங்கும் நோக்கத்தில்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா என்ற ஆன்மீக கல்வியை பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து யோகமும் மனித மாண்பும் என்ற பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளார். மனித இனம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் சென்றுவிட்டது. ஆண்டுக்கு ஆண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய புதிய கருத்துக்களும் தேவைகளும் அவற்றை முடித்து கொள்ளக்கூடிய திறமைகளும் பெருகிக் கொண்டுதான் வருகின்றன. இது எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரியாக இல்லை. இந்த அடிப்படையான தேவைகளை பெற அன்போடும் கருணையோடும் உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் உதவி செய்வதுதான் கல்வியாகும். வாழ்ந்து கண்ட அனுபவங்களை பெற்ற அறிவை கொண்டு பிறருக்கு போதனையாலும் சாதனையாலும் நல்வாழ்வுக்கு ஏற்ற முறைகளை அறிவிப்பதும் அறிந்து கொள்வதும் மனித கடமைகளாகும். தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றினைப்பால் அமைந்ததே நமது வாழ்க்கை. இந்த மூன்றை பற்றியும் முழுமையாக அறிந்தால்தான் இந்த தொடர்பில் இனிமை காக்க முடியும். தான் என்ற நிலையில் உடல், உயிர், மனம், அறிவு என்பதை முழுமையாக உணர்ந்து தெளிய வேண்டும். தற்கால கல்வி முறைகள் தூல நிலைகளை பற்றி மட்டுமே போதிக்கின்றன. சூக்கும காரண நிலைகள் பற்றி தெளிவுபடுத்துவதில்லை. பிறகு எப்படி இனிமை காக்கப்பெறும்? சமுதாயத்திற்கும் நமக்குமான உறவை பற்றி தெளிந்தால்தான் கடமைகள் சிறக்கும் என்றால் மட்டுமே இங்கும் இனிமை காக்கப்பெறும். அடுத்து இயற்கை எனும் பேராற்றலை, பேரறிவை, அனைத்திற்கும் மூலமும் இயக்கமும் முடிவாய் இயங்கும் மாபெரும் சக்தியை, அனைத்திற்கும் காரணமாயும் காரியமாகவும் உள்ள இறை சக்தியை முழுவதுமாக உணர்ந்தால் மட்டுமே மனித குலம் முழுமையடையும். இந்த முழுமையடைதலையே யோகா என்று பொருள்படுத்தினர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:21 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஒடிஎஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் மற்றும் தலைப்புகளுடன் நீங்கள் வந்து இன்னைக்கு கேட்க போகிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகர்த்தினம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: திருப்பூர் மாவட்டத்துல கிளைமேட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க சார்.
1: கிளைமேட் அப்படியே சுமாரா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பலத்த காற்றுடன் மழை பெய்யும் வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க.
0: நேற்றுக்கு
1: கொஞ்சம் மத்தியானம் மழை வந்துச்சு, கொஞ்சம் இதமா தான் இருக்குங்க. காலநிலை வந்து கொஞ்சம் இதமா இருக்கு, நல்லா இருக்கு.
0: ஓகே ஓகே சார். தலைப்பு கேட்டீங்களா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே தெரியுங்களா?
1: தெரியுங்க. அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்று யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். யோகா வந்து அதாவது ஒரு மன அமைதி, அதை யோகா பண்ணாவே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எந்த விதமான பிரச்சனைகளோ சிக்கலோ டென்ஷனோ எதுவுமே இருக்காது. நான் காலையில் யோகா போகல, இருந்தாலும் நான் வந்து காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் தியானம் அப்படியே அமைதியா ஒரு மனது ஒரு நிலைத்த
0: யோகா கிளாஸ்க்கு போயிட்டு
1: இல்ல மேடம், கிளாஸுக்கு போல அந்த யோகாவுடைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, அது படிச்சுக்குவேன் நானு. அதனால யோகா வந்து அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர், வள்ளலாறு, இவங்க எல்லாமே அந்த உடைய ஒரு ஆன்மீக சிந்தனை கருத்துகளோட அந்த யோகாவை பயன்படுத்தி
0: இருக்கிறதுனால கம்பல்சரி கடைபிடிக்கணும்ன்றவங்க தான் இதை ஃபாலோ பண்றாங்கல்ல சார். மத்தவங்க இப்போ எடுத்துட்டோம்னா காலையில இந்த குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுலயே அவங்களுக்கு டைம் அதுக்கே பத்த மாட்டேங்குது, எந்திரிச்சு ரெடி ஆகி கிளம்பி போகுது.
1: ஆனா
0: வந்து அந்த டென்ஷன்லயும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கணும். கரெக்ட்,
1: ஒதுக்கணும்னா அவங்களுக்கு வந்து அன்றைய அன்றாட சூழ்நிலையில வந்து நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை சக்கரம் தான், ஓடிட்டே இருக்கணும். நம்ம அதுக்குன்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கணும்னா அன்றைய நாள் வந்து எப்பவுமே அருமையா இருக்குங்க.
0: அன்றைய நாள்ன்றதை விட நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த யோகா ஃபாலோ பண்றதுனால, உடற்பயிற்சி செய்யறதுனால நம்மளுடைய உடலும் மனதும்
1: வாழ்க்கை மனசு ஒருநிலையா இருக்குங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
0: ஓகே சார், ஓகே.
1: ஒரு ஒரு குழந்தை வளர்ப்போ அல்லது அவங்களுடைய ஒரு நல்லது கெட்டது செய்யறதோ எல்லாமே வந்து அந்த ஒரு நம்மளுடைய மன ஆத்மா
0: நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? முதல்ல யோகா செய்யாத போது ரொம்ப சண்டை போடுவீங்க, கத்துவீங்களா?
1: மனசுக்குள்ளேயே போட்டு அந்த இப்ப சொல்லிட்டாங்களே நம்மள, இப்படி பேசிட்டாங்களா அப்படின்னு அந்த மன அழுத்தமே வந்து நம்மள ஒரு நோய் மாதிரி ஆக்கிடுது. அந்த மன அழுத்தம் எனக்கு இல்லைங்க. அதனால இது பண்றதுனால எனக்கு அந்த மன அழுத்தமே இல்ல, ஃப்ரீயா இருக்கு. என்னோட ஹார்ட்டோ என்னோட மனசு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு.
0: இதே மாதிரி நீங்க வந்து வாழ்க பல்லாண்டுன்னு சொல்லி வாழ்த்துறோம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வாழ்க வளமுடன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: நினைத்தேன் வந்தாய் படத்தில் இருந்து மேடம், உன்னை நினைத்து.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி FM 101.8.

வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு ஜூன் 21ஆம் தேதி 12வது வருஷம் சர்வதேச யோகா தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த யோகா தினம் ஏன் நம்ம முக்கியமாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, மனசு புத்தி உடம்பு மூணையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்றில் குறைபாடு இருந்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையை சீரழித்து நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக மாற்றிடும். அதனால் இது மூணையும் ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய ஒரு கலை தான் யோகா கலை. மற்ற எக்ஸசைஸ்க்கும் இந்த யோகாக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இது தான். மற்ற எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெறும் உடம்பை மட்டும் பயன்படுத்தி அந்த உடம்பு பயிற்சி கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. யோகாவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மனசு புத்தி உடம்பு மூணையும் ஒரே நேர்கோட்டில் அமைச்சு அது மூணுக்கும் பயிற்சி கொடுத்து அது மூணையும் சீராக்கி நம்மளை ஒரு மேம்பட்ட மனுஷனாக மாற்றுறதுக்கு இந்த யோகாக்களை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது இந்த யோகா என்னக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லை, டெய்லி ஹேபிட்ஸ் இல்லைங்களா. சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, கரெக்டாக பஞ்சுவாலிட்டிக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது, அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறதுனால இந்த யோகாவை முறைப்படி நம்ம கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளை அது ஒழுங்குபடுத்துது. ஒழுங்குபடுத்தி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதில் ஒரு நிறைவு உண்டாகி அது மூலமா நம்ம என்ன ஏம் அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அச்சீவை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த யோகாக்கலை முதன்மையாக விளங்குது.

0: நேரம் இப்போது 11:33 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நேயர்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் தவறாது கடைபிடித்து வரும் யோகாசனம் அல்லது உடற்பயிற்சி, அதனால் உங்கள் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி நேயர்கள் அப்படியே உங்களோட கருத்துக்களை ஜாலியாக எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த கருத்துக்களை சொல்ல அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானே?
0: நலம் சார், நீங்கள் நலமா?
1: நலமாக இருக்கிறேன். யோகா தின நல்வாழ்த்துக்களுடன் ஊட்டி ரவிச்சந்திரன்.
0: தேங்க்யூ சார், உங்களுக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். யோகாவை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க, அதை வந்து செய்யறீங்களா, கடைபிடிக்கிறீங்களா, உடற்பயிற்சி செய்யறீங்களா?
1: அவங்களை ஒருத்தவங்களை பாக்குறாங்க போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது சொல்ல தோணும். பல
0: யோகாசனம் செய்யறதுனால உடல் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் கிட்ட நீங்க வந்து அடுத்தவங்களே
1: என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அலுவலகத்துல வேலை செய்யும் போது இந்த யோகாசனம் இதே மாதிரி விழிப்புணர்வா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ வாரம் 15 செல்ல முடிந்தது. அதுக்கு பிறகு எனது வேலை பழுவின் காரணமாக செல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம், அதாவது என்ன புத்தகத்தை வாங்கி படிச்சு பாக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல சும்மா எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திக்கிறது. அதை நம்ம முக்கியமா கவனிக்கணும். புத்தகத்தை படிக்கிறவங்க
0: எதிர்மறை விளைவுகள் பத்தி பேச வேணாம் சார், நம்ம பிளஸ் பாயிண்டே பேசலாம். அதாவது யோகாசனம் உடற்பயிற்சி செஞ்சா என்ன உடல் மனதில் ஏற்படும் ஒரு மாற்றங்கள், அதாவது பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க.
1: ஏறக்குறைய மனதில் அமைதி கிடைக்கும். அமைதி விட இந்த உலகத்துல என்ன இருக்க போகுது சரிங்களா?
0: கண்டிப்பா.
1: அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மாதிரி மனநிலையை அது கொண்டு செல்லுது அப்படின்ற சொல்லுங்க. யோகா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் படிக்க வரைக்கும் அந்த கவலைப்படுற நேரத்துல அது ஒரு பெரிய கவலையாவே தெரியாது. அதே நேரத்துல பெரிய சந்தோஷம் அப்படின்ற நேரத்துல ஒரு பெரிய சந்தோஷமாவே தெரியாது. அந்த உணர்வுகளை வரையறுத்து நிர்ணயத்தோடு இந்த மனம் எடுத்து செல்கிறது என்றுதான் சொல்லணும் யோகா. அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான யோகா செய்ய முடியலன்னா கூட ஒரே ஒரு விஷயம் யோகா என்றது என்னன்னு சொல்லி அனுபவத்துல சொல்றேன்.
0: என்னென்ன யோகாசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்?
1: எனக்கு யோகாசனம் போது ஆண்களை அந்த மூச்சை
0: மூச்சு பயிற்சி,
1: ஆமா மூச்சு பயிற்சி தான் எனக்கு தெரியும். அது ஒரு 15 செஞ்சு பார்த்தேன். ஆனா அதுக்கு மேல முடியல, ஆனா தொடர்ந்து செஞ்சிருக்கணும். என்னோட வேலை பழுவின் காரணமாக அதை செய்யல. ஆனா ஒரு விஷயம், யோகா பொறுத்த வரைக்கும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு நல்ல குரு வச்சு கத்து கை திறந்த பின்னாடிதான் அந்த விஷயத்துக்கு இறங்கணும். மூச்சு ஸ்ட்ரக் ஆகும், அது பெரிய விஷயம், அதை பார்க்கணும். அதனால இன்னொரு விஷயம் என்ன சொல்லி சொன்னா, இந்த யோகாவை கத்துக்கிறதுனால சில நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இந்த கோபங்கள், இந்த குரூரங்கள், இந்த விஷயமெல்லாம் ஏறக்குறைய அது வந்து டெஸ்ட்ரை பண்ணிடுது. டஸ்ட்பின் மாதிரி எல்லாம் போட்டுருது. அது நிறையான உண்மை. அந்த யோகா பண்றவங்க பாருங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இன்னொரு விஷயம், பார்வையிலும் கூட ஒரு கருணை நிறைந்த பார்வையா இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா, அவரு பேசுறது வந்துட்டு ரொம்ப மென்மையா இருக்கும் மேடம். அது கேட்டு ரொம்ப அழகா இருக்கும்.
0: அது கரெக்ட் தான், உண்மை. அது வந்து மனசுல வந்து எந்த வந்து தெளிவா இருக்கும் உங்களுக்கு மனசு, ரொம்ப எந்த விதமான சிந்தனைகளையும் வந்து போட்டு குழப்பிக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அவங்க கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் இல்லைங்களா?
1: ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி நீங்க ஆமாங்க யோகா தான் பண்றேன் சொல்லிட்டு ரொம்ப கூலா. அது எப்படி எப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்குறி நேற்று பழையத்துல இருந்து ஊட்டி வர வரைக்கும் ரொம்ப தாக்கி பேசல. ஆனா இருந்தாலும் பேசுறது வந்துட்டு
0: மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வர வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி பேசலன்றீங்க. காமெடி
1: ஓகே
0: சார, தேங்க்யூ. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: நிறமாறாத பூக்கள் என்கிற படத்திலிருந்து 1000
0: 1000 மலர்கள் வந்து உங்களை தேடி வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் கால்.
1: நன்றி.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:44 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு தலைப்பை வந்து பேசிட்டேன், அதாவது யோகாசனத்தை பற்றி, அது உடற்பயிற்சியை பற்றி இன்னைக்கு பேசிகிட்ருக்கீங்க. நம்ம கூட இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்புமே.
0: வணக்கம் வணக்கம், யாருங்க சார்?
1: ஓவி வைரேச்சாரல், நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: கந்தசாமி எப்படி இருக்கீங்க? அன்பு நெஞ்சம்
1: நல்லா இருக்கு மேடம். வெயில் இங்க பட்டை கலப்புது,
0: பட்டை கலப்புது.
1: தென்மேற்கு பருவமழை பெய்ய வேண்டிய காலத்து இந்த மாதிரி வெயில் கொடுமை பண்ணுதுங்க.
0: அப்படிங்களா? நாங்க இங்க கொஞ்சம் மழை அனுப்பி வைக்கிறோம் சார். அங்க
1: அனுப்பிச்சிங்களா?
0: ஓகே ஓகே. தலைப்பு கேட்டீங்களா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு தெரியுங்களா?
1: யோகா தினம். மேடம், நான் காலைல 5:30 எழுந்திருச்சுங்க. எழுந்திருச்சு தோட்டத்துக்கு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு
0: வருவேன்.
1: வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் மூச்சு பயிற்சி
0: பண்ணுவேன்.
1: அப்புறம் மல்லாக்கா படுத்து 2 கால்களையும் மேல தூக்கி நல்லா அரை மணி நேரம் எக்ஸசைஸ் செய்வாங்க. அதனால எனக்கு ஸ்ட்ரமக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு சுகர் இருக்கனால அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது மேடம்.
0: டெய்லி ரொட்டீனா இந்த பயிற்சி பண்ணுவீங்க நீங்க? சூப்பர் சூப்பர். நீங்க பண்ற இந்த பயிற்சிய வந்து டெய்லி செய்யறது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யாதவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க
1: மேடம். திருமதி பழனிசாமி அம்மன் கோயில் வாசலிலே.
0: இந்த பாடல் வந்து பிடித்ததற்கான ரீசன் ஏதாச்சும் இருக்குங்களா?
1: அது சைக்கிள் ஓட்டி சத்யராஜ் பாடுவாருங்க.

0: எங்க ஊர்ல எல்லாம் அன்னைக்கெல்லாம் தொலைக்காட்சியும் இல்லை, வானொலி பற்றியும் அதிகமா
1: இல்லை, ரிக்ஷா மாதிரி
0: வந்து. ஆமா, சைக்கிள் ஓட்டுவாங்க, 2 நாளைக்கு 3 நாளைக்கு இறங்காம.
1: ஓகே,
0: அப்போ மைசூர் போட்டு பாடு பாருங்க,
1: அந்த நாள்
0: அதே
1: ஞாபகம்.
0: மாதிரி. ஆமாங்க, அதே மாதிரி சத்யராஜ் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க.
1: ஓகே சார், ஓகே ஓகே
0: அதெல்லாம் பாடத்துக்கு.
1: ஓகே சார், நீங்கள் ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
1: தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

நேயர்களே, இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. தினமும் யோகா பயிற்சி செய்வது உடலின் தசை நார்களை வலுவாக்கி ஒட்டுமொத்த உடல் சமநிலையை மேம்படுத்தும் ஒரு எளிய வழியாகும். இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே பல மடங்கு அதிகரிக்கிறது. ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளான பிராணாயமும் நுரையீரலின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க தியானம் பெரிதும் துணை புரிகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதன் மூலமும் நல்ல தூக்கத்தை தருவதன் மூலமும் இது ஒட்டுமொத்த வாழ்நாளை நீட்டிக்கிறது. வயது வரம்பின்றி அனைவரும் செய்யக்கூடிய இந்த எளிய வாழ்வியல் கலை ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்விற்கு அடித்தளமாக அமைகிறது. மன அழுத்தத்திற்கு வைப்போம் முற்றுப்புள்ளி. யோகா கலையே ஆரோக்கியத்தின் நல்வழி.

0: நேரம் இப்போது 11:53 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு நேயர் இணைப்பில் இருக்கார். யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து?
1: மேடம் சென்னையிலேருந்து ராஜேஷ் பேசுகிறேன்.
0: ராஜேஷ்,
1: அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன்.
0: உங்களுக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய நிலையத்தின் சார்பாக சார். சென்னையிலலாம் மழைங்களா, எப்படி இருக்கு?
1: கருத்துக்களுக்கு
0: நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: மேடம் எனக்கு தூள் தெரியப்படுது வந்து ஆசை ஆசை அந்த படம்.
0: இந்த பாடல ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்க, என்ன ரீசன் ஏதாவது இருக்குங்களா?
1: அப்படியே ஒண்ணு சும்மா இந்த பாடல் கேட்கணும்.
0: ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: நன்றி நன்றி.

தூள்படத்திற்காக ஒழித்தது அந்த பாடல், ஒழித்த அந்த குரல்கள் சுஜாதா சங்கர் மகாதேவன். கேட்ட பாடலுடன் நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஒட்டியஃபம் 101.8. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம், தொடர்ந்து 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 நீலமலை வாழ்வியல்.

இன்று பிற்பகல் 2:30 சிறப்பு நிகழ்ச்சி அன்றாட வாழ்க்கைக்கே யோகா. யோகா பயிற்றுநர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் நெஞ்சங்கள் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, மாலை 4:00 நாடகம், 5:00 செய்தி சுருக்கம், தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 5:30 யோகா கலை, ஆரோக்கிய வாழ்விற்கான திறவுகோல், யோகா பயிற்றுநர் திவ்யா அவர்களுடன் நேர்முகம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பாடல்கள் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பினை தொடர்ந்து, 7:30 தோட்டமும் தொழிலும், அதிக விளைச்சலுக்கு தரமான விதை தேர்வு செய்தல் குறித்து விவசாயி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், தொடர்ந்து 9:30 அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம், 10:00 ரவிவாஸ்ரீய அகில் பாரதிய சங்கீத் சபா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேரம் 12:10. ஆகாஷவாணி சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பி கே மல்லிகார்ஜுனா சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னமாச்சாரியார் இயற்றிய வந்தேகம் ஜெகத் வல்லபம் என துவங்கும் கிருதி ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாபூதாளம்.

நிலையத்தில் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியவும் வேலை செஞ்சுட்டு நிறைய திறமைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குங்க. அந்த திறமைகள் எல்லாத்தையுமே வெளிக்காட்டுறதுக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுறதுக்காகவே அமைக்கப்பட்ட இந்த ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் பெண்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸ், நம்ம எப்படி சேமிக்கலாம், வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம், தோட்டங்களெல்லாம் எப்படி பராமரிக்கலாம், வெளியே வேலைக்கு போயிட்டு வர பெண்கள் வெளியவும் வேலை செஞ்சு வீட்டையும் கவனிக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் எப்படிலாம் நம்ம வேலைகள் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற உங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் கருத்துக்கள்லாம் இருக்கும். அந்த கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக கால் பண்ணுங்க 9344101.8 8300010.1 மற்றும் ஒரு எண் 0423 இந்த இணைப்பு எண்ணோட 2966781. இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம். ஸோ யோகா வந்து நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம், யோகா செய்யறதுனால நம்ம உடம்புல என்னெல்லாம் நல்லது நடக்கும், அதனால என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட பேச போகிறாங்க. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குன்னூர் அரசு லாலி மருத்துவமனை யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அமிதா வர்ஷினி அவங்களோடையும் நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேசலாம். நீங்களும் கால் பண்ணுங்க, யோகா பற்றின உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம். இந்த தினத்தை முன்னிட்டு நம்மளோட பேச போறாங்க யாருன்னு சொல்லி பார்ப்போம். குன்னூர் அரசு லாலி மருத்துவமனை யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அமிர்தா வர்ஷினி அவங்களோட நாம இப்ப பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அனைவரும் நல்லா இருக்கோம், ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம், அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், யோகாவை பத்தின எல்லா விஷயங்களும் நீங்க எங்களோட ஷேர் பண்ண போறீங்க, சரிங்களா? ஓகே மேம், நீங்க சொல்லுங்க மேம். யோகா பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க பாக்கலாம், யார் யாரெல்லாம் இதை யோகாவை செய்யலாங்க?
1: யோகான்றது அனைவருக்கும் உரிதானது. அதாவது குழந்தைங்கன்னு வரும்போது 8 வயசு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரிசீவ் பண்ணி ஃபாலோ பண்ற கெப்பாசிட்டி குழந்தைங்களுக்கு 8 வயசுக்கு மேல வருதுன்றதுனால 8 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கும் அதுக்கப்புறம் கடைசி வர நம்மளோட எல்லா வயசுலயும் யோகா வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அந்தந்த வயசுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 30 to 50 இயர்ஸ் வரைக்கும் கிரகஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் வந்து இந்த வனப்பிரஸ்தா. ஸோ எப்படின்னா இந்த பிரம்மச்சரியா ஃபேஸ்ல அவங்களோட மசில், அவங்களோட நர்வஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் ஆகிற டைம்ல நல்லா கத்துக்குவாங்க யோகாவை. நல்லா ஃபுல் ஃப்ளோ ஃபிளட்ஜ்ல அவங்க மசில்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த கிரகஸ்தா பீரியட்ல அதை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பிரம்மச்சரியா பீரியட்ல அவங்க வந்து அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன், ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரலா ஒரு ஹெல்தி நார்மல் இண்டிவிஜுவலுக்கு. இதே வந்து வித் டிசீஸ் கண்டிஷன்ஸ் வரும்போது அதுக்கு யோகா தெரப்பி, அங்கதான் யோகா தெரப்பிங்கிறது வருதுங்க. ஸோ ஒரு ஒருத்தரோட வியாதி, அவங்களோட உடல்நிலை, அவங்களுக்கு என்ன முடியும் முடியாதுங்கிறதுக்கு ஏற்ப அவங்க அவங்களுக்கு ஆசனா அதுக்கான வேரியேஷன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கப்படுதுங்க.
0: ஓகேங்க,
1: எல்லாமே ரிசர்ச் பேஸ்டு சயின்ஸ்.
0: உங்களுடைய
1: வயிறு வந்து காலியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் வந்து வயிறு வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் சாப்பிட்டு ஒரு 2 hours ஆயிருக்கணும். பெஸ்ட் டைம் ஆஃப் த டேனா பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க இல்லையா, காலையில 4 to 6 அந்த டைம்ல நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். சர்க்குலேஷன் கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி நம்ம மார்னிங் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அதோட எஃபெக்ட் வந்து அந்த நாள் ஃபுல்லா இருக்கும். பட் எனி டைம் இன் அ டே உங்களுக்கு அப்படி மார்னிங் ஸ்பேர் பண்ண முடியாத பட்சத்துக்கு எனி டைம் இன் அ டே பண்ணலாம். பட் ஜஸ்ட் தட் உங்களுடைய வயிறு ஒரு 2 hours சாப்பிட்ட மீல் முடிச்சு ஒரு 2 hours கேப் கொடுத்திருந்தா போதுங்க.
0: ஓகே ஓகேங்க. சோ காலை நேரம் மாலை நேரம் எப்பனாலுமே நம்ம சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரம் கழித்து நாம யோகா பண்ணலாம்.
1: கழித்து, ஆமாங்க.
0: ஓகே ஓகே. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் யோகால என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம்.
1: என்னென்னு கேக்குறீங்களா?
0: ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யோகா ஆண்களும் செய்வாங்க பெண்களும் செய்வாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா யோகாவுமே செய்யலாமா, இல்ல ஆண்கள் வந்து இதெல்லாம் செய்யலாம், பெண்கள் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு செய்யலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? அதற்கான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க.
1: இருக்குங்க, ஒரு 2-3 போஸ்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி அந்த போஸ்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு அப்டமனுக்கு ஃபுல் வெயிட் கொடுத்து பிராக்டிஸ் பண்ற மாதிரியான சில போஸ்டர்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு பந்தா இருக்கு, ஒடியான பந்தா அப்படின்னு சொல்லி, அது எல்லாம் பண்ணும்போது யூட்ரஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷர் ஆயிரும்ன்ற காரணத்துக்காக அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஒருத்தரோட சூழ்நிலைக்கு ஏற்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு அதை லேடிஸ் வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. மற்ற பயிற்சிகள் எல்லாம் ஆண்களுக்கு நிகரா பெண்கள் பண்ணக்கூடியதாங்க.
0: ஓகே ஓகேங்க. ஆண்களுக்கு நிகரா எல்லாமே செய்யலாம், சில நேரங்கள்ல மட்டும் பெண்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதிகமாயிட்டே வருது பாத்தீங்களா. சோ நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க காலையில் எழுந்திரிச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு யோகா மூலியமாக என்னெல்லாம் பண்ணலாம், இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் இல்லாமல் நம்ம உடம்பை இன்னுமே நம்ம நல்லா வச்சுக்கணும்னா யோகா மூலியமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: ஓகேங்க, இப்போ நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே நல்லதுதான் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை விட எப்படி யோகா பெட்டர்னு சொல்றதுக்கு வேணா என்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கு.
0: என்னன்னா
1: இப்ப இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு சிம்பத்தட்டிக் அரௌசல் ஜாஸ்தி இருக்கும், அதாவது சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் பாராசிம்பத்தட்டிக்னு ரெண்டு இருக்கு நம்ம உடம்புல. இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து நம்மள வந்து ஆக்டிவாவும் அலர்ட்டாகவும், ஒரு சேலஞ்ச் வந்தா அதை ஏற்றுட்டு அதை செய்யறதுக்கான நிலையில நம்ம உடல் எல்லாத்தையும் வச்சிருக்கோம், நம்ம பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஆனா யோகா என்னன்னா உங்களோட மசில்ஸ் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் டோன் பண்றதோட சேர்த்து பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா பாடியை வந்து காம் டவுன் பண்ணி ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல வச்சிருக்கோம், அதே சமயத்துல டைஜஷனை பெட்டர் பண்ணும். இந்த நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும்போது டைஜஷன் வந்து ஃபுல் ப்ளோன்ல நடக்கும். ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன எல்கேஜி குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க, ஃபேமிலி சைட்லயும் சரி ஒர்க் சைட்லயும் சரி. ஸோ அவங்க அது வந்து அவங்களோட ஹார்மோன்ஸையும் சரி இந்த கார்டிசால் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும் போது உடம்புல பல ப்ராப்ளம்ஸ் அடுத்து வந்தது. இந்த என்சிடி கேசஸ் சொல்றாங்க இல்லையா, நான் கம்யூனிகேட்டிவ் டிசீசஸ் சொல்ற எல்லா ப்ராப்ளமும் இந்த ஸ்ட்ரெஸ்னால தாங்க வருது. ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது நம்ம அவங்கள டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னா யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுக்குன்னு சில ப்ராக்டிசஸ் இருக்கு, அந்த ப்ராக்டிசஸ் நம்ம பண்ண வைக்கும்போது அவங்களோட சிஸ்டம் வந்து கரெக்டா, அதாவது நம்மளுக்கு எவ்வளவு ஆக்டிவிட்டி தேவையோ அவ்வளவு ரிலாக்ஸேஷனும் தேவை இல்லைங்களா. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு அதுல கிடைக்குது, அதே சமயத்துல பாடியில சர்க்குலேஷன் எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங்கும் நல்லா இருக்கும்.
0: ஓகேங்க ஓகேங்க. இப்போ வாக்கிங் போறது எக்சர்சைஸ் வாக்கிங் போறது எக்ஸசைஸ் போகிறது பண்றது அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல கிடையாது. நிறைய பேருக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க நிறைய பேர். ஆனா பெண்கள் அளவுல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காலையில மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய கிச்சன் பிசிஸ் எல்லாம் முடிக்கிற டைம்ல அவங்களால பாத்தீங்கன்னாக்கா அந்த வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அவங்க இந்த யோகா மூலியமா அவங்க ஹெல்த்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இதை
1: செய்யலாம். அவங்க வீட்லயே
0: அதுதாங்க
1: அட்ர் ஓன் டிஸ்போசல் இருக்குது. ரெண்டாவது யோகால ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னா நம்ம மூச்சை வந்து ரெகுலேட் பண்றோம். நம்ம மூவ்மெண்ட் நம்ம உடம்பு வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட மனசு வந்து மூச்சு மேல கவனத்தை செலுத்துது, மூச்சை வந்து நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்றோம். எப்போ உள்ள இழுக்கணும்ன்றதும் எப்ப வெளியில விடணும்ன்றதும், சோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம நர்வ்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பிரீதிங்.
0: ஓகே ஓகே மேம்.
1: சோ இதுதான் நம்மளுக்கு அந்த டைம்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்மளோட உடம்பு மேலயும் மனசு மேலயும் இருக்கையில நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்குதுங்க. பாடி மைண்ட் பிரீதிங் இந்த மூணோட கனெக்ஷன் கிடைக்கும் போது நம்ம ஒரு பெட்டர் ஹியூமனா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நம்மளோட சிஸ்டமும் நல்லா இருக்கும்.
0: ஓகே மேம் ஓகே மேம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி யோகாவை பத்தின நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூங்க.
1: ஓகே மேம், தேங்க்யூ
0: சோ மச். தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு சர்வதேச யோகா தினத்தில் பார்த்தீங்கன்னா குன்னூர் அரசு லாலி மருத்துவமனை யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அமிர்த வர்ஷினி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்பவே நமக்கு ஷேர் பண்ணாங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்பவுமே பயனுடைய கருத்துக்களாக இருந்தது. நிகழ்ச்சியில் திறந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் மருது திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அது என்னன்னா போதை பழக்கம்தான். உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் போதை பழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அடிமையாகி சமுதாயம் எந்த அளவுக்கு சீர் கெட்டு போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸாகவும் இருந்து நம்ம அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், எதனால் அது கற்றுக் கொடுக்க முடியும்னா யோக பயிற்சி முறை மூலமா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒழுக்கமானது கிடைக்கும். அந்த யோக பயிற்சியை தொடர்ந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கு மன ஒருமைப்பாடு, புத்தி கூர்மை, அதே மாதிரி தானாக முடிவெடுக்கிற அந்த ஒரு திறன் வந்து அவங்களுக்கு கூடும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நல்ல இளைஞர்கள் உருவாகும்போது இந்த சமுதாயத்தில் இந்த வேண்டாத சமுதாய சீர்கேடுக்கான நிகழ்ச்சிகள் எதுவுமே நேராது.
0: நிலையத்தில் நேரம் 12:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேயர்களே, இன்னைக்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு தகவல்கள்லாம் நாம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்மளோட பேசுறதுக்காக அடுத்த நேயர் காத்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்றாங்க யோகாவை பத்தி அப்படின்னு சொல்லி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.

அண்ணன் இருக்கலையே அந்த லைனில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன். உங்கள் லைன் கட் ஆயிடுச்சு. தொடர்ந்து நாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருக்கல், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேயர்களே, கேட்டுக்கொண்டிருக்கோம் அந்த பாடலை தொடர்ந்து நாம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம். சரண்யா, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க.
1: சொல்லுங்க மேம்.
0: மேம், உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க.
1: வணக்கங்க மேம், என் பேர் மங்கையர்கரசி, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேங்க.
0: ஓகேங்க.
1: ஒரு ஸ்கூல்ல ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே, ஓகேங்க. யோகாவை பத்தின தகவல்கள் சொல்லுங்க.
1: ஆமா மேம், யோகாவை வந்துட்டு நான் சுமார் ஒரு 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எங்க அத்தை தான் எனக்காக இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ யோகா கலை பத்தி ஒன்னும் தெரியல. அத்தை வந்துட்டு யோகா ஆசிரியரா இருந்தாங்க. அவங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல அவங்க இன்ஸ்டிடியூட்ல ரெண்டு பேர்த்த புடிச்சு கொடுக்கணும் மேம். அந்த டீச்சரா அவங்க ரெண்டு பேர்த்த அட்மிஷன் போடணும். அப்ப நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி யோகால நீ சேருமா, இதுல இந்த மாதிரி இவ்வளவு நன்மை இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் நம்ம அதை கேக்குற பக்குவமும் இல்ல, அந்த வயசும் இல்ல.
0: எந்த வயதுல நீங்க முதல் முதலா அத அட்டெண்ட் பண்ணீங்க?
1: நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த வயசுல அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க.
0: ஓகேங்க.
1: அப்ப காலேஜ் படிக்கிற வயசுல இதுல சுத்தமாவே இஷ்டம் இல்ல. நான் சொன்னேன், அத்தை எனக்கு யோகா எல்லாம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல, நீங்க சொல்ற ஒரே வார்த்தைக்காக தான் நான் ஜாயின் பண்றேன், அது நான் கிளாஸ் எல்லாம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு போய் அட்மிஷன் போட்டாச்சு மேம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நீ கண்டிப்பா எக்ஸசைஸ் மட்டுமாவது வந்து அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா, நான் எம்ஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம் அப்ப யோகால. சரி, எக்ஸசைஸ் தானே, சரி போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி ஒரு செஷனுக்கு போயிருந்தேன்
0: மேம்.
1: அப்போ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணேன். கடைசியில மெடிடேஷன் ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க மேம்.
0: ஓகேங்க. ஓகே,
1: அது ஒரு 5 நிமிஷம் தவந்தா மேம், நான் என்னையே மறந்து அத இறைய உணர்ந்த டைம் வந்துட்டு அப்பதாங்க. அப்பதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணி இவங்க கிட்ட இப்படி வேற பேசிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட நாளும் அப்பதான் மேம்.
0: ஓகே, ஓகேங்க.
1: அன்னையில இருந்து ஆரம்பிச்சது நான் கிட்டத்தட்ட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன் மேம். இப்ப என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி
0: கொடுக்கறேன்.
1: கருத்துக்களை ரொம்ப அருமையாவே ஷேர் பண்ணீங்க.
0: நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிநேகிதியை நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டாக்டர் பேசினாங்க. டாக்டர் அமிர்தா வர்ஷினி அவங்க பேசினாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முன்னாடி பேசின நேயரும் அவங்க எப்படிலாம் யோகாவை கற்றுக்கிட்டாங்க, அவங்க அத்தை மூலியமாக தான் அவங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பிடிக்காமல் போய் ஜாயின் பண்ணி 20 வருஷம் கழித்து தங்களுடைய குழந்தைங்களுக்கும் இப்போ அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேர்களே, இது வரைக்குமே பார்த்திங்கன்னா சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தேவையான யோகா பற்றின தகவல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 229,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார்.

0: யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தின தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்ட் எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணும், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மனவலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க் கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூணாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்சோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 12:50.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
2: பிஎம் ராஹத் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உயிரை காப்பது உன்னத தர்மம் என்பார்கள். உலகில் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனின் உயிர் என்பது ஈடு செய்ய முடியாத மிக உன்னதமான ஒரு செல்வம். ஆனால் இன்று நமது சாலைகளில் எதிர்பாராமல் நடக்கும் விபத்துகளால் பல லட்ச குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றன. விபத்து நடந்த உடனேயே சிகிச்சை கிடைக்காததாலும் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததாலும் பல உயிர்கள் நம் கண் முன்னே பிரிந்து விடுகின்றன. வனமுன் காப்பதே அறிவுடைமை என்றாலும் எதிர்பாராமல் விபத்து ஏற்படும் போது பாதிக்கப்பட்டவருக்கு உடனடி பணமில்லா மருத்துவ சிகிச்சையை உறுதி செய்ய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தால் 2026 தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பிஎம் ராஹத், அதாவது ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷார்ட் ட்ரீட்மெண்ட். பிஎம் ராஹத் என்பது நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு பிரிவை சார்ந்த சாலையிலும் நடக்கும் விபத்துகளில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு உடனடி மற்றும் பணமில்லா அவசர சிகிச்சையை வழங்கும் ஒரு தேசிய திட்டமாகும். விபத்து நடந்தவுடன் மருத்துவ செலவிற்காக பணம் இல்லை என்று எந்த ஒரு மனிதனின் உயிரும் போய்விடக்கூடாது என்பதை இத்திட்டம் உறுதி செய்கிறது. விபத்தில் சிக்கிய ஒவ்வொரு நபருக்கும் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரையிலான தடையற்ற பணமில்லா மருத்துவ சிகிச்சை இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. விபத்து நடந்த தேதியிலிருந்து அதிகபட்சமாக 7 நாட்களுக்குள் வழங்கப்படும் அனைத்து அவசர மருத்துவ சிகிச்சைகளுக்கும் இத்திட்டத்தின் மூலம் நிதி பெற முடியும். மருத்துவத்துறையில் விபத்து நடந்த முதல் 1 மணி நேரத்தை பொன்னான நேரம் என்று அழைப்பார்கள். ஆய்வுகளின்படி சாலை விபத்துகளில் இறக்கும் நபர்களில் சுமார் 50% பேரை அவர்கள் விபத்துக்குள்ளான முதல் 1 மணி நேரத்திற்குள் மருத்துவமனையில் அனுமதித்தால் காப்பாற்றிவிட முடியும். விபத்தில் சிக்கியவர்களை உடனடியாக காப்பாற்ற உயிருக்கு ஆபத்து இல்லாத சாதாரண வழக்குகளில் 24 மணி நேரம் வரையிலும், உயிருக்கு ஆபத்தான தீவிரமான வழக்குகளில் 48 மணி நேரம் வரையிலும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் உடனடியாக நிலைப்படுத்துதல் சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் உள்ள 36,000+ மருத்துவமனைகள் மற்றும் பிற முக்கிய மருத்துவமனைகள் இத்திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது என்றார் வள்ளுவர். உதவி விரைவாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக இத்திட்டம் முழுமையான டிஜிட்டல் உள்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் உள்ள நற்கருணை மனிதர் அல்லது விபத்தில் சிக்கியவர் யாராக இருந்தாலும் உடனடியாக 112 என்ற அவசர உதவி எண்ணை அழைக்கலாம். இதன் மூலம் மிக அருகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையின் விவரம் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவை உடனடியாக ஒருங்கிணைக்கப்படும். விபத்து விவரங்களை பதிவு செய்யும் காவல்துறையின் EDAR தளமும் மருத்துவமனைகளின் சிகிச்சை விவரங்களை நிர்வகிக்கும் TMS 2.0 தளமும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. நோயாளி அனுமதிக்கப்பட்டவுடன் மருத்துவமனை டிஜிட்டல் முறையில் காவல்துறையின் சரிபார்ப்புக்கு அனுப்பும். காவல்துறை அதிகாரிகள் சாதாரண வழக்குகளுக்கு 24 மணி நேரத்திற்குள்ளும் அவசர வழக்குகளுக்கு 48 மணி நேரத்திற்குள்ளும் தங்கள் அனுமதியை வழங்க வேண்டும். இதனால் மருத்துவ சிகிச்சையில் எவ்வித தாமதமும் ஏற்படுவதில்லை. மருத்துவமனைகள் விபத்தில் சிக்கியவர்களுக்கு சிகிச்சை அளித்த பிறகு அவர்களுக்குரிய கட்டணத்தை அரசு எவ்வாறு வழங்குகிறது? மோட்டார் வாகன விபத்து நிதி. இந்த சிறப்பு நிதியத்தின் மூலமே மருத்துவமனைகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. விபத்துக்கு காரணமான வாகன காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அதற்கான கட்டணத்தை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கும். வாகனம் காப்பீடு செய்யப்படாத நிலையிலோ அல்லது மோதிவிட்டு ஓடிவிட்ட விபத்தாகவோ இருந்தால் மத்திய அரசின் வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து முழு பணமும் மருத்துவமனைக்கு திருப்பி வழங்கப்படும். மாநில சுகாதார முகமை கோரிக்கையை அங்கீகரித்த 10 நாட்களுக்குள் மருத்துவமனைக்குரிய கட்டணம் மாவட்ட ஆட்சியர் அல்லது காப்பீட்டுக் குழுமத்தின் மூலம் நேரடியாக வழங்கப்பட்டுவிடும். இதனால் மருத்துவமனைகளுக்கும் நிதி உத்தரவாதம் கிடைக்கிறது. பிஎம் ராஹத் என்பது வெறும் ஒரு திட்டமல்ல, சாலைகளில் உயிருக்கு போராடும் நம் சகோதர சகோதரிகளுக்கு தேசம் வழங்கும் ஒரு உயிர்காக்கும் கவசம். மனிதனுக்கு மனிதன் உதவ வேண்டும் என்ற உன்னத நோக்கில் விபத்தில் சிக்கியவர்களை தூக்கிச் செல்லும் நல்ல மனிதர்களுக்கு எவ்வித போலீஸ் விசாரணையோ அல்லது பண பொறுப்போ இருக்காது என்பதை இத்திட்டம் மிக தெளிவாக கூறுகிறது. நமது பகுதியில் சாலை விபத்து ஏதேனும் நேர்ந்தால் தயங்காமல் 112 அழைப்போம். மனித உயிர்களை மதித்து ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் ஒரு மனிதாபிமானமிக்க புதிய பாரதத்தை உருவாக்குவோம்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிஎம் ராஹத் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
0: நிலையத்தில் நேரம் 12:55 நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

நிலையத்தில் நேரம் 1:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். மதிப்புக்குரிய மாமனிதர்களை உருவாக்கக்கூடிய இந்த உள்ளுணர்வு கல்வியை வாழ்க்கை கல்வியாக வழங்கும் நோக்கத்தில்தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை யோகா என்ற ஆன்மீக கல்வியை பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து யோகமும் மனித மாண்பும் என்ற பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளார். மனித இனம் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் சென்றுவிட்டது. ஆண்டுக்கு ஆண்டு மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய புதிய கருத்துக்களும் தேவைகளும் அவற்றை முடித்து கொள்ளக்கூடிய திறமைகளும் பெருகிக் கொண்டுதான் வருகின்றன. இது எல்லா மனிதர்களிடமும் ஒரே மாதிரியாக இல்லை. இந்த அடிப்படையான தேவைகளை பெற அன்போடும் கருணையோடும் உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் உதவி செய்வதுதான் கல்வியாகும். வாழ்ந்து கண்ட அனுபவங்களை பெற்ற அறிவை கொண்டு பிறருக்கு போதனையாலும் சாதனையாலும் நல்வாழ்வுக்கு ஏற்ற முறைகளை அறிவிப்பதும் அறிந்து கொள்வதும் மனித கடமைகளாகும். தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றினைப்பால் அமைந்ததே நமது வாழ்க்கை. இந்த மூன்றை பற்றியும் முழுமையாக அறிந்தால்தான் இந்த தொடர்பில் இனிமை காக்க முடியும். தான் என்ற நிலையில் உடல், உயிர், மனம், அறிவு என்பதை முழுமையாக உணர்ந்து தெளிய வேண்டும். தற்கால கல்வி முறைகள் தூல நிலைகளை பற்றி மட்டுமே போதிக்கின்றன. சூக்கும காரண நிலைகள் பற்றி தெளிவுபடுத்துவதில்லை. பிறகு எப்படி இனிமை காக்கப்பெறும்? சமுதாயத்திற்கும் நமக்குமான உறவை பற்றி தெளிந்தால்தான் கடமைகள் சிறக்கும் என்றால் மட்டுமே இங்கும் இனிமை காக்கப்பெறும். அடுத்து இயற்கை எனும் பேராற்றலை, பேரறிவை, அனைத்திற்கும் மூலமும் இயக்கமும் முடிவாய் இயங்கும் மாபெரும் சக்தியை, அனைத்திற்கும் காரணமாயும் காரியமாகவும் உள்ள இறை சக்தியை முழுவதுமாக உணர்ந்தால் மட்டுமே மனித குலம் முழுமையடையும். இந்த முழுமையடைதலையே யோகா என்று பொருள்படுத்தினர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: நிலையத்தில் நேரம் 1:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள்.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: தொடர்வது 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை

0: பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் மன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தருமபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோக பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க NCC குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23 அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சர உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும் ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வட்டார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8 திரைகானம் கேட்போம்.

கேட்ட அந்த பாடல் ஹரிஹரன் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது சொல்லாமலே திரைப்படத்திற்காக. கேட்ட அந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi emphasizes yoga's role in providing pathway from mental to physical wellness. Leads the national observance of 12th International Day of Yoga in Kolkata. Prime Minister Modi commissions 3 indigenously built Indian Navy platforms in Kolkata, says special steps being taken to enhance domestic defense production capacity. NEET UG re-examination underway at over 5,000 centers across the country and 14 centers abroad amid tight security. U.S. Vice President J.D. Vance and Iranian Parliament Speaker M.B. Ghalibaf arrive in Switzerland to hold peace talks as Tehran closes Strait of Hormuz again. IMD forecast extremely heavy rainfall over North Bengal and Sikkim today. And in cricket, India have set a target of 378 runs for Sri Lanka in final match of Tri-Nation A series in Dambulla. Vaibhav Suryavanshi smashes fastest half century of List A format in just 11 balls. Prime Minister Narendra Modi today emphasized yoga's role in providing pathway from mental wellness to physical wellness. The Prime Minister said this while leading the nation in observing the International Day of Yoga from Kolkata's Red Road. Participating in the Common Yoga Protocol session this morning, Mr. Modi performed yoga alongside thousands of practitioners at the iconic venue.
2: Yoga keval हमारे शारीरिक स्वास्थ्य पर ही फोकस नहीं करता योग मानसिक स्वास्थ्य से शारीरिक स्वास्थ्य का मार्ग दिखाता है इसलिए योग के विषय में युक्त चेष्टस्य कर्मसु कहा गया है यानी हमें क्या करना चाहिए क्या नहीं करना चाहिए इसका बोध ये बोध हमारे जीवन में शांति का स्रोत तो बनता ही है इससे विश्व शांति का मार्ग भी खुलता है
1: Highlighting the International Yoga Day theme for the year, Yoga for Healthy Aging, Mr. Modi said that yoga is not just a physical exercise and is not restricted to any age group, but it is an expression of human spirit.
2: When we speak of yoga for healthy aging, it means that we can work to ensure that age does not reduce human potential. Yoga can help human life to aspire for constant growth. Our target must be to be more flexible at 40 than we were at 20. Our target must be to be more energetic at 50 than we were at 30. Our target must be to be more resistant to lifestyle disease at 70 than we were at 50. This is where yoga can help us.
1: President Draupadi Murmu also performed yoga at the Garrison Ground in Jabalpur, Madhya Pradesh today. A large number of public representatives, officials and citizens were present at the event. Addressing the event, the President said, Yoga is a celebration of India's great tradition and it has shown humanity the path to a healthy, balanced and meaningful life.
3: अंतर्राष्ट्रीय योग दिवस 2026 का थीम है योगा फॉर हेल्दी एजिंग ये थीम समाज के वरिष्ठ सदस्यों के स्वस्थ सक्रिय आत्मनिर्भर एवं गरिमापूर्ण जीवन के लिए योग की उपयोगिता को रेखांकित करती है आज हम जो जीवन शैली अपनाते हैं वही हमारे आने वाले समय के स्वास्थ्य एवं सुख का आधार बनती है
1: Vice President C.P. Radhakrishnan also performed yoga at the Spituk Stadium in Leh, Ladakh, along with hundreds of participants. He emphasized that yoga is a lifelong investment in one's health, well-being and character.
4: The International Day of Yoga is more than a celebration of physical exercise. It is a recognition of ancient gift from Bharat to the humanity. We are specially proud that the global recognition of yoga, Honorable Prime Minister Sriman Narendra Modi ji has called upon the international community to adopt a day for yoga.
1: Lok Sabha Speaker Om Birla today participated in a collective yoga practice organized in the Parliament House complex in New Delhi. Mr. Birla said that the ancient Indian tradition of yoga is today showing the entire world the path to a healthy, balanced and harmonious life. Defence Minister Rajnath Singh also participated in Yoga Day celebrations at the Eastern Air Command headquarters in Upper Shillong, Meghalaya. He urged everyone to make yoga an integral part of their routine. The International Day of Yoga was also celebrated with devotion and enthusiasm across Maharashtra. Governor Jishnu Dev Verma joined senior officers of the Indian Coast Guard in performing yoga at Lok Bhavan, while Chief Minister Devendra Fadnavis led the event organized at Juhu Beach. Here is more from our Mumbai correspondent.
5: Addressing the gathering, Chief Minister Devendra Fadnavis said that yoga is a panacea for preventing lifestyle-related diseases and that everyone should practice it regularly to stay healthy. Union Minister of Commerce and Industry Piyush Goyal participated in a yoga session in Borivali. Union Minister of State for Youth Affairs and Sports Raksha Kharse performed yoga at an event organized by the Sports Authority of India in Mumbai. Minister of State for Social Justice and Empowerment Ramdas Athawale practiced yoga at Mumbai's Priyadarshini Park. Institutions such as IIT Bombay, the Mumbai Port Authority and the National Thermal Power Corporation's Western Region 1 headquarters in Mumbai also observed the 12th International Day of Yoga. Various programs were organized across Maharashtra to mark the occasion. Ankita Apte, Akashwani News, Mumbai.
1: In Punjab, Border Security Force celebrated the Yoga Day at the Atari Wagha Joint Checkpost JCP in Amritsar, Kartarpur Sahib Corridor in Gurdaspur, JCP Husainiwala at Ferozpur and JCP Sadki on Fazilka border, besides other units and headquarters in the state. BJP National President Nitin Naveen also participated in the yoga session at Lovely Professional University near Jalandhar. All states and union territories across the nation joined the Yoga Day celebrations with grand events and yoga sessions. The International Day of Yoga celebrations were seen across the globe today. More than 2,000 yoga enthusiasts from the Indian community and other expatriate groups came together in Doha to celebrate the day, underscoring the growing popularity of the ancient practice in Qatar. The Embassy of India in Muscat also marked the Yoga Day with a special event at its premises, bringing together members of the diplomatic community, the Indian diaspora, Friends of India, and yoga enthusiasts from across Oman. Bangladesh also marked the Yoga Day with a grand celebration in Dhaka, organized by the Indira Gandhi Cultural Center, IGCC, under the High Commission of India in Bangladesh. Hundreds of yoga enthusiasts gathered to participate in the Common Yoga Protocol session led by yoga teachers and students of the IGCC. Earlier, more than 500 participants gathered in Riyadh yesterday to celebrate Yoga Day, highlighting the growing popularity of yoga in Saudi Arabia and its role in promoting health and family and well-being. Prime Minister Narendra Modi today commissioned three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agrey in Kolkata. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach shipbuilders and engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. Addressing the tri-commissioning ceremony, Prime Minister Modi said that today India is strengthening its entire maritime ecosystem and initiatives like Sagarmala are part of this broader vision.
2: भारत आज अपने पूरे मैरिटाइम इकोसिस्टम को सशक्त बना रहा है इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है नई क्षमता तैयार कर रहा है नई कनेक्टिविटी बना रहा है नदी जलमार्गों का विस्तार कर रहा है मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क विकसित कर रहा है सागरमाला जैसे अभियान इसी व्यापक सोच का हिस्सा है
1: Mr. Modi further said that there was a time when India was recognized as one of the world's largest defense importers, but today India's defense production has grown rapidly and our defense exports are also growing at an unprecedented pace. He says special steps are being taken to enhance domestic defense production capacity.
2: 2014 tak desh ka kul defense production 40,000 crore rupees ke aas paas tha. आज यह बढ़कर लगभग 1,80,000 करोड़ रुपए तक पहुंच गया है और साथियों एक तरफ देश में रक्षा उत्पादन तेजी से बढ़ा है दूसरी तरफ हमारा डिफेंस एक्सपोर्ट अभूतपूर्व गति से बढ़ रहा है.
1: Defense Minister Rajnath Singh said that the tri-commissioning of three indigenously built Indian Navy platforms is a defining moment in India's maritime capability development. This is Akashvani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of stories and more, log on to our website newsonair.gov.in and download News on AIR app. The National Eligibility Cum Entrance Test NEET UG 2026 re-examination is currently underway at over 5,000 centres across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates amid tight security. The examination is being conducted in English and 12 Indian languages. The NTA has said that student-friendly facilities are being provided at centres, including drinking water, ORS, ambulances and shaded waiting areas for parents. Ahead of the examination, the National Testing Agency conducted nationwide mock drill yesterday to verify all systems jammers, CCTV, frisking staff and biometrics. Meanwhile, Union Education Minister Dharmendra Pradhan is assured that all necessary arrangements were already made for the smooth conduct of the exam. President Draupadi Murmu today attended the 36th convocation ceremony of Rani Durgavati University in Jabalpur, Madhya Pradesh. On the occasion, she awarded gold medals to meritorious students from different faculties. Madhya Pradesh Governor and Chancellor Mangubhai Patel, Chief Minister Dr. Mohan Yadav and Higher Education Minister Inder Singh Parmar were also present at the ceremony. Addressing the gathering, the President said that Rani Durgavati, after whom the university is named, was a symbol of courage, bravery and valour. She urged people associated with the university to work for the empowerment of tribal communities, disadvantaged groups, especially young girls.
6: रानी दुर्गावती भारत के नारी शक्ति के शौर्य के प्रतीक वे सदैव नारी शक्ति के लिए प्रेरणा के स्रोत रहेंगे इस विश्वविद्यालय के आसपास के क्षेत्र में जनजातीय वनवासी संस्कृति की प्रचुर उपस्थिति है इस विश्वविद्यालय से जुड़े रानी दुर्गावती के नाम की सार्थकता सभी सिद्ध होगी जो सभी भागीदारी जनजातीय समाज और वंचित तथा पिछड़े वर्ग विशेषकर इन वर्गों की बेटियों की सशक्तिकरण के लिए प्रयास करें.
1: U.S. Vice President J.D. Vance and Iranian Parliament Speaker M.B. Ghalibaf have arrived in Switzerland to hold peace talks as Tehran closed the Strait of Hormuz again, citing Israel-Lebanon conflict. The United States said that they will set up the structure of negotiations with Iran and potentially start to make progress on nuclear issues. A delegation of Tehran from Tehran, led by Parliamentary Speaker Mohammad Bagher Ghalibaf, has named Minap 168 in tribute to the 168 victims of the tragic school strike. The India Meteorological Department, IMD, has forecast extremely heavy rainfall over sub-Himalayan Bengal and Sikkim during the day. The weather agency has predicted that Gujarat, central Maharashtra, Marathwada, Saurashtra and Kutch will witness isolated to scattered rainfall till Friday. In cricket, India A have set a target of 378 runs for host Sri Lanka A in the final match of the Tri-Nation A Series 2026 in Dambulla. After being invited to bat first, India's opening pair of Priyansh Arya and Vaibhav Suryavanshi made a promising start to the innings. Meanwhile, Vaibhav Suryavanshi smashed the fastest half-century of List A format in just 11 balls. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi emphasizes yoga's role in providing pathway from mental to physical wellness, leads the nation observance of 12th International Day of Yoga in Kolkata. Prime Minister Modi commissions 3 indigenously built Indian Navy platforms in Kolkata, says special steps being taken to enhance domestic defence production capacity. NEET UG re-examination underway at over 5,000 centres across country and 14 centres abroad amid tight security. US Vice President J.D. Vance and Iranian Parliament Speaker M.B. Ghalibaf arrive in Switzerland to hold peace talks as Tehran closes Strait of Hormuz again. IMD forecasts extremely heavy rainfall over North Bengal and Sikkim today. And in cricket, India set a target of 378 for Sri Lanka in final match of Tri-Nation A Series in Dambulla. And with that, we end the midday news.
0: நிலையத்தில் நேரம் 2:15 ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
7: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்தில் பல பாரம்பரியம் மிக்க பழங்குடிகளாக வாழ்ந்து வரும் தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பணியர், காட்டு நாயக்கர் என பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இம்மலைப்பகுதியின் சூழலோடு இயைந்து வாழும் இவர்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைகளோடு உள்ளதை நாம் அறிகிறோம். இந்த பழங்குடிகள் நீலகிரியில் தங்களுக்கு தனித்தனியான தனித்துவத்தோடு வாழ்க்கை முறையினை கொண்டிருக்கிறாங்க. பல விஷயங்களில் இவர்களின் வாழ்வியல் ஒற்றுமையும் காணப்படுகிறது என்றே சொல்லலாங்க. இவர்களின் தனித்துவமான சிறப்புகளாக தோடர் பழங்குடிகள் எருமை மாடுகளை புனிதமாக மதிக்கும். இவர்கள் தங்களுக்கென தனித்துவமான பூத்குழி எனும் எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகளை முக்கியம் வாய்ந்ததாகவும், கோத்தர் பழங்குடிகள் கைவினை பொருட்கள் தயாரிப்பது, மட்பாண்டங்கள் செய்தல் மற்றும் இரும்பு பொருட்களை உருவாக்குவதை பாரம்பரியமாக கொண்டிருக்கிறாங்க. இருளர் பழங்குடி மக்கள் தேன் சேகரிப்பது, மூலிகை மருத்துவம் மற்றும் விவசாயம் செய்வது போன்றும், குறும்பர் பழங்குடிகள் காடுகளில் கிடைக்கும் பொருட்களை சேகரிப்பது, விவசாயம் மற்றும் ஓவியர்களாகவும் திகழ்ந்து வருகிறார்கள் என்றே சொல்லலாம். பணியர் மற்றும் காட்டுநாயக்கர் பழங்குடிகள் காடுகளில் மையப்பகுதியில் வாழ்வதால் வனப்பொருட்களை சேகரிப்பது மற்றும் விவசாயம் ஆகியவற்றை முக்கியமாக கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் இயற்கை வழிபாட்டையும் தங்களின் மூதாதையர் வழிபாட்டையும் மிக முக்கியமானதாக கருதி வருகின்றனர். இப்படி தனித்தனியான அடையாளங்களை கொண்டிருந்தாலும் இவர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒன்றுபடுகின்றனர் என்றே சொல்லலாம். இவர்களின் கலாச்சார அடையாளமாக விளங்குவது தனித்துவமானதும் இசையும் நடனமும் தான். கோத்தர் பழங்குடிகள் இருளர், பணியர், காட்டுநாயக்கர், ஆளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர் பழங்குடிகள் தங்களுக்கென தனியான இசை கருவிகளை தாங்களே தயார் செய்தும் இசைத்தும் அந்த இசைக்கு ஏற்ப பாரம்பரிய நடனமும் ஆடுவார்கள். இவர்கள் இதில் ஒன்றுபட்டு இருப்பதை நாம் காண முடிகிறது. இதில் தோடர் முள்ளுக்குறும்பர்கள் மட்டும் இசைக்கருவிகளை வாசிப்பதில்லை. தோடர் பழங்குடிகள் தங்களின் வாழ்வியலின் பாரம்பரியத்தை அடையாளப்படுத்தும் பாடல்கள் மற்றும் அந்த பாடல்களுக்கான நடனம் ஆடும் வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. அதேபோல முள்ளுக்குறும்பர் பழங்குடி மக்களும் கோல்களி எனும் கோலாட்டம் ஆடுவதையும் தங்களின் பாரம்பரிய முறையின் அடையாளமாக கொண்டிருக்கிறாங்க. இதில் இவர்கள் அனைவரும் ஒருமித்த ஒற்றுமையோடு பல நிகழ்ச்சிகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் காண முடிகிறது என்றே சொல்லலாம். இவர்கள் அனைவருமே வியாபார ரீதியாக மட்டுமில்லாமல் தங்களின் சொந்த தேவைக்காக தேன் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் தாங்கள் வாழும் பகுதிகளுக்கேற்றவாறு தேன் சேகரிப்பதில் ஈடுபடுகின்றனர். அதில் கட்டாயம் தங்களின் பாரம்பரிய உணவில் தேனை ஒரு முக்கிய உணவாகவும் வழிபாட்டிலும் சேர்த்து வருகின்றனர் என்பதில் கோத்தர் பழங்குடி மக்களின் முக்கிய வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் குறிப்பாக தங்களின் கலாச்சார முறைப்படி ஆண்டின் முதல் மாதத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முறைக்கான ஓர் முறையினை கொண்டு அந்த மாதத்திற்கான வளர்பிறையன்று தங்கள் வீட்டினை சுத்தம் செய்து பசுமாட்டின் சாணம் தெளித்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் தங்களின் பாரம்பரிய தூய உடையான வராடு உடையை அணிந்து கொண்டு அந்த குடும்பத்தின் பெண்கள் தங்கள் வாசற்படியின் முன்பாக இருக்கும் மண்ணை எடுத்து வந்து சமையல் அடுப்பின் மேல் புதிய மண்ணிட்டும் அடுப்பின் பக்கத்தில் அன்றைய தினம் தூய தேன் ராட்டையுடன் கொண்டு வந்து தங்களின் பாரம்பரிய முறைப்படி தயார் செய்து வைத்திருக்கும் மண் தட்டில் வைத்து குடும்பத்தார் அனைவருமே வணங்குவார்களாம். இது இவர்களின் புத்தாண்டின் தொடக்கமாக கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டினரும் கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் என்பது வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. இது இவர்களின் வாழ்வியலில் முக்கியமான ஒன்றாக இருந்தாலுமே இதுவே இவர்களின் புத்தாண்டின் தொடக்கமாக இவர்களின் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டினரும் செய்து வருகின்றனர். இது இவர்களின் வாழ்வியலில் முக்கியமான ஒன்றாக கருதுகின்றனர் கோத்தர் பழங்குடிகள். இது ஒருபுறம் இருந்தாலுமே அந்த தேனீக்களை வைத்து காலநிலையை கணிக்கும் வழக்கத்தையும் கொண்டிருக்கிறாங்க. தேனீக்கள் தங்களின் விவசாயத்திற்காகவும் தாங்கள் இயற்கை காலநிலையிலிருந்து பாதுகாத்திடவும் தேனீக்கள் பெரிதும் துணை புரிகிறது என்றே சொல்றாங்க. அது எப்படி இந்த தேனீக்கள் துணை புரிகிறது என்று கேட்டால், இயற்கை பருவநிலை மாற்றங்களை முன்கூட்டியே இவைகள் அறிந்திருக்கிறது என்றும், அதனால் தங்களின் இடத்தை பல பருவகால மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறது என்றும், குறிப்பாக மழையின் வரவை முன்கூட்டியே அறிந்திருக்கிறது, அதாவது பருவமழை இந்த திசையில் தொடங்கும் என்பதை எடுத்துக்காட்டாக மேற்கு திசையில் மழை தொடங்கும் என்று இருந்தால் கிழக்கு திசைகளை நோக்கி இடம்பெயர்கிறது என்றும், தொடர் மழை பொழிவு நின்று வெயில் தொடங்கும் என்றால் திரும்பவும் கிழக்கிலிருந்து மேற்கே மீண்டும் தங்களின் இடநகர்வை செய்கிறது என்றும், இந்த தேனீக்களின் நகர்வை வைத்து கணிப்பாக தாங்கள் விவசாயம் செய்திட பெரிதும் துணை நிற்கிறது என்று இன்றளவும் இதனை கணித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாம காடுகளில் காணப்படுகின்ற செடி கொடிகள் பூக்கள் பூக்கும் தருணங்களை வைத்தும் தங்களின் இந்த இடமாற்றத்தை மேற்கொள்கின்றன. தங்களின் சொந்த பயன்பாட்டிற்காகவும் தேவைகளுக்காகவும் மட்டுமே தேனை பயன்படுத்தும் இவர்கள் தேனின் மருத்துவ பயன்களை அதிகம் அறிந்திருப்பதாலும் தாங்கள் எடுக்கும் தேன் பல ஆண்டுகள் கூட வைத்திருக்கக்கூடிய ஒன்று என்றும், ஆண்டுகள் பல அப்படியே வைத்திருக்கக்கூடிய உணவு வகைகளில் இதனை தாங்கள் முதன்மை இடத்தில் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர். இந்த பருவநிலை மாற்றத்தை குறிப்பாக மழைக்கான அறிகுறிகளை சொல்வது என்பது தேனீக்கள் மட்டுமில்லாம அன்றைய தினம் மழை வரும் என்பதை பறவைகளை வைத்தும் காண முடிகிறது என்று சொல்கின்றனர் இவர்கள். குறிப்பாக கோத்தர் பழங்குடிகள் கண்பை என்று சொல்லக்கூடிய பறவையானது பறந்து செல்லும் அசைவுகளால் காண முடிகிறது என்றும், அதாவது அந்த சிறிய பறவைகள் அதிகம் காணப்படும் என்றும், அவைகள் தாழ்வாக வேகமாக பறந்து கொண்டிருக்கும் அப்போது மழைக்கான அறிகுறியாகவே காண்பதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்படி மரம் செடி கொடிகளின் வளர்ச்சி மற்றும் பறவைகளின் பூச்சி நகர்வுகளையும் தங்களின் வாழ்வோடு ஒன்றிணைத்து பார்ப்பதனாலேயே இவர்களின் வாழ்க்கை முறையில் பழமையான ஒன்றாக இருந்து வருகிறது என்றே சொல்லலாம். வனங்களில் கிராமங்களில் இயற்கை சூழலோடு வாழ்ந்து வரும் பண்டைய பழங்குடிகளின் வாழ்வியலில் இதுபோன்ற சூழலை இன்றளவும் நம்பகத்தன்மையோடு வாழ்ந்து வருகின்றனர் பழங்குடி மக்கள். இதுபோன்ற நீலகிரி பழங்குடிகளின் வாழ்வியல் சிறப்புகளோடு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கு கனகராஜ்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நிலையத்தில் நேரம் 2:29.
1: ஊட்டி FM 101.8.

நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது பெண்களின் ஆளுமை திறனும் யோகாவும். யோகா மருத்துவர் மற்றும் பயிற்சியாளர் எஸ் சுமதி அவர்கள் பங்கு பெறும் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் யோகா பயிற்றுனர் மற்றும் யோகா மருத்துவர் சுமதி அவங்க நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு பல விஷயங்களை யோகா குறித்தும் பெண்கள் அவங்களுடைய ஒரு ஆளுமை திறனை வளர்த்துக்கிறதுக்கு இந்த யோகா எந்தெந்த வகையில் உதவி புரியும் அப்படின்ற பல கருத்துக்களை பகிர்ந்துக்கவும் போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக கொடுக்க முடியுமா?
1: கண்டிப்பாக. எனது பெயர் சுமதி. நான் ஒரு கடசோலை என்கிற குர்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து யோகாவில் பலதரப்பட்ட படிப்புகளையும் முடித்து, அதாவது டிப்ளமோ யோகா, பிஏ யோகா, எம்ஏ யோகா, ப்ரொஃபஸர்னு யோகா எல்லாத்தையும் முடித்து நமது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கடல் ஃபேக்டரி ஹை ஸ்கூலில் 3 வருஷமாக யோகா டீச்சராக ஒர்க் பண்ணேன். கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணேன். கண்ட்ரோல்மெண்ட் போர்டு ஹை ஸ்கூலில் 5 வருஷம் யோகா டீச்சராக ஒர்க் பண்ணேன். ப்ரொவிடன்ஸ் காலேஜில் 1 இயர் யோகா லெக்சரராக நான் வந்து பணிபுரிந்து, இப்போ நான் வெளிவந்து ஒரு 7-8 வருஷமாக நான் முழுக்க முழுக்க இலவசமாக ஒவ்வொரு ட்ரைபல் ஏரியா இருக்கிற உமன்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த யோகாவை வந்து நான் ஒரு மருத்துவ ரீதியாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
0: இல்லை, நேயர்கள் சார்பாகவும் கூட அவங்க கேட்க ஆசைப்படுற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ படிப்பு அப்படின்னா பொதுவாக நிறைய படிப்புகள் இருக்குது, மருத்துவம் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் நிறைய துறைகள் இருக்குது. நீங்கள் குறிப்பாக இந்த யோகா துறையை வந்து தேர்ந்தெடுக்க காரணம் என்னவாக இருந்தது?
1: அதாவது யோகாவின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்போது பர்டிகுலராக அந்த நோய்க்கான ஒரு மருந்து தான் அவங்க தருவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த யோகா வந்து உடலுக்கான ஒரு பயிற்சி மட்டுமல்லாமல் மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு உடற்பயிற்சி தான் இந்த யோகா கலை. பிசிக்கலாக வந்து எது வேணாலும் சரி பண்ணிக்கலாம். இப்போ கை வலிக்குது அப்படின்னா அதை ஆயில்மெண்ட் போட்டு எதுவும் சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாடியில் உள்ள அனைத்து உள்ள உறுப்புகளும் நன்றாக சீராக இயங்குகின்றன. யோகாங்கிறது வந்து உடல் பயிற்சிக்கான ஒரு பயிற்சி மட்டுமில்லாமல் மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது, இந்த யோகா பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆர்கன் தான் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும்ட்டு கிடையாது. நமது உடம்புல முக்கியமான உறுப்புகளானா நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்டலங்கள், நாளமில்லா சுரப்பி சீராக இயங்குவதற்கு இந்த யோகா பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. நமது முக்கியமான மண்டலமான இரத்த மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், காற்று மண்டலம், எல்லா மண்டலங்களும் சீராக இருக்க இந்த யோகா கலை வந்து மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதனால தான் இந்த யோகா பயிற்சியை வந்து ஒரு மருத்துவ குணமாக இதை வந்து கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் போய் சொல்லி கொடுக்கறதுல மிகவும் பெருமையாக இருக்குது.
0: இப்போ வருடம் வந்து நம்ம வந்து சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்வதேச யோகா தினம் யோகா ஃபார் விமன்ஸ் எம்பவர்மெண்ட், பெண்கள் தங்களுடைய ஆளுமை திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு இந்த யோகா எப்படி பயன்படும் அப்படின்ற ஒரு பொருளை மையமாக வச்சு இந்த வருடத்தை நம்ம அனுசரிக்கிறோம். பொதுவாக பெண்கள் அப்படின்னா மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கொஞ்சம் பலவீனமானவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அதையெல்லாம் பெண்கள் தாண்டிட்டாங்கன்னு சொல்லணும். இருந்தாலும் கூட ஒரு 20% பெண்கள் தாண்டி இருந்தாலும் 80% பெண்கள் வந்து இன்னும் அவங்கள வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பலவீனமானவர்களாக தான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த யோகா அவங்களுடைய ஆளுமை திறமையை கூட்டுமா?
1: அதாவது நமது பாரத நாட்டின் பழம் பெரும் கலைகளில் ஒன்று யோகா கலை. அற்புதமான ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க. பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட அனுபவத்தில் இடுப்புக்கு மேலே அடுப்பு எப்போ வந்துச்சோ இடுப்புக்கு கீழே பெண்களுக்கெல்லாம் நோய் வந்துருச்சு. எதுக்காக அந்த ஒரு வாக்கியத்தை வந்து எவ்வளோ அற்புதமான சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உட்காந்து சமைக்கிறது அடுப்பு கீழே இருக்கும், நிறைய உட்காந்து எழுந்திருக்கிறது தான் அந்த அடுப்பு ஊதுறதும் அந்த அரிசி வடிக்கிறதும் நம்ம சமையல் செய்யறது எல்லாமே அத்தனை டைம் எழுந்திருப்போம் உட்காந்துட்டே இருப்போம். அதே மாதிரி ஆட்டங்கள் ஆட்டுவோம், அம்மிக்கல் அரைப்போம், சாணி போட்டு முழுகுவாங்க, துணி வந்து குமிஞ்சி துவைப்பாங்க, இடுப்பில் வந்து தண்ணி கூட எடுத்து சுமப்பாங்க, தலை மேலே தண்ணி வச்சு விறகு வச்சு சுமப்பாங்க. ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்காந்து நிமிர்ந்து குனியிற மேல ஒரு வேலையை ஒரு காலத்துல இருந்தது.
0: முக்கியமா குழந்தை பெற்ற பெண்கள் அந்த வளர்ப்புல வந்து பாதி வாழ்நாட்கள் அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இடுப்புல குழந்தைங்களை சுமப்பாங்க.
1: கண்டிப்பா
0: இடுப்புல குழந்தைங்களை சுமந்த பெண்களை பாக்குறதே ஒரு அரிதான விஷயம்.
1: அரிதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குனிஞ்சு நிமிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்ப இருக்கிற ஐடி ஃபீல்டு ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், ஒரு வேலையை முடிச்ச உடனே வேலைக்கு போறவங்க கம்ப்யூட்டர் மட்டும் உட்கார அந்த மாதிரி டெக்னாலஜி, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வேலையை முடிச்ச உடனே காலை வந்து தொங்க போட்டு சேர்ல உட்காந்தோ சோஃபாவில் உட்காந்தோ கட்டில உட்காந்தோ தொங்க போட்டு டிவி பாக்குற ஒரு நிலைமை வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்ததுனால இந்த யோகா பயிற்சி ஒவ்வொரு பெண்களும் அவங்க ஒரு நாளுக்கு அவங்களுக்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணி யோகா எல்லாம் கத்துக்கிட்டு நிறைய ஆசனாஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா உண்மையிலுமே நம்ம நிறைய நாளமில்லா சொற்ப இயக்கத்தை சீராக இயக்கிறதுக்கான ஒரு பயிற்சி யோகா.
0: ஆக்சுவலா வந்துட்டு இப்ப காலம் வந்து பின்னால திரும்பாது, முன்னேறி வந்தாச்சு, சில மாற்றங்கள் வந்து காலத்தோட கட்டாயம். ஆனா பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய மனசையும் உடலையும் தயார்படுத்திக்கணும் அப்படின்னா இன்னொரு கூடுதலான ஒரு வழி யோகான்னு சொல்லலாம் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: இப்ப வந்து பெண்கள் வந்து அவங்க மனதை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக இதுல என்னென்ன மாதிரி பயிற்சிகள் இருக்கு?
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இடையிலான அந்த பரஸ்பர உணர்வே வந்து யோக உணர்வா வந்து அந்த காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தது. அந்த குழந்தைகளுக்கும் அம்மாவுக்கும் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த குழந்தை யாரும் கையை பிடிச்சி நடக்க வைக்க வேண்டியதில்ல, விளையாடுறதுக்கு வந்து எந்த ஒரு இயந்திர பொருளும் நம்ம யாரும் கொடுக்க வேண்டியதில்ல, வீட்டில் இருக்கிற தட்டு கிளாஸு வெளியே இருக்கிற குச்சி கல் வச்சு விளையாடி அந்த மண்ணிலேயே உருண்டு விளையாடினா அதுவும் ஒரு வகை ஒரு யோகா காலம்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பரஸ்பர உணர்வு அம்மாவுக்கும் குழந்தைகளுக்குன்னு இருக்கிற அந்த பரஸ்பர உணர்வு போய் இப்போ பார்த்தீங்கன்னா எந்திர உலகமாக மாறி ஒரு வீட்டில் நாலு பேர் உட்காந்துருக்குறாங்கன்னா அப்பா ஒரு ஃபோனை வச்சு ஒரு ரூம்லையும் அம்மா ஒரு ஃபோனை வச்சு ஒரு ரூம்லையும் குழந்தைங்க ரெண்டு பேர் குறும்பு பண்ணுறாங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர் கையை ஃபோனை வச்சு அவங்க தனித்தனியாக ஒவ்வொரு ரூம்லையும் உட்காந்து அந்த ஒரு உணர்வு ஒரு பாசம் அந்த யோகா கலந்த ஒரு வாழ்க்கை முறையை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளும் இழந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாராவதுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம், இந்த சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து பேன்கிரியாஸ் செக்ரிஸ் ஆகலை, அவங்களுக்கு சுகர் நோய் இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது, இந்த பித்தப்பையில் கல், கிட்னியில் கல், யூட்ரஸ் ப்ராப்ளம், கேன்சரு, இந்த மாதிரி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது, அதாவது சி செக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 99% யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க எத்தனை குழந்தை இருந்தாலும் குழந்தைங்களை வந்து அவங்க இடுப்பில் தூக்கி இடுப்புலையே வச்சுக்கிட்டு அந்த அரவணைப்போடு இடுப்புலேயே வைக்கிறதுனால நம்ம யோகா செய்யும் போது எப்படி பாத ஹஸ்தாசனம் பண்ணும்போது நம்ம எப்படி குனியும் போது இந்த இடுப்பு வளையுதோ அதே குழந்தையை தூக்கி இடுப்பில் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து பேன்கிரியாஸ் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும். வயிற்றில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடுப்பு பகுதியில் வந்து அந்த நர்வ்ஸ் வந்து கனெக்டிவ் இருக்குது, அதனால எல்லாமே வந்து நார்மல் டெலிவரியா இருந்தது. அந்த காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஸ்கூலுக்கு போற அளவுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மனநிலையே அதுவும் ஒரு வகை வாழ்க்கை கல்வி தான், அதுவும் ஒரு வகை யோகா கலந்த ஒரு வாழ்க்கை கல்வி, யோகா முறை தான். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே பால் வர்றதுல அந்த ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வேலைக்கு போறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்கறது வந்து பால் வந்தா கூட ஸ்டாப் பண்ணிட்டு

0: பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளிலும் வாழ்க்கை வந்து ஃபியூச்சரில் அவங்களோட உடல் நலம் மனநலம் வந்து மிக பெரிய அளவில் பாதிப்பு ஆகிறதுக்காக இதுவும் ஒரு வகை காரணம்னு சொல்லலாம்.
1: குறிப்பாக பெண் குழந்தைகள் வளரும் போது
0: கண்டிப்பாக
1: ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும்பொழுது, இப்போ அவங்க பருவமடைகிற ஒரு வயது வரும்பொழுது, அப்போ அவங்கள பக்குவப்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் யோகாவில்.
0: அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து பூ படுகிற அந்த காலம் வரும்போது அந்த குழந்தைய வந்து ஒரு தனி இடத்துல ஒரு 8 நாளோ 10 நாளோ உட்கார வச்சு அதுக்கு ஒரு இடுப்புக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு சில உணவு முறைகள், நெஞ்சு நல்ல பலமா இருக்கிறதுக்கான சில உணவு முறைகள், அந்த குழந்தைகள் வந்து யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு ரெஸ்ட் கொடுத்து ஒரு உணவு முறைகள், 4 பேர் வந்து பார்த்து தனியா உட்கார வச்சு அதை அரவணைப்பு, அந்த அன்பான பேச்சு, அந்த ட்ரெடிஷ்னலா அப்படியே கொண்டு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருப்பாங்க.
1: புதிதாக பருவமடைந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இந்த யோகாவை வந்து அவங்க எடுத்துக்கும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரிலாக்ஸ்?
0: இப்போ எந்த குழந்தைங்களையும், இப்போ நான் ஒரு யோகா டாக்டரா இருந்து பேசுறேன், என்னுடைய கிளினிக்கு வர்ற அந்த குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 23 வயசு 25 வயசு 20 வயசு குழந்தைங்களை பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம்னு வர்றாங்க, யூட்ரஸ்ல வந்து நீர் கட்டின்னு சொல்லி வர்றாங்க, யூட்ரஸ் டைம்ல வந்து அந்த பீரியட் டைம்ல வந்து நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்னு சொல்லி வர்றாங்க, நிறைய ப்ராப்ளம்த்தோடு வர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா கையில் ஒரே ஒரு எந்திரமான அந்த ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் யோகாங்கிறது வந்து தினமும் காலையில் 1/4 மணி நேரம் சாயந்தரம் 1/4 மணி நேரம் உடம்பை வளைக்கிறதுக்கான குனிஞ்சு நிமிர்றதுக்கான ஒரு சில யோகாலாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் உடல் ரீதியாக மன ரீதியாக நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் டைம் இல்லை, யோகா செய்கிறதுக்கான டைம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா கவலையே இல்லை. நம்ம ஒரு சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஒரு சுற்று வந்து 12 ஸ்டெப்ஸ் போட்டாலே நமக்கு ஒரு சுற்று முடிஞ்சிருது. ஒரு 5 லிருந்து 10 சுற்று அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணினாலே அதில் குனியறது, உடம்பு வளையறது, பாடி ட்விஸ்ட் பண்ணுறது எல்லாமே தலையிலேருந்து கால் வரைக்கும் இடுப்புலேருந்து வயிற்றுலேருந்து எல்லாமே ஆக்டிவ் ஆகிறதுக்கான ஒரு பயிற்சி வந்து அந்த சூரிய நமஸ்கார். இன்னொன்று இதை விட ஒரு முக்கியமானது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இன்னும் பர்டிகுலராக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற லேடிஸ் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த யோகா முறையில் புஜங்காசனம், ஹாலாசனம், சர்வங்காசனம் இந்த மாதிரி ஒரு ஆசனஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த தைராய்டு பிரச்சனையிலிருந்து நம்ம நிரந்தரமாக குணமடைஞ்சிடலாம். அதே மாதிரி இப்போது யாரை பார்த்தாலும் கிட்னியில் ஸ்டோனு, எனக்கு ப்ராப்பர் யூரின் வர்றதில்ல, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் எனக்கு வந்து யூரின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கந்தராசனம், கிட்னி லிவர் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கந்தராசனம்ங்கிற யோகா வந்து லேடிஸை வந்து ரொம்ப கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு ஆசனஸ். அதே மாதிரி அதை விட முக்கியம் என்னென்ன, யூட்ரஸ். பெண்கள் அப்படின்னாலே ஐடென்டிஃபை பண்ணுறதே அந்த யூட்ரஸ்ங்கிற அந்த மகத்தான ஒரு உறுப்பு. அதை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும், அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட நோய் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து மண்டுகாசனம், பச்சி மோத்தாசனம், சலபாசனம், பாத ஹஸ்தாசனம், பவன முக்தாசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் வந்து நம்மளை வந்து சரி செய்யறதுக்கான முக்கியமான ஆசனாசம் வந்து இந்த ஆசனாசம் பண்ணாலே நமக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கலாம். இப்போ யார் பார்த்தாலும் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு உடல் உழைப்பு இல்லைங்கிறதுனால பிளட் டெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து சுகர் கிளாண்டு பேன்கிரியஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகலை, உனக்கு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் சுகரு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது யோகா பயிற்சி, கட்டாயமாக செஞ்சு ஆகணும். அந்த யோகாவிலையும் பச்சி மோத்தாச்சனம் கிராசனம் இந்த ரெண்டு ஆசனாசை வந்து பேன்கிரியாஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஆசனாசை வந்து தினமும் வந்து நமக்காக ஒரு 1/2 மணி நேரம் யோகாவுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு அற்புதமான பயிற்சி, முக்கியமான பயிற்சி, பெண்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த யோகா. அதெல்லாம் பண்ணிக்கலாம்.
1: நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டை வளர்றது பிரச்சனையாக இருக்குது நிறைய குழந்தைங்களுக்கு அப்படின்றாங்க இல்லையா?
0: கண்டிப்பாக
1: வந்து அவங்க மன ரீதியான ஒரு பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உடலை வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே கவனிக்க ஆரம்பிப்பாங்க, அதை கேர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனை வந்து வெறும் மருத்துவ ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா?
0: அதாவது இது மருத்துவ ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுனாலையும் தான் நம்மளுடைய உடல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றது.

0: வந்து உடம்பு கொஞ்சம் எடை போடுறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இயல்பான ஒரு விஷயம்.
1: கண்டிப்பா.
0: ஆனா அந்த எடை கூடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான உடலா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அதே வந்து பல நோய்களுக்கு அவங்களை அழைச்சிட்டு போகுது அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையா மாறிடும். அந்த சமயங்கள்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம், பெண்கள் இந்த மாதிரியான யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஈடுபடுறது பயனுள்ளதா இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா. அந்த ஒபேசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் தான், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்துடைய உடம்பு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெறுமனே யோகா மட்டும் இல்லாமல் அது கூட உணவு முறையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியம் இருக்கிறோமாங்கிறது தான் நமக்கு மெயின் அந்த கான்செப்ட் தான் பார்க்கணுமே தவிர, நான் குள்ளமாக இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், என்ன ரொம்ப ஒல்லின்னு சொல்றாங்க, இதுக்கு வந்து நம்ம வந்து யாருமே வந்து உரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், எல்லாமே நமக்கு ப்ராப்பராக நடந்துட்டு இருக்குன்னா நம்ம ஏன் அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படணும்? பாடியை வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஒரு உபாதை இருந்தா தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம ஹெல்த்தியா ஆரோக்கியமா நிறைய உடல் உழைப்பு இருக்கும் போது நம்ம உடல் கொஞ்சம் குண்டா இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து நல்லா குண்டா இருப்பாங்க, அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க. உயரத்துக்கு தகுந்தாப்புல எடை இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த யோகாவுடைய அவேர்னஸ் பத்தியும் இந்த யோகா எக்ஸசைஸ் பத்தியும் அம்மா பண்ணும்போது என்ன பண்ணா, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து அம்மாவை பார்த்து கத்துக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. அம்மாவே ஓஞ்சி போய் உட்காந்துட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து அதை பத்தி எந்த ஒரு கேரும் எடுக்க மாட்டாங்க. அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் யோகா கத்துக் கொடுக்கணும். முதல்ல வந்து அம்மா வந்து அவங்க உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமா, மனதை நல்லா வளப்படுத்தி, பிசிக்கல் வந்து பக்கத்துல யோகா சென்டர் இருந்தாலோ நல்லா யோகா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி அவங்களுடைய அந்த அனுபவத்தினால அந்த குழந்தைங்க பார்த்து பார்த்து அவங்க ஃபியூச்சர்ல வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் முதல்ல வந்து யோகா கத்துக்கணும்.
0: இல்ல, இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டர் போய் படிக்க முடியாதவங்க உங்களை மாதிரி ஒரு மருத்துவர் அணுகியாவது ஒரு நாலஞ்சு ஆசனாஸ் கத்துக்கிட்டாவது அவங்க வீட்டுல பண்ணலாம் இல்லையா?
1: கண்டிப்பா. பக்கத்துல யோகா சென்டர் இல்லைன்னா கூட வந்து யோகா மருத்துவரை அணுகி, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த உடல் ரீதியா மன ரீதியா நாங்க எந்த மாதிரி யோகா பண்ணணும், எந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணணும், எந்த மாதிரி நாங்க மெடிடேட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பர் கத்துக்கிட்ட ஒரு யோகா டாக்டர் கிட்டயோ இல்ல யோகா ஆசான கிட்டயோ முறையாக பயின்று இருக்கின்ற அவர்கிட்ட போய் ஒவ்வொரு பெண்கள் வந்து கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பயிற்சி இந்த யோகா பயிற்சி. ஏன்னா வீட்டுல எல்லாமே தலைமைங்கிறது வந்து பெண்கள் தான். பெண்கள் நினைச்சா வீட்டுல இருக்கிறவங்கள அத்தனையும் மாத்த முடியும். அவங்களுடைய மனம் சார்ந்து உடல் சார்ந்து அவங்க ஆரோக்கியம் இருந்தாதான் மற்றவங்களை வந்து யோகா கலையோட வாக்கி கலையும் அவங்களால கொண்டு போக முடியும். அதனால ஒவ்வொரு பெண்களுக்கும் யோகா மிக மிக ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் யோகா சொல்லி கொடுத்து வீட்டில் பெண்கள் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் 43 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் மெனோபாஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூட்ரஸ் வந்து வீக்கு, அதனால எங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தி போயிடுச்சு. நிறைய பெண்களுக்கான அந்த யூட்ரஸ் உபாதைகள் இருந்தாலும் யூட்ரஸ் எடுக்க சொல்றாங்க. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா யோகா மூலமா நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நம்ம கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து அந்த யூட்ரஸ். அதனால அந்த மெனோபாஸ் டைம்ல வந்து நம்ம எந்த ஒரு உடல் உபாதையும் இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த யோகா வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம சாப்பாடு எப்படி டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், தூங்குறோம், அதே மாதிரி டெய்லியும் இது ஒரு கலை மாதிரி. தூங்காம ஒரு நாள் இருக்க மாட்டோம், சாப்பிடாம ஒரு நாள் இருக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி யோகா செய்யாம நான் சாப்பிட மாட்டேன், யோகா செய்யாம நான் இன்னைக்கு நைட் தூங்க மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்கள் வந்து வீட்டுல ஒரு ஓத்து மாதிரி எடுத்துட்டாலே அவங்க கண்டிப்பா அந்த ஒரு யோகாக்கான மனநிலையை வந்து அவங்க அதை ஃபாலோ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒவ்வொரு பெண்கள் வந்து அந்த ஓத்து எடுத்துக்கணும்.
0: அதாவது இந்த யோகா கலை அப்படின்ற ஒண்ணு, அது ஆசனாசா இருக்கலாம், மனப்பயிற்சி
1: வந்து அற்புதமான பயிற்சிகள் இருக்கு. வீட்டுல யாரும்
0: நம்மளுடைய உடம்ப வந்து முதல்ல ஃப்ரீ பண்ணிக்கணும் நம்ம இல்லையா, மனசை ஃப்ரீ பண்ணிக்கணும்.
1: கண்டிப்பா
0: மனசுல தைரியத்தை வளர்த்துக்கணும், உடம்ப வலுவாக்கிக்கிட்டு நம்ம வெளியே
1: வந்துருது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துக்கு போகும்போது கூட அந்த ஒரு மன தைரியம், அந்த பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த யோகா பயிற்சினால 100% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: யோகா ஹீலிங் அப்படின்றது
1: யோகா ஹீலர், யோகாவோட பிளஸ் ஹீல் பண்றது. ஹீலர் மீன்ஸ் எந்த ஒரு மருந்து மாத்திரை, இப்ப என்னோட கிளினிக் நேம் வந்து கியூர் சென்டர் ஆரோக்கிய நிலையம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுக்கு கவுன்சிலிங் தான், ஹாஃப் அன் அவர் கவுன்சிலிங் கொடுப்பேன். கவுன்சிலிங்க்கு அப்புறம் மருந்தே இல்லாத மருத்துவம் தான் என்னுடைய கவுன்சிலிங்கில் நான் அவங்களுக்கு சொல்லும்போது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, பெரிய பெரிய மேஜர் ப்ராப்ளம்க்கு வருவாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை ஹாஃப் அன் அவர் கவுன்சிலிங்கே சொல்லிடுவேன், உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதா, ஓகே நாங்கள்

0: அது வந்து எவ்வளோ பெரிய வியாதியும் தன்னைத்தானே ஹீல் பண்ணுற ஒரு கேரக்டரை வந்து நம்ம உடம்புக்குள்ளாகவே அத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ ஹீல் பண்ணுற ஒரு சக்தி வந்து கடவுள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதனால் யோகா பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா நோயிலும் நம்ம விடுபடுறதுக்கு அது ஒரு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது போக நம்ம மைண்டு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மைண்டாக வச்சுக்கணும். குறிப்பாக ஆளுமை திறன் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய பர்சன் பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் மெடிடேஷன் லைனில் இருப்பாங்க, தியான முறையில் இருப்பாங்க. இதுதான் அவங்கள வந்து அந்த ஆளுமை திறனை வந்து இன்னும் வலுப்படுத்தி அவங்கள ஒரு இடத்துல வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கலாக ஒரு பாசிட்டிவாக அந்த செய்கிற செயலை வந்து ரொம்ப இஷ்டமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாசிட்டிவான செய்கிறதுக்கு அந்த ஆளுமை திறனை கொடுக்கறதுக்கு யோகா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு. முதலே சொன்ன மாதிரி உடல் மட்டுமல்ல மனதை வளப்படுத்துக்கான ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. அதாவது இப்போ நம்ம மாசுபடுதல்னு சொல்கிறோம், அதாவது நிலம் மாசுபடுதல், காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி புக்கில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் மாசுபட்டுருச்சு. எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து குறைய ஆரம்பிக்குது, நெகட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60% நம்முடைய எண்ணங்கள் தான், 40% நம்மளுடைய உணவும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். அதனால அந்த எண்ணங்கள் வந்து நம்ம வந்து இந்த யோகா பண்ணுறதுனாலையோ மனம் நல்லா தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கும் போது அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்து தூய்மை அடையுது. எண்ணம் தூய்மை அடையும் போது ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய ஹார்கன் வந்து செக்ரீஸ் ஆகுது. தைராய்டு ஆகட்டும், ஸ்டீராய்டு ஆகட்டும், அர்டினல் கிளாண்ட் ஆகட்டும், எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மனநிலைக்கேற்ப ஒவ்வொரு கிளாண்டை வந்து செக்ரீஸ் ஆகுது. இதுவே வந்து பலதரப்பட்ட நோய்க்கான ஒரு அறிகுறிகள், நோய் வர்றதுக்கான இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த மனம் மாசுபடுறதுனால ஒரு காரணம். அதனால யோகா தியானம் பண்ணும்போது இதை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அந்த எண்ணத்தை வந்து ஆராய்றதுக்கான ஒரு மென்டாலிட்டி நமக்கு வந்துடும்.
1: அந்த எண்ணத்தை ஆராய்வதற்காக
0: பண்ணிடலாம். உதாரணமாக இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு பவர் வந்து பிரபஞ்சத்திற்கு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நீ நல்லதே நினை, நல்லதே செய்யும்பாங்க. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுவும் தெரியாது, நம்ம கேட்கறதே கொடுக்குற ஒரு சக்தி வந்து பிரபஞ்சத்துக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த யோகா லைன்ல இருக்கும்போது நிறைய குருமார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சில தியான பயிற்சி சொல்லி தருவாங்க. அதுக்கு முன்னாடி உடல் பயிற்சி நல்லா சொல்லி தருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து உட்காரும்போது ஒருத்தருக்கு முட்டி வலிக்கலாம், ஒருத்தருக்கு கையை வலிக்கலாம், காலு வலிக்கலாம். அப்ப தியானத்துல உட்காரும்போது மனசெல்லாம் எங்க வருதுன்னா, அந்த காலு வலியிலையும் அந்த கை வலியிலையும் அந்த முட்டி வலியிலையும் அந்த இடுப்பு வலியிலையும் தான் மனசே இருக்கு. அதனால முதல்ல வந்து உடலை வந்து நீங்க வந்து சரி பண்ணிக்கோங்க, பிசிக்கல் ஹெல்த் வந்து ஃபிட்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தியானம் வந்து எப்படி கத்துக்கணும், மனதை எப்படி ஒருநிலைப்படுத்தணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தியானத்துல உட்காரும் போது மனதை பண்படுத்துறதுக்கான தியான முறைகள், அதை எப்படி சாதாரணமா நம்ம எப்படி பண்றதுங்க நான் சொல்லி கொடுக்குறேன். சாமி கும்பிடும்போது ஏதோ ஒரு நம்ம ஒரு தியானத்துல உட்காருங்கன்னு சொல்லும் போது எடுத்து உடனே ஒரே நாள்ல யாராலையும் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண முடியாது. நம்ம தியானத்துல உட்காரும் போதுதான் மற்ற நேரங்களை விட அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸும், நமக்கு வந்து போன வருஷம் நடந்தது, போன மாசம் நடந்தது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தியானத்துல உட்காரும் போதுதான் நமக்கு அத்தனை எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து சூழ்ந்து நம்மளை வந்து இந்த பழக்க பதிவுக்கு வந்து நம்ம ஆளாக்குறது. இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சாதாரணமாக அவங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சு காலையில் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும், உடலுக்காக மனதுக்காக வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பயிற்சி செய்யணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி மிக மிக மிக நல்லது. அது எப்படி செய்யறதுங்கிறது ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சொல்கிறேன். அழகாக கீழே மேட்டு போட்டு சமணங்கள் போட்டு உட்காந்து வஜ்ராசனத்தில் உட்காருது அற்புதம். வஜ்ராசன் போட்டு உட்கார முடியலன்னா படிப்படியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், முடியலன்னா நம்ம சமணங்களை போட்டு உட்காந்துக்கலாம். இடது கையை வந்து கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் நுனியில் வந்து நம்ம வச்சுக்கணும். இது பேரு சின் முத்ரா அல்லது ஞான முத்ரான்னு சொல்லுவாங்க.
1: அதாவது இந்த முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யும் போது கையை வைப்பாங்க,
0: கரெக்ட். அதே மாதிரி அது பேரு சின் முத்ரா அல்லது ஞான முத்ரான்னு சொல்றாங்க. வலது கையை வந்து நம்முடைய ஆள்காட்டி விரலும் நடு விரலும் மட்டும் மடக்கிக்கிட்டு வலது கை கட்டை விரலை வலது மூக்கில் அடைச்சிக்கிட்டு இடது மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை வந்து நம்மளுடைய
1: இதை கேட்டுட்டு இருக்க மற்ற பெண்களாகட்டும் யோகாவை பத்தி தெரியாதவங்களாகட்டும் இதை பத்தி கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா திரும்பி.
1: எவ்வளவு எண்ணத்தை வந்து இன்னைக்கு விதைச்சிருக்கீங்க. நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி மேடம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது பெண்களின் ஆளுமை திறனும் யோகாவும். யோகா மருத்துவர் மற்றும் பயிற்சியாளர் எஸ் சுமதி அவர்கள் பங்கு பெற்ற சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி உதகமண்டல வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேர்களை கேட்ட அந்த நிகழ்ச்சி ஓர் மறு ஒளிபரப்பு.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் அதன் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் AWS 17 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் லக்கூர் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் திருச்சிராப்பள்ளி மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: நேரம் 3:40 நொடி. ஆகாஷவாணி விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடலை கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355 மற்றும் 044-298-6003-7. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நிலையத்தில் நேரம் 3:01. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேர்களே, இந்த ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுற்றுலா தலங்கள்ல இருந்து நம்ம நிகழ்ச்சியை உங்களுக்காக லைவாவே தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஊட்டியில எந்த இடத்துல நம்மளுடைய ப்ரோக்ராம் லைவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊட்டியில போட் ஹவுஸ்ல இருந்து தான் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்காக ஒளிபரப்பாக போகுது. நிகழ்ச்சியை உங்களுக்காக அங்கிருந்து தொகுத்து வழங்க போகிறது கார்முகில். நேர்களை நிகழ்ச்சியில தொடர்ந்து கார்மிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி பார்த்தீங்கன்னா போட்ஹவுஸ்ல இருந்து தான் உங்களுக்காக லைவா ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கு. ப்ரோக்ராமை உங்களுக்காக போட்ஹவுஸ்ல இருந்து யாரு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்டயே பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெயலட்சுமி, உதகை படகு இல்லத்துல இருந்து நான் கார்மகிள் பேசுறேன்.
0: கார்மகிள், படகு இல்லாம எப்படி இருக்கு இப்போ?
1: அதாவது இப்பதான் இன்று இங்க வந்து சமீப ஒரு மணி நேரமாக வந்து பலத்த மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வந்து படகு இல்லாம அத ஊட்டியில பல பகுதிகளில் வந்து கனமழை இருந்தது. தற்போது வந்து அந்த மழை குறைந்து ஓரளவு வெயில் வர ஆரம்பிச்சிருக்கிறது.
0: இப்ப மழை ஓரளவுக்கு கம்மியாகி வெயில் வர தொடங்கிருச்சுங்களா?
1: ஆமா ஜெயலட்சுமி, இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா உதகை படகு இல்லத்துல வந்து மிதிப்படகு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. மழை காரணமாக, ரொம்ப கனமழை காரணமா மிதிப்படகு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது வந்து அந்த மிதிப்படகு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப மழையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மோட்டர் படகு வந்து இயக்கப்பட்டு இருந்தது சுற்றுலா பயணிகளுக்காக. இப்ப சுற்றுலா பயணிகளோட கூட்டம் வந்து மலையில வந்து கொஞ்சம் குறைந்திருந்தாலும் தற்போது வந்து மீண்டும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வர தொடங்கியிருக்காங்க.
0: ஓகே, மழை விட்டோன்னா நம்ம எப்படியாச்சும் போட்டிங் எல்லாம் கண்டிப்பா போயே ஆகணும், இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லி சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் பேர் கூட மலையும் தாண்டி அந்த இடத்துல இப்ப இருக்காங்க.
1: ஆமா, இப்போ கொஞ்ச நேரமா அந்த கூட்டம் கலைந்து இருந்தது அந்த மழையினால. இப்ப மறுபடியும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து மீண்டும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டர்ல வந்து இங்க பாத்துட்டு இருக்கோம், சுற்றுலா பயணிகள் வந்து மீண்டும் வந்து மிதிப்படகுகளோட டிக்கெட்டுகளை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
0: ஓகே ஓகே.
1: அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உதகை படகு இல்லத்துக்கு பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாலையானது முற்றிலுமா வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வழியில வந்து எந்த வாகனங்களுமே வர முடியாத அளவுக்கு தண்ணீர் வந்து தேங்கி இருக்குது அந்த ரயில்வே பாலத்துக்கு அடியில. வழக்கமா நமக்கே தெரியும், அதிகமா மழை அடித்தால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழை இருந்தாலே அந்த பாலம் வந்து கண்டிப்பா நம்ம நிரம்பிடும், அந்த வழியில வந்து வாகனங்கள் வர முடியாது அப்படின்னு தெரியும். இப்ப வந்து உதகை படகுலத்துக்கு வரக்கூடிய அந்த வழியானது முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கு. அதனால மாற்று வழியில தான் சுற்றுலா பயணிகள் வந்து உதகை படகுலத்தை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க.
0: ஓகே ஓகேங்க, சரி சரிங்க.
1: இப்போ நம்ம கனமழை வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது, இப்போ மீண்டும் வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருக்கனால இங்க சுற்றுலா பயணிகள் நிறைய பேரை நம்ம பாக்குறோம். தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுடலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க. நேர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படகு இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்டில் இருந்து கார்மகிள் சொன்னாங்க. எல்லாருமே கேட்டிருப்பீங்க, என்ன தான் மழை அடித்தாலும் நாங்கள் ஊட்டியை சுற்றி பார்க்குறத விடவே மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே டிக்கெட் கவுண்டரில் போட்டிங் போகணும்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்காங்களாம். ஸோ தொடர்ந்து அவங்ககிட்டலாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேர்களே, ஸ்டுடியோல டைம் சரியா 3:18 ஆயிட்டு இருக்கு. நேர்களே, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி. ஹலோ ஊட்டிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோ நோடி எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு. ஒவ்வொரு வாரமும் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்மளுடைய தொகுப்பாளர்

0: ஆர்ஜே அவர்ஸ்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் சுற்றுலா இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்க கூட அவங்க என்னென்ன பார்த்துருக்காங்க, எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய தொகுப்பாளர் ஆர்ஜே கார்முகில் வந்து போட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. போட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பயணிகள் கிட்ட நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாம போட் ஹவுஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஊட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு நீலகிரி மலையில இருக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலா தலம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஊட்டி ஏரியா, அதாவது போட் ஹவுஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1824 ஆண்டுல கோயம்புத்தூர்ல அப்போது ஆட்சியராக இருந்த ஜான் சுலிவன் அப்படின்றவர்னால உருவாக்கப்பட்டதுதான் இந்த போட் ஹவுஸ் அப்படின்றது. இது சுமார் 65 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்துள்ள இந்த ஏரி நீலகிரி மலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய சுற்றுலா தலம் அப்படின்ட்டு சொல்லாங்க. இந்த இடத்துல நிறைய விதமான பெசிலிட்டிஸ் இருக்கு, அதாவது பெடல் போட்ஸ், மிதி படகுகள், துடுப்பு படகுகள், ரோபோட்ஸ், விசை படகுகள், மோட்டார் போட்ஸ், அது மட்டும் இல்லாம சிறுவர் பூங்கா, மினி ரயில், 70 தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். மழை வந்து அதாவது பெஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப மழை முடிஞ்சது அப்புறம் கூட நம்மளுடைய ஊர்ல சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அப்படின்றது கம்மி ஆகல அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான டிராபிக் இருக்கு, சுற்றுலா பயணிகள் கூட்டம், மழை வந்தா கூட நம்மள ஊட்டிய சுத்தி பார்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சோ இப்போ நம்மளுடைய ஆர்ஜே தொகுப்பாளர் கார்முகில் கிட்ட பேசலாம். ஹலோ கார்முகில்.
1: வணக்கம் பிரீதி.
0: வணக்கம் கார்முகில், சொல்லுங்க.
1: பிரீதி, இப்ப நம்ம உதகை படகிலத்துலதான் இருக்கோம். உதகை படகிலத்துல அருமையான ஒரு ரம்யமான இங்க சூழ்நிலை வந்து நிலவுது. ஏன்னா இப்ப மீண்டும் வந்து இங்க காலநிலை வந்து மாறி இருக்கு, வெயில் வரக்கூடிய அந்த நிலையதான் பாத்துட்டு இருக்கோம். இப்போ இங்க ஒரு சுற்றுலா பயணி வந்து மிதிப்படகு போயிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம பேசலாம்.
0: ஓகே கார்முகில்.
1: வணக்கம், உங்களோட பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க?
2: சார், என் பேர் இம்ரான், சென்னையில இருந்து வந்திருக்கேன். சார்,
1: சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு சென்னைக்கும் இங்க இருக்கு இருக்கு கிளைமேட் எப்படி இருக்கு?
2: ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல வெயில் அங்கெல்லாம், நல்ல வெயில் உங்களுக்கு இங்க வந்து பார்த்தா சூப்பரா கிளைமேட் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றோம், நல்லா என்ஜாய் பண்றோம்.
1: ஓகே, இப்ப போட் ஹவுஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன இடம் வந்து போயிருக்கீங்க?
2: சார், பொட்டானிக் கார்டன் போனோம், தொடப்படா போனோம், அங்க கொஞ்சம் மழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்புறம் இப்ப போட் ஹவுஸ் வந்திருக்கோம் சார். இப்போ கூட்டி போட் ஹவுஸ் வந்திருக்கோம்.
1: இப்ப ரொம்ப ஒரு மணி நேரமா வந்து ரொம்ப கனமழையா இருந்தது. எப்படி நீங்க வந்தீங்க போட் ஹவுஸுக்கு? ஏன்னா அங்க நம்ம பாலத்துக்கு அடியில் வந்து தண்ணீர் அதிகமா தேங்கி இருந்தது. சோ எப்படி நீங்க எந்த வழியில வந்தீங்க?
2: இல்ல, நம்ம வந்துட்டு வந்தோம் சார், அங்க டிரைவர் பார்த்துட்டு வண்டி போக முடியாது, நம்ம மறுபடியும் வேற ஒரு இதா சுத்திட்டு வந்தோம் சார். நம்ம வேற வழியில சுத்திட்டு வந்தோம், கரெக்டா அந்த பஸ் ஸ்டாண்ட் தண்ணி தேங்கி இருந்துச்சு. அப்புறம் டிரைவர் வந்து வேற இதா சுத்திட்டு வந்தாப்ல.
1: ஓகே, இப்ப படகிலம் வந்திருக்கீங்க. சோ படகிலத்திலே வந்து இப்போ பெடல் போட் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது போட் போலான்னு ஐடியா இருக்கா, இல்ல யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
2: சார், கண்டிப்பா சார், கடல் போட் போனோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சார், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரோபோட் பாக்கலாம் அப்படின்னு இருக்கோம் சார்.
1: ஓகே, துடுப்பு படகு,
2: துடுப்பு படகு போலாம் அப்படின்னு இருக்கோம் சார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லைங்களா, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே, இதான் நீங்க ஊட்டிக்கு வரது முதல் டைம்?
2: இல்ல சார், செகண்ட் டைம் வந்திருக்கேன்.
1: ஓகே, செகண்ட் டைம் வந்திருக்கீங்க.
2: லாஸ்ட் டைம் வரும்போது கார்டன் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம், இந்த டைம் போட்டிங் போகணும்னு சொல்லி வந்தோம் சார். போட்டிங் பார்த்து நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு.
1: ஓகே, இன்னொரு கேள்வி வந்து இருக்கு. ஏன்னா ஊட்டியிலேயே வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு இடமா இருக்கு, ஏன்னா ரெண்டு டைம் வந்திருக்கீங்க. இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஊட்டியிலே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னா அது என்ன இடம்
2: சார்? இது பொட்டானிக்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்து ரெண்டுமே போட் ஹவுஸும் நல்லா, ரெண்டுமே நல்லா இருக்கு சார். எனக்கு இன்னொன்னு என்ன, பைக்காரா போகணும்னு ஆசை சார். பைக்காரா பத்தியும் போகணும், நெக்ஸ்ட் டைம் வந்து பைக்காரா போகணும்னு ஆசைப்படுறது சார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்கணும் சார்.
1: இப்போ இன்னைக்கு நீங்க கிளம்புறீங்க?
2: ஆமா சார், அது வண்டி இருக்கு வந்தோம். நாளைக்கு மண்டே இல்லைங்களா, ஆபீஸ் இருக்கு, போயாகணும். நைட் வரைக்கும் கிளம்புறோம். ஆமா சார்.
1: ஓகே ஓகே, நீங்க நைட்டே கிளம்பி சென்னை போறீங்க?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகேங்க. இப்போ கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க
2: சார்? வயசு பசங்க குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஃபேமிலியா தான் வந்திருக்கோம், நம்ம ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். அது ஆக்சுவலா மே மந்தே வர மாதிரி இருந்துச்சு சார் உங்களுக்கு. சரி, வர முடியாத சூழ்நிலை இப்போ வந்திருக்கோம் நம்ம.
1: ஆமா, ஏன்னா மே மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கூட்டம் இருந்தது. ஆனா மே மந்த் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஊட்டியில பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து பூங்காவில பூக்கள், பூ மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு
2: நினைக்கிறீங்க? சார், கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க சார். பொட்டானிக் கார்டன்ல ஃபிளவர் ஷோ, ரோஸ் கார்டன்ல ஃபிளவர் ஷோ, குன்னூர் சிங்ஸ் பார்க்ல இருந்து பல கட்சியில வச்சாங்க சொன்னாங்க சார். வர முடியாத சூழ்நிலை போவாங்க. என்ன சொன்னா, டிராபிக் ரொம்ப, டிராபிக் கூட்டம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. அதனால தான் ஸ்கிப் பண்ண முடிஞ்சது சார். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அதை நான் வந்து பாக்கணும் சார், கண்டிப்பா பாக்கணும் அது.
1: ஓகேங்க, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து எங்க போலான் இருக்கீங்க
2: சார்? இது முடிச்சு நெக்ஸ்ட் பக்கத்துல கர்நாடகாரன் சொல்லியிருக்காங்க சார், அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கணும் சார். ஆல்ரெடி பொட்டானிக்கல் பார்த்துட்டோம், நல்லா இருக்கு, போட்டோஸும் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கர்நாடகான்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போற மாதிரி ஐடியா சார் உங்களுக்கு.
3: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி இம்ரான், நிறைய தகவல்கள் எங்களுக்காக வழங்குனீங்க. அதே மாதிரி இன்னும் வந்து ஊட்டியில நீங்க நிறைய இடம் சுற்றி பார்க்கணும், மீண்டும் மீண்டும் ஊட்டி வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.
2: ஓகே சார்.
3: பிரீத்தி, இப்போ நம்ம
0: ஓகே முகி. ஓகே கார் முகில், கட்டாயமா பேசலாம் முகில். நேர்களை, இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில போட் ஹவுஸ்ல கார்முகில் தம்ளுடைய ஆர்ஜே தொகுப்பாளர் தான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி பேசின நேயர் சொன்னாங்க, சென்னையில இருந்து வந்தோம், கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அங்க இருந்து வரக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய ஊட்டி கிளைமேட் அப்படின்றது ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லாங்க. இந்த நீல மலையோட பெருமை அப்படின்னு சொன்னாலே ஊட்டி போட் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த போட் ஹவுஸ் 1973 வரைக்குமே ஒரு மீன்பிடி தொழிலா இருந்த இடமா கருதப்பட்டது அப்படின்ட்டு சொல்லாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் அப்படின்றது சுற்றுலாத்துறையின் சார்பாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்படின்றது படகு சவாரி வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு ஒரு பெருமை மிக்க சுற்றுலா தலமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சோ அடுத்ததான் நம்ம ஒரு நேயர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி ஜூன் 21ஆம் தேதி 12வது வருஷம் சர்வதேச யோகா தினத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த யோகா தினம் ஏன் நம்ம முக்கியமாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, மனசு, புத்தி, உடம்பு மூணையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்றில் குறைபாடு இருந்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையை சீரழித்து நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக மாற்றிடும். அதனால் இது மூணையும் ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய ஒரு கலை தான் யோகா கலை. மற்ற எக்ஸசைஸ்க்கும் இந்த யோகாக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இது தான். மற்ற எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, வெறும் உடம்பை மட்டும் பயன்படுத்தி அந்த உடம்பை பயிற்சி கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. யோகாவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மனசு, புத்தி, உடம்பு மூணையும் ஒரே நேர்கோட்டில் அமைச்சு அது மூணுக்கும் பயிற்சி கொடுத்து அது மூணையும் சீராக்கி நம்மளை ஒரு மேம்பட்ட மனுஷனாக மாற்றுறதுக்கு இந்த யோகாக்களை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது இந்த யோகா என்னக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லை, டெய்லி ஹேபிட்ஸ் இல்லைங்களா. சரியான நேரத்தில்

0: சாப்பிட முடியாது, கரெக்டாக பஞ்சுவாலிட்டிக்கே ஒரு இடத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறதுனால இந்த யோகாவை முறைப்படி நம்ம கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளை அது ஒழுங்குபடுத்துது. ஒழுங்குபடுத்தி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதில் ஒரு நிறைவு உண்டாகி அது மூலியமாக நம்ம என்ன ஏம் அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அச்சீவை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த யோகாக்கலை முதன்மையாக விளங்குது.
1: நேர்களை ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:34 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்மளுடைய தொகுப்பாளர் ஆர்ஜே கார்முகில் போட் ஹவுஸ்ல இருக்காரு. அங்க இருக்க சுற்றுலா பயணிகள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இப்ப கார்முகில் கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ கார்முகில்.
2: வணக்கம் பிரீத்தி.
1: வணக்கம் கார்முகில், சொல்லுங்க.
2: உதவி படகு இல்லத்திலிருந்துதான் நேரலையை நாம எல்லாருக்கும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இங்க வந்து இன்னும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம்.
1: ஓகே கார்முகில்,
2: வணக்கம். நீங்க எங்க, உங்களோட பேரு?
3: மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். எங்க பேர் பவானி. நாங்க குடும்பத்தோட வந்து பார்க்க வந்திருக்கோம். படகு இல்லத்துல இப்ப இருக்கோம். போட்டிங் போனோம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு. இப்ப போட்டோஸ் பாக்குறதுக்காக
2: போட்ல எல்லாம் போனீங்களா? ஓகே, எந்த போட்ல வந்து போனீங்க?
3: இங்க சுத்தி பாக்குறது
2: மோட்டர் போட்ல.
3: மோட்டர் போட்ல
2: இப்ப நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
3: நாங்க 8 பேர் வந்திருக்கோம்.
2: 8 பேர் வந்திருக்கீங்க. இப்ப என்னென்ன இடத்துக்கு வந்து இது வரைக்கும் போயிருக்கீங்க?
3: இப்ப போட்ல படகு போட்டிங் பாத்துட்டு தட்டவடை போயிட்டு ரோஜ கார்டன் பார்த்து சுத்தி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போலான்ட்டு வந்திருக்கோம்.
2: ஓகேங்க. அடுத்து உங்களோட பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் சௌமியா. நானும் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஊட்டிக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. இப்பதான் நாங்க போட் ஹவுஸ் வந்து பாத்திருக்கோம். போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஊட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்பதான் போட்டிங் இனிமேல் தான் நாங்க போனோம். போயிட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ஊட்டி.
2: ஓகேங்க. சோ இப்ப ஊட்டியில வந்து நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் எது?
4: நாங்க இப்படிக்கு போட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். அதுல இது ஓகே தான்.
2: உங்களோட பேர்
5: என்ன
2: கிளாஸ் படிக்கிறீங்க? நாளைக்கு இருக்குமே, எப்படி இங்க வந்தீங்க? லீவ் போட்டு வந்துட்டீங்களா? ஓகே, ரொம்ப கியூட்டா பேசுறீங்க. குட்டி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அடுத்தது இன்னொரு சுற்றுலா பயணியும் இருக்காங்க. வணக்கம் சார், உங்களோட
6: கடற்கரை.
2: நீங்க எங்க இருந்து?
6: மயிலாடுதுறையில இருந்து.
2: ஓ, நீங்களுமே மயிலாடுதுறை? ஓகே. இப்போ ஊட்டி வந்து தான் முதல் டைம்
6: வரீங்களா?
2: ஓகே. இப்போ ஊட்டியிலேயே வந்து என்னென்ன இடம் வந்து இதை பாத்துருக்கீங்க?
6: இப்ப இந்த போட்டுக்கு வந்திருக்கோம். அடுத்து தொட்டாபத்தி போகணும்.
2: இனி வந்து ஜூன் மாசம் அப்படின்னா மழை காலமே ஆயிருச்சு. இப்ப மே மாசம் வந்து நமக்கு வந்து நிறைய மலர் கண்காட்சி இது எல்லாமே இருந்தது. சோ அந்த டைம் வந்து நீங்க வராம இந்த டைம் வந்திருக்கீங்க, ஏதாவது ஸ்பெஷலான காரணம் இருக்கா?
6: இல்ல, ஸ்பெஷல் கோயம்புத்தூர் வந்தா
2: என்னென்ன போட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்குது. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க, ஓகே. பிரீத்தி, இந்த மாதிரி நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க வந்திருக்காங்க.
1: ஓகே முகில், இப்ப கூட்டம் எப்படி இருக்கு முகில் அங்க போட் ஹவுஸ்ல?
2: இன்னும் வர நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பிரீத்தி. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக வந்து மழை இருந்தது. அந்த மழை நின்னதுக்கு அப்புறமா இங்க வந்து காலநிலை வந்து நல்லாவே மாறி இருக்கு, வெயில் வந்துட்டு இருக்கு. அதனால நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து கூட்டம் வந்து இப்போ அதிகரித்துதான் காணப்படுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மழை நேரத்துல வந்து கிட்டத்தட்ட படகு மிதிப்படகு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா மழையில வந்து மிதிப்படகு அப்படின்றது ஓட்ட முடியாது அப்படின்றதுனால மிதிப்படகு வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது மீண்டும் வந்து மிதிப்படகு வந்து இயக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பாத்துட்டே இருக்கோம், ஒரு 20-30 படகு பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு மிதிப்படகு. அதே நேரம் ஒட்டுக்கமே வந்து கூட்டம் வந்து இப்பவும் மழை நினத்துக்கு அப்புறமாவும் அதிகமா இருக்கு.
1: என்ன பண்ணாலும் நம்மளோட ஊட்டியில சுற்றுலா பயணிகள் கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல. ஏன்னா அந்த மாதிரி காலநிலை இங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் இல்லாம சுற்றுலா தலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் முகி?
2: கண்டிப்பா பிரீதி, ஏன்னா வந்து இப்போ நமக்கு சீசன் முடிஞ்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆயிருக்கு சீசன் முடிஞ்சதுமே. ஆனாலுமே வந்து இன்னும் வந்து அந்த கூட்டம், சுற்றுலா பயணிகளோட கூட்டம் வந்து குறையாம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஊட்டிக்கு வர்றதை வந்து விரும்புறாங்க, அதே நேரத்துல பல இடங்களை அவங்க சுத்தி பாக்குறதும் விரும்புறாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து கடந்த 2 வாரங்களாவே கூட்டம் குறையல. இங்க இருக்க கடந்த வாரம் நம்ம உதவி படகிலத்துக்கு வந்திருந்தோம், அங்கேயும் நிறைய இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்டயுமே நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஆனா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கூட்டம் குறையல, வார வாரம் கூட்டம் வந்து விடுமுறை நாட்கள்ல கூட்டம் அதிகமா தான் இருக்கு. நம்ம அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா போன்ற இடங்கள்ல வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரமுமே வந்து கூட்டம் வந்து கணிசமா இருக்கு பிரீத்தி.
1: சோ
2: மழையும் பொருட்படுத்தாமல் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து ஊட்டிக்கு வர்றாங்க. ஏன்னா இனி அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்கள் வந்து விடுமுறை இருக்கு.
1: அதுக்கும் பிளான் பண்ணிட்டு
2: வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
1: ஓகே, ஸ்கூல் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது, ஆனாலும் வந்து சரி ஓகே போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டங்களையும் நம்மளால பாக்க முடியுது. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம போட் ஹவுஸ்ல இருந்து நம்ம தொகுப்பாளர் ஆர்ஜே கார் முகில் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து நம்மளுடைய கிளைமேட்டை எல்லாத்தையுமே செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த போட் ஹவுஸை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1974 அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த போட் ஹவுஸ் அப்படின்றதுல நிறைய விதமான பறவைகளை கூட பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அதாவது குழந்தைகள் மினி ரயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஏறி போய் அங்க இருக்கக்கூடிய பூங்கால விளையாட்டு அங்க பூங்கால ஒரு திகில் வீடு, அது மட்டும் இல்லாம கண்ணாடி வீடு, கொலம்பஸ் சவாரி, டேஷிங் கார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரி நிறைய கேம்ஸ் அங்க கூட இருக்கு. சோ குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே செமையா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான இடம் தாங்க இந்த போட் ஹவுஸ் அப்படின்றது. சுத்தியுமே யூகலிப்டஸ் மரங்களால சூழப்பட்ட கரையோரம் ரயில் பாதையில இருக்கக்கூடிய இந்த இடம் புகைப்பட ஆர்வலர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு சூப்பரான சிறந்த படப்பிடிப்பு இடமா இருக்கிறது கூட இந்த போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லாங்க. தொடர்ந்து நம்மளுடைய தொகுப்பாளர் ஆர்ஜே கார்முகில் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் கார்முகில்.
1: ஹலோ, வணக்கம் பிரீதி.
0: வணக்கம் கார்முகில், சொல்லுங்க. சுற்றுலா பயணிகள் இருக்காங்க,
1: உதகை படகு இல்லத்துல தான் இருக்கோம். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்டதான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இங்க வந்து நிறைய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதிப்படகு தான் அதிகமா விரும்புறாங்க. ஏன்னா இங்க மிதிப்படகு வந்து 2 சீட்டர் மற்றும் 4 சீட்டர் மிதிப்படகு வந்து இருக்கு.
0: ஓகே, அதோட ரேட் எல்லாம் எப்படி கார்முகில்? எல்லா மக்களுக்கும் ஏற்றதா என்ஜாய் பண்ற மாதிரி ஓகேவா இருக்குல்ல?
1: நம்ம அதோட ரேட்டை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊழியர்கிட்ட, மிதிப்படகு ஊழியர் ஒருத்தர் பேசலாம். வணக்கம், உங்களோட பேரு?
2: என் பேர் கார்த்திக்.
1: வணக்கம் கார்த்திக், நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க
2: நான் இங்க கடல் போட்ல சூப்பர்வைசரா இருக்கேன்.
1: ஓகே கார்த்திக், ஓகே கார்த்தி. இப்போ வந்து இங்க அதிகமா மக்கள் வராங்க. இப்போ மீண்டும் வந்து மழை வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இங்க வரக்கூடிய மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து என்ன போட் அதிகமா விரும்புறாங்க?
2: செல்ஃப் டிரைவிங் தான், மிதி படகு தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 375 ரூபா ரெண்டு பேர் போனா, கப்புள்ஸா போனா 4 பேர் பண்ணு 475 ரூபா வரும். 3 டைப் போட் இருக்கு. ரோபோட் பண்ணா 525, மோட்டர் இயந்திர படகு போனீங்கன்னா 825 ஆறு பேருக்கு. அதுலயே 3 வெரைட்டி இருக்கு. 10 சீட்டர் போனீங்கன்னா 1075, 15 சீட்டர் போனீங்கன்னா 1625. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட் வரும். ஆனா மக்கள் வந்து அந்த ரேட்டை பாக்கறதுல அவங்களோட சந்தோஷத்தை பாக்குறாங்க. ரேட் எவ்வளவு கூடுதலா இருந்தாலுமே அந்த ரேட்டை அவங்க பார்க்காம அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்க வந்து பில்லுக்கு வந்து காசு கட்டிட்டு போயிடுறாங்க.
1: ஓகே ஓகே கார்த்தி, இப்போ காலநிலை மாற்றம் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதனால வந்து படகுல போறவங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா?
2: இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுக்கு வந்து வார விடுமுறையினால இந்த சனி

0: ஞாயிற்றுக்கிழமையில என்னைக்குமே க்ரௌடு நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும். இன்னைக்கு இந்த 1.5 மணி நேரம் கொஞ்சம் நீங்க வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிச்சிங்க, அதனால கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிச்சு. இப்ப மழை விட்டதுனால திருப்பியும் அந்த போன கூட்டம் எல்லாம் திருப்பி வந்துருச்சிங்க. அதனால நம்மளுக்கு வந்து இந்த கூட்டம் வந்து என்னைக்குமே எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. வரும் போகும் வரும் போகும் அந்த மாதிரி தான் இந்த கூட்டம்.
1: மழை வர்ற மாதிரி இருக்கு.
0: மீண்டும் வர வர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க ஒரு 1/2 hour முன்னாடியே நிறுத்திடுவோம் போட்டிங். வர மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பியும் மழை விடுச்சா திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் அவ்வளவுதான்.
1: இப்ப அந்த நேரத்துல வந்து மோட்டர் படகுகள் இயங்கும்.
0: மிகப்பெரிய மழை வந்தா மோட்டர் போட்டு இறங்காது. ஓரளவுக்கு ட்ரிசிலிங் தூரல் கீரல் இருந்துச்சுன்னா மோட்டர் போட்டு மேல ரூஃப் இருக்கிறதுனால அது மட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வித் டிரைவர்ன்றதுனால சேஃப்டி பர்பஸ்க்காக மழை டைம்ல மட்டும் அது ஓட்டுவாங்க. மிதி படகு செல்ஃப் டிரைவிங்ன்றப்ப ஃபுல்லாமே அவங்க ஃபுல்லாமே வெட் ஆயிருவாங்கன்ற காரணத்துக்காக நம்மளுக்கு பொதுவாக அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கிரிக்கெட்ல எப்படி மழை வந்தா நிறுத்திடும் அந்த மாதிரி மிதி படகு மட்டும் நிறுத்திடும்.
1: ஓகே கார்த்தி, இப்போ நம்ம உதகை படகு இல்லத்துல வந்து போட்டிங் இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கேம்ஸ் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி இப்போ புதுசா வந்து ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, புது கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லிருங்க.
0: இப்போ போட்டிங் இல்லாம பாத்தீங்கன்னா மேல ஆல்ரெடி இருந்த கேம்ஸ் டேஷிங் கார் அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப புதுசா சாகச விளையாட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ரிப்ளைனிங், ஸ்விங்கு, அதுக்கப்புறம் பங்கி ஜம்பிங் ரிப்ளைன் மட்டும் தற்போதைக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்விங்கு அப்புறம் ஜிப்லைன், சின்ன ஜிப்லைன்ல இப்ப ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மரத்துக்கு சைட்ல வந்து என்னமோ அந்த கேம் பேர் எனக்கு கரெக்டா தெரியல, அந்த கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. புடிச்சா மக்கள் அதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஆர்வம் காட்டாமல இல்லை, நல்லா ஆர்வம் காட்டுறாங்க.
1: இங்க நிறைய சுற்றுலா பயணிகளுமே வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து மிதிப்படகுல போறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு இருக்கோம், நிறைய மக்கள் வந்து மிதிப்படகு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த கிளைமேட்டையும் இங்க படகு சவாரி செய்யறதையும் நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. பிரீத்தி,
2: ஓகே கார்முகில், கட்டாயமா நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிற இடம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த போட் ஹவுஸ். அதுலயும் கிளைமேட் எந்த மாதிரி ஆனாலும் நாங்க எப்படினாலும் என்ஜாய் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்துட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே நான் இப்ப வரும்போது கூட பயங்கரமான டிராபிக், நான் என்னடா இன்னி கூட இவ்வளவு டிராபிக் அப்படின்னு பார்த்தேன். பட் இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது நம்மளுடைய ஊருக்கு எப்பவுமே கூட்டம் அப்படின்றது கம்மி ஆகாது அப்படின்றது மட்டும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்ட்டே சொல்லலாம் கார்முகில். ஓகே, நம்மளுடைய நிலையத்துல ஒரு பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 3:57 ஆயிடுச்சு நேர்களே. ஒவ்வொரு வாரமும் அதாவது சண்டேஸ்ல இந்த 3 to 4 மணிக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளுடைய தொகுப்பாளர் அஜீஸ் போய் அங்க இருக்க சுற்றுலா பயணிகள் கூட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நமக்கு நம்ம போய் அங்க என்ஜாய் பண்ற மாதிரி பேசி அங்க இருக்க சுற்றுலா பயணிகளையும் வந்து பேச வைக்கிறாங்க. சோ இதன் மூலியமா அங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய தொகுப்பாளர் அஜய் கார்முகில் போட் ஹவுஸ் போயிருந்தாரு. அங்க இருக்க சுற்றுலா பயணிகள் கூட பேச வச்சு அங்க இருக்க ஊழியருமே அங்க இருக்க டீடைல்ஸ் பத்தி நம்மளுக்கு ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. இந்த கொற்ற மலையன்னு கூட பாக்காம நம்மளோட தொகுப்பாளர் ஆர்ஜி அங்க போய் அங்க இருக்க சுற்றுலா பயணிகள்ட்ட எல்லாம் பேசினாரு. சோ இப்ப அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ கார்முகில்.
1: வணக்கம்
0: வணக்கம் கார்முகில். சொல்லுங்க கார்முகில், இவ்வளவு நேரம் மழையை குறை பொருட்படுத்தாம ரொம்ப அழகா அங்க போய் சுற்றுலா பயணிகள்ட்ட எல்லாம் பேசுனீங்க. சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அங்க போனது?
1: இந்த காலநிலை, இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், இந்த இடம் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவும் அருமையான ஒரு விஷயமா இருக்கு. நான் நிறைய மனதுக்கு நிறைய அமைதி கிடைக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்கு.
0: ஓகே கார்முகில், உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இப்ப போட்டிங்ல போறது அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எப்படியும் போயிருக்கீங்க
1: கண்டிப்பா. பிரீதி ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட சேர்ந்து நானும் மிதிப்படகு தான் தயாரிச்சிருக்கோம்.
0: சூப்பர். ஓகே கார்முகில், மிஸ் பண்ணாம போயிட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி சான்சஸ் வந்து நமக்கு எப்பவுமே கிடைக்கும் சொல்ல முடியாது. கிடைக்கிற டைம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ கார்முகில், இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அழகா காலர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுனீங்க. அங்க இருக்க சுற்றுலா பயணிகளோட கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமா உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்பவுமே நன்றி கார்முகில்.
1: ரொம்ப நன்றி பிரீத்தி.
0: நன்றி கார்முகில். ஸோ நேர்களே, இதோட ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நம்மளோட தொகுப்பாளர் அஜய் கார்முகில் அங்கேருந்து சுற்றுலா பயணிகள் கூட எல்லாம் பேசினாரு. அங்கே இருக்க டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது கூட கேட்டுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மழை பெஞ்சாலுமே சுற்றுலா பயணிகள் குறையிறதில்ல, நம்மளோட இடத்த சுற்றி பார்க்க வராங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் தொகுத்து வழங்குதுன்னு நான் அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியோ நூடி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட். இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
2: ஆகாஷவாணி நேரம் 4 மணி.
3: அன்புள்ள அக்கா, வானொலி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர்.
4: என்னங்க என்னங்க, சாப்பிட வாங்க. ஏங்க நேரம் ஆகுதுல, பசி தாங்க மாட்டீங்க, வாங்க.
5: சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தமா கண்டோம், நமக்குன்னு யாரு இருக்காங்க? உனக்கு நானும் எனக்கு நீயும் தானே இருக்கோம்.
4: நமக்கு குழந்தை இல்லைன்னா என்னங்க? உங்க தம்பி பிள்ளைகளோ ஏன் தங்கச்சி பிள்ளைகளோ இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களையும் நாம தானே வளர்த்த ஆளாக்குறோம்.
5: சரிதான், ஆனா அவங்க நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்களா? என்னைக்கு இருந்தாலும் நாம அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா தானம்மா.
4: இப்ப என்ன திடீர்னு இந்த சந்தேகம் எல்லாம்?
5: அப்போ அவங்க கிட்ட நமக்கு எந்த உரிமையும் கிடையாதாமா?
4: இத பாருங்க, பெத்தவங்களை விட நாம தான் அவங்கள பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் அதிக உரிமை இருக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்னு கேக்குறேன்.
5: ஏதோ கேக்கன் போல இருந்துச்சு கேட்டேன்.
4: சரிதான், சாப்பிட வாங்க.
6: கமலா, கமலா.
7: என்னங்க?
6: என்ன உங்க அக்காவோ அத்தானோ அவங்க வீட்டு மாடிய வாடகைக்கு கொடுத்தாச்சு போல இருக்கு.
7: ஆமாங்க, ஏதோ அவங்க செலவுக்கு ஆகும்ல.
6: செலவா? உங்க அத்தானுக்கு பென்ஷன் வருது, சொந்த வீடு, குழந்தைங்க கிடையாது. அப்புறமும் ஆசைய பாரு,
7: அவங்க விட்டு அவங்க வாடகை கொடுக்கறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
6: நமக்கு அந்த மாடிய வாடகைக்கு தரலாமே, நாம உங்க வாடகைக்கு தானே குடியிருக்கோம்.
7: வாடகைக்கு கொடுத்தா உங்களுக்கு வாடகை கொடுக்க மனசு வருமா?
6: நீ கூட பிறந்த தங்கச்சியாச்ச, உன்கிட்ட வாடகை கேப்பாங்களோ? கேட்டாலும் கேப்பாங்க, உங்க அக்கா தான் பணத்தாசை பிடிச்ச மனுஷியாச்ச.
7: ஐயோ, எங்க அக்காவ பத்தி குறை சொல்லணும்னா நாள் பூரா பேசுவீங்களே.
6: சரி சரி, கோபப்படாத, நிதானமா யோசனை பண்ணி பாரு.
7: ஏங்க, முதல்ல நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பெத்தவங்க போன பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அக்கா தான். அப்போ உங்களுக்கு குறைஞ்ச சம்பளம், அடுத்தடுத்து நமக்கு பாலுவும் வாணியும் பிறந்தாச்சு, அவங்கள வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே எங்க அக்கா தானே.
6: சரி, எத்தனை வயசானாலும் மனுஷங்களுக்கு பணத்தாசை மட்டும் போகவே போகாது போல இருக்க.
7: அத நீங்க சொல்றீங்களாக்கோ.
8: என்னங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் காலையில ஆட்டோல போறத பார்த்தேன், எங்க போறாங்களா?
9: எனக்கு என்ன தெரியும் விஜி, எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியும்.
8: உங்க அண்ணி மாம்பழ கலர்ல பச்சை பார்டர் போட்டு பட்டு கட்டி இருக்காங்க, எப்படியும் 5000 இருக்கும். 5 சரம் முகப்பு செயின், தலை நிறைய பூ, குங்கும பொட்டு, 60 வயசு இருக்குமே. வயசே தெரியல, நானும் தான் இருக்கேனே.
9: சரி சரி விஜி, காலையில எதுக்கு தேவையில்லாத பேச்சு, ஆக வேண்டியத பாரு.
8: எங்க அந்த மகராசி கமலா இருக்காளே, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லியே உங்க அண்ணிக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிருவா. அவங்களும் அவளுக்கு தான் அள்ளி கொடுப்பாங்க, நமக்கு கிள்ளி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளை விஷயம் என்னாச்சே?
9: நமக்கு என்ன விஜி, ரெண்டும் மகன்க தான். பெரியவன் ஸ்ரீதர் வேலைக்கு போயிட்டான், சின்னவன் 10வது போறான். இவ்வளவு நாளும் அண்ணனும் அண்ணியும் தானே அவங்கள பாத்துக்கிட்டாங்க, இனிமையாவது அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருப்போமே.
8: இங்க பாருங்க, வாரிசு இல்லாத சொத்து யாரு வேணும்னாலும் அபகரிச்சுட்டு போலான்னு நான் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டேங்க. உங்க அண்ணனுக்கு நீங்க தான் ஒரே தம்பி, ஒரே வாரிசு, ஞாபகம் இருக்கட்டும்.
9: அப்பப்பா, என்ன பேராசை.
5: நாகு நாகு,
7: சொல்லுங்க.
5: நேத்து எலுமிச்ச ஊர்கா வச்சியே, ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பர். ஆமா, கடையில வாங்கினதா?
7: என் தங்கச்சி கமலா கொண்டுட்டு வந்தா. எப்போ ஊர்கா போடுறதுல அவ எக்ஸ்பெக்டுங்க, அவ கைப்பக்குவம் யாருக்கும் வராது.
5: ஆமா ஆமா, அவ சமையலும் நல்லா தான் இருக்கும், உனக்கு தான் அந்த வேலையெல்லாம் ஓடாது.
7: வேணா இன்னும் கொஞ்சம் ஊர்கா கொண்டு வர சொல்லி கமலாக்கு போன் பண்ணட்டுமா?
5: அதெல்லாம் வேண்டாமா, அவ வீட்டுக்கு வேணும்ல, அவங்க வீட்லயும் குழந்தைகள் வளர்ந்தாச்சு, முன்ன மாதிரி நம்ம அப்படி நினைக்க கூடாது.
7: நீங்க வேற, நான் சொன்னா அவங்களுக்கு வேத வாக்கு.
5: நாகு, யார்ட்டையும் நாம ரொம்ப உரிமை எடுத்து கூடாதுமா, அது எப்பவும் போல இருக்காது, அது அவ்வளவு நல்லது இல்ல.
7: நீங்க வேற.
10: ஏங்க, நான் எங்க அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
6: காலையில அங்க என்ன வேலை உனக்கு? நம்ம வீட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே.
10: பாவங்க, அவ ஆசையா ஊர்கா கேட்டா, கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேனே.
6: உங்க அத்தா தான் வண்டி வச்சிருக்காருல்ல, அவர் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே.
10: ஒரு காலத்துல விடியறதுக்கு முன்னால அவ வீட்டு வாசல்ல போய் நின்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நாம கஷ்டப்படும் போது அவங்கதான் உதவி பண்ணாங்க, மறந்துடாதீங்க.
6: அதுக்காக காலமெல்லாம் நம்ம அவங்களுக்கு அடிமையா இருக்கணுமா? அதுக்கு தான் நாமனும் அவங்களுக்கு உழைச்சு நன்றி செலுத்தியாச்சு. இல்ல,
10: அவ எனக்கு அக்கா இல்லீங்க, பெத்த தாய் மாதிரி. வாழ்நாள் முழுசும் உழைச்சாலும் நாம பட்ட கடன் தீராது.
6: சரி தாயே, உங்க அக்காவுக்கு கோயில் கட்டி கும்பிடு. இப்போ உங்க அக்காவை பார்க்க போனோம், போறது சரி, உடனே திரும்பி வந்துரு, சரியா?
10: சரி சரி.
5: என்னமா விஜி, அவசரமா என்ன பார்க்கணும் சொன்னியாமே, எதுக்கு சொல்லுமா?
8: அத்தான் வந்துட்டான், உங்க தம்பி குடும்பத்துக்கு நீங்க தான் உதவி செஞ்சாகணும், எங்களுக்கும் வேற யார் இருக்கா சொல்லுங்க. தான்
5: என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறேன், முதல்ல என்னன்னு சொல்லு.
8: அத்தான், நீங்க செய்ய நினைச்சாலும் நாகு அக்கா செய்ய விட மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க தங்கச்சி குடும்பம் தான் உயிர்.
9: விஜி, சொல்றத உடனே சொல்லு, அண்ணனை காக்க வைக்காத, அவர் ஹார்ட் பேஷண்ட் இல்லையா?
8: சொல்றேன் அத்தான், நம்ம ஸ்ரீதருக்கு வெளிநாடு போக யோகா வந்திருக்கு.
5: அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வரட்டுமே.
9: அண்ணே, அதுக்கு ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்கணுமா? இப்போ அவன் பார்க்குற வேலையில் சம்பளம் ரொம்ப கம்மி, இல்லைன்னா நாங்கள் கூட புரட்டி கொடுத்துருவோம்.
8: அஞ்சு பத்து இல்லையாக்கா, 5 லட்சம் வேணுமா?
9: விஜய்,
8: அட நீங்க சும்மா இருங்க, அத்தான் கண்டிப்பா தருவாரு. ஸ்ரீதர் மேல அவருக்கு ரொம்ப பாசம் உண்டு இல்லையாத்தா?
9: அண்ணே, நீ வீட்ல இருங்க, வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பேசிட்டு இருக்க, நான் வந்துடுறேன்.
8: அத்தான், உங்க தம்பி கடனாளியா நிக்கிறார், உங்ககிட்ட சொல்ல வெக்கப்படுறாரு.
5: விஜய், என்னமா சொல்ற?
8: ஆமாத்தா, 5 லட்சம் வேற எங்களுக்கு கடன் இருக்கு. இப்ப ஸ்ரீதர் வேற பணம் கேக்குறான். 4 நாளா பணத்தை எப்படி புரட்டுறது, அவனை எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு வீட்டுல ஒரே சண்டை தான். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம்.
5: அப்படியா சொல்லாதம்மா, அது ஸ்ரீதரோட வாழ்க்கை. இந்த வாரம் எப்படியும் பணத்துக்கு ஒரு வழி பண்ணிடலாம். தைரியமா இரு, தைரியமா இரு.
8: சரிதான்.
11: பெரியப்பா, பார்க்குக்கு வர சொன்னீங்களே.
5: ஆமா, உங்க அப்பா அனவசியமா செலவு பண்ண மாட்டானே. 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கானா? அப்படி என்ன செலவு அவனுக்கு?
11: அது தெரியல பெரியப்பா, ஆனா சாக போறேன்னு ஒரே அழுக வேற.
5: சரி, நீ வெளிநாடு போய்தான் ஆகணுமா? ஏன், நம்ம நாட்டில் அரசாங்கம் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காடா.
11: அது வந்து பெரியப்பா, என் ஃப்ரெண்டு சில பேர் போயிருக்காங்க, நல்ல நிலைமையிலும் இருக்காங்க. வெளிநாடு போறது நல்லது பெரியப்பா.
5: சரியப்பா, சரி சரி. உன் பெரியம்மாக்கு தெரியாம ஒரு 5 லட்சம் தாரேன். நீங்க நல்லா இருந்தா போதும்ப்பா, நல்லா இருந்தா போதும்.
11: சரிங்க பெரியப்பா.
8: என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: நல்லா தான் இருக்கேன், மனசுதாமா சரியில்லை. சொந்தக்காரங்க எல்லாம் பணத்துக்காகத்தான் இருக்காங்களோன்னு தோணுதுப்பா.
8: என் தங்கச்சி கமலா மட்டும்தாங்க பண ஆசை இல்லாதவ. ஆனா உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காளே விஜி, அவளுக்கு நம்ம சொத்து மேலதான் கண்ணு, அவளை மட்டும் நம்ப கூடாது.
5: ஆமா, ஸ்ரீதர் நல்ல பையன் தானே?
8: அவனா, நீங்க வேற. அவ அம்மா என்ன சொன்னாலும் செய்வான். நீங்க ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, அது எனக்கு தெரியும். ஆனா அத குணமே சில நேரம் ஆபத்தா முடிஞ்சிடும், தெரியுமா? அத முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஸ்ரீதரை பத்தி ஏன் கேக்குறீங்க?
5: இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஆமா, கமலா புருஷன் எப்படி?
8: அப்பா, பயங்கரமான ஆளு, கிரிமினல் மூளை. அவரை மட்டும் நம்ப கூடாது.
5: ஸ்ரீதர், இந்த மஞ்ச பையில 5 லட்சம் பணம் இருக்கு, அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துருப்பா. ஆட்டோல பத்திரமா போ.
11: ரொம்ப நன்றி பெரியப்பா, ரொம்ப நன்றி பெரியப்பா. முதல் மாசம் சம்பளம் வாங்கினதும் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா பெரியம்மா கிட்ட மட்டும் இது விஷயமா எதுவும் சொல்ல வேண்டாம் பெரியப்பா.
9: என்ன, இந்த பக்கம் பேங்குக்கு வந்தீங்களா?
5: என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? ஸ்ரீதர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு 5 லட்சம் வேணும்னு நீயும் பொண்டாட்டின்னு கேட்டீங்க. அதான் பேங்க்ல 5 லட்சம் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏண்டா, ஏற்கனவே 5 லட்சம் கடன் வச்சிருக்கேன்னு உன் பொண்டாட்டி வேற சொல்றேன். என்னடா
9: என்ன என்ன என்னன்னு சொல்றீங்க? நான் 5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன். நான் யார் சொன்னா?
5: விஜிதாட்டா சொன்னா?
9: ஐயோ ஐயோ அண்ணே, அவ சொல்றதுல பாதி பொய்யின. ஸ்ரீதருக்கு வேலைக்கு போகத்தான் 5 லட்சம் கேட்டான், அதான் உங்ககிட்ட வந்திருந்தோம்.
5: அப்படியா?
8: எனக்கு ஏன் இப்படி சோர்ந்து போய் வரீங்க? என்னாச்சு?
5: நமக்கோ வயசு 60 ஆச்சு. இனிமே யாருக்கும் கடன் கொடுத்தா நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா? நாகு,
8: பென்ஷனை வச்சுதான் நம்ம பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. நாம யாருக்கு கடன் கொடுக்க போறோம்? இப்ப யாருக்கு கொடுத்தாலும் நாம இருக்கிற நிலைமையில நமக்கு திருப்பி கொடுப்பாங்களா?
5: நாகு, ஏதாவது மருத்துவ செலவு நமக்கு வந்துட்டா யாருகிட்டமா காசு கேக்குறது?
8: அதான் பேங்க்ல 8 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோமே, அப்புறம் என்ன?
5: அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
8: என்ன இது, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க.
5: யாரையும் நம்பாத, நம்பவே நம்பாத.
8: என்னங்க, எழுந்துருங்க. விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க. என்னங்க

0: பெரியப்பா பெரியப்பா, என் சம்பாத்தியத்துல ஒருவேளை சோறு போட நினைச்சேன் பெரியப்பா, அதுக்கு முன்ன போயிட்டீங்களே பெரியப்பா.
1: ஸ்ரீதர், அதுக்குள்ள உங்க வீட்டுக்கு தகவல் வந்துருச்சா?
0: ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க.
1: சரி ஸ்ரீதர், நீ வாசல்ல போய் ஆக வேண்டியதை பாரு. கமலா அழாத, கமலா கமலா அழாத, கமலா ஒன்று பண்ணு, உங்க அக்காவோட ஏடிஎம் கார்டை வாங்கித்தா, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கறேன். போமா அழாதம்மா, போமா போ.
2: அண்ணா அண்ணா, எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களேண்ணா.
3: ஐயோ ஆண்டவா, எங்க அக்காவோட பொட்டையும் பூவையும் பறிச்சிட்டீங்களே ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன் அக்கா? அக்கா அத்தா நம்மள விட்டுட்டு போயிட்டாரே அக்கா. எங்க கூட பிறந்த பொறுப்புக்கு நீங்க தான் எல்லா காரியமும் செய்யணும். போங்க, போய் முன்னாடி நில்லுங்க, போங்க.
1: அதுக்கெல்லாம் நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம்.
0: உங்க பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கோங்க, ஆக
4: வேண்டியதான்.
5: அக்கா ஏதாவது சாப்பிடுக்கா, இப்படி பட்னியா இருந்தா உடம்பு என்னத்துக்காகும், சாப்பிடுக்கா.
6: நீ கொடுத்த ஊர்கா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கமலா கிட்ட சொல்ல, இன்னும் கொஞ்சம் கொண்டு வர சொல்லவான்னு கேட்டேன். இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டாருடி?
3: ஐயோ, வயசான மனுஷனுக்கு உப்பு ஊர்கா ஒத்துக்குமா? அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து அநியாயமா அந்த மனுஷனை கொண்டுட்டீங்களே.
7: ஹே விஜய், உனக்கு என்னடி வேலை? நீ போ கிளம்பிடி.
3: கடவுளே, உரிமை உள்ளவள இப்படி விரட்டுறீங்களே. யார் யாரோ வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்லாம போச்சே ஆண்டவா.
5: அக்கா நான் கிளம்புறேக்கா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம்.
7: ஏய் விஜி, அன்னைக்கு உன் வீட்டுக்காரு என்கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு போனாரு. முதல்ல அந்த பணத்துக்கான கணக்கு இப்ப உடனே வந்து எனக்கு சேரணும்.
3: செலவு கணக்கு நாங்க மட்டும்தான் தரணுமா? உங்க அருமை தங்கச்சி புருஷனும் தான் அன்னைக்கு ஏடிஎம் கார்டுல பணம் எடுத்துட்டு செலவு பண்ணாரு, அவர்கிட்ட கணக்கு கேட்க வேண்டியதானே.
5: அக்கா நாளைக்கு நான் கணக்கு கொண்டு வந்து தரேன், இப்ப கிளம்புறேன்க்கா.
3: நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம், இனிமே அக்காவை நாங்களே பாத்துக்கிறோம்.
0: அப்பா என்னதான் இருந்தாலும் பெரியப்பா இறந்த வீட்டுல நீங்க சண்டை போட்டிருக்க கூடாது.
8: டேய் ஸ்ரீதர், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. உங்க பெரியப்பாவுக்கு நான் ஒரே தம்பி, நம்ம உரிமையை விட்டு கொடுக்கலாமா?
0: அந்த கமலாமாவுக்கும் அவங்க அக்கா வீட்டுல உரிமை உண்டுப்பா, அதையும் நீங்க மறந்துடாதீங்க.
8: விஜி, உன் பையன் என்னதான் சொல்றான் பாரு, கேளு. நமக்கு உள்ள உரிமை கமலாவுக்கும் உண்டா?
7: நல்லா இருக்கே, உங்க பெரியப்பா பெரிய வீடு பேங்க்ல ரொக்கம் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. பெரியம்மாவுக்கு பென்ஷன் வரும், நகை வேற இருக்கு, வாரிசு கிடையாது. நீங்க தான் வாரிசு. நீ இன்னும் பெரிய வேலைக்கு போகணும், உன் தம்பிக்கு படிப்பு செலவு வேற இருக்குடா.
0: இவ்வளவு நாளும் பெரியப்பா எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தாரு, பாவம் இனி பெரியம்மா என்ன செய்வாங்களோ. நாம வேற 5 லட்சம் வாங்கி இருக்கிறோம்.
8: அதுதான் நம்ம இருக்கோமே, நம்ம தான் எல்லாம் பாக்கணும்.
7: டேய், அந்த கமலா குடும்பத்தை மட்டும் உள்ள நுழைய விடக்கூடாதுடா. ஸ்ரீதர், 5 லட்சம் பத்தி பேசவே பேசிராத, யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அந்த கமலா லேசுப்பட்டவ இல்ல, அவன் புருஷன் ரங்கராஜா இருக்கானே, அவரு அடுத்தவங்க காசுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அவங்களுக்கு 5 லட்சம் பத்தி தெரியவே கூடாது, நான் சொல்லிட்டேன்.
8: விஜி, அப்ப அந்த 5 லட்சத்தை நீங்க அவங்களுக்கு குடுக்கற மாதிரி ஐடியா இல்லையா?
7: பாருங்க, நீங்க சும்மா இருந்தாலே போதும்.
5: எங்க அத்தா இறந்தப்போ நீங்க எவ்வளவு பணம் எடுத்தீங்க, எவ்வளவு செலவு செஞ்சீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எழுதி கொடுங்க, அக்கா கிட்ட கொடுத்துடலாம்.
1: ஏய், உங்க அக்கா கேட்டாங்களா? கட்டுன புருஷ செத்தனைக்கும் கூட காசை பத்தி யாரும் கவலைப்படுறாங்களாக்கும்.
5: அந்த விஜய் தாங்க ரொம்ப குத்தலா பேசுனா.
2: அம்மா, அவங்க குணமே அதானே, அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுமா. பெரியம்மா எதுவும் கேட்டா தான் நம்ம பதில் சொல்லணும். செலவு கணக்கெல்லாம் அவங்களுக்கு எதுக்கா?
5: அக்கா பாவம், அந்த விஜய் எப்படித்தான் சமாளிக்க போறாளோ.
1: நீ வேற, உங்க அக்காவோட அதிகாரம் எல்லாம் அந்த விஜய் குடும்பத்துல செல்லாது. உன்னைத்தான் பாடா படுத்த போறாங்க, பாத்துக்கிட்டே இரு.
2: ஆமாப்பா, அம்மா தான் பிராணி, அக்காவுக்கு உயிரை கொடுத்து கொடுத்து உழைப்பாங்கப்பா.
5: பாவம்ப்பா, அக்காவுக்கும் என்ன விட்டா யாரு இருக்கா?
1: போதும் போதும், உங்களை மாதிரி ஊர் உலகத்துல அக்கா தங்கச்சிகளை பார்த்ததே இல்லை.
8: என்ன விஜய், என் அண்ணி என்ன சொல்றாங்க?
7: அத ஏன் கேக்குறீங்க? அவங்க பேச்சும் வார்த்தையும், இத்தனை வருஷமா உங்க அண்ணே எப்படித்தான் சமாளிச்சாரோ தெரியலப்பா.
0: ஏம்பா, பெரியம்மா வீட்டு மாடிக்கு நாம போயிடலாமா? பெரியம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், பெரிய வீடு, வெளிச்சம், காத்து எல்லாம் நல்லா கிடைக்கும்பா.
8: ஸ்ரீதர், அண்ணன் இருக்கும் போதே நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டது இல்லப்பா. இப்ப போய் அண்ணிச்ச கேட்கணுமா? அது இல்லாம அந்த 5 லட்சத்தை நினைச்சாதான் பயமா இருக்குப்பா.
7: இங்க பாருங்க, உங்க அண்ணி கிட்ட என்ன பேச்சு? முதல்ல மாடியில குடியிருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லிடுவோம், அப்புறமா நாம அங்க போயிடலாம்.
8: விஜி, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாத, அண்ணியோட குணம் உனக்கு தெரியாது, பிறகு நம்ம தான் அவமானப்பட்டு நிக்கணும்.
7: இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
1: கமலா, கமலா.
5: என்னங்க?
1: உங்க அக்கா விட்டு கிளம்பலையா? நானும் உன் கூட வர்றேன்.
5: இது என்ன அதிசயமா இருக்கு? நான் கூப்பிட்ட கூட வர மாட்டீங்க, இன்னைக்கு என்ன?
1: உங்க அக்கா வீட்டு மாடிய கேக்கணும், பக்கத்துல நாம இருந்தா அவங்களுக்கும் உதவியா இருக்கும்ல. அதான்.
5: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப உதவியா இருக்குங்க, ரொம்ப உதவியா இருக்கும்.
1: கிண்டல் பண்ணாத, உண்மையதான் சொல்றேன். பாவம், அவங்கள யாராவது ஏமாத்திட போறாங்க.
5: ஏங்க, எங்க அக்காவை யாரும் ஏமாத்த முடியாது,
1: அவங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அதனாலதான் சொல்றேன்.
5: வேண்டாங்க, பக்கத்துல இருந்த பிரச்சனை தான், அக்காவோட பேச்சுவார்த்தையில உங்களுக்கு பிடிக்காது.
1: அப்படி இல்ல கமலா, அந்த வீட்டு மேல விஜிக்கு ஒரு கண் உண்டு. நாம அங்க போகலனா விஜி குடும்பம் அங்க போயிரும். உன்னையும் உங்க அக்காவையும் பிரிச்சிருவாங்கப்பா.
5: ஆமா, கேம் பேச்ச நீங்க என்னைக்கு கேட்டீங்க? வாங்க, வந்து எங்க அக்கா கிட்ட பேசுங்க. ஆனா அவ வெடுக்குன்னு ஏதாவது சொன்னா என்கிட்ட நீங்க சண்டைக்கு வரக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன்.
1: சரி வா.
8: அண்ணி, நல்லா இருக்கீங்களா? உங்களை பாத்துட்டு போகலாம் தான் வந்தோம்.
9: இருக்கேன், இன்னும் போகாம இப்படி உச்சி வெயில ஓடி வரணுமாக்கோ. சாயந்தரம் வந்திருக்கலாம்ல.
10: சாயங்காலம் போலான்னு தான் சொன்னேன், ஆனா அவங்க குழந்தனார் தான் உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்க.
9: அவங்க குடும்ப பழக்கமே அப்படித்தானே, நினைச்சத உடனே முடிச்சிடணும்.
8: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. சரி சரி, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், எந்திரிச்சு சாப்பிடுங்களே.
9: அவ சமையல்ல உப்பு இருக்காது, காரம் இருக்காது, அதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது.
10: ஏங்க, நான் கிளம்புறேன், நீங்க மெதுவா வாங்க.
7: ஒத்த கட்டையா நின்னாலும் வாய்க்கு ஒன்னும் குறைச்சல்ல.
9: என்ன முனங்கிக்கிட்டே போறா? இந்த சாப்பாடு போட்டதையும் சேர்த்து எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம்.
0: என்னம்மா, ஏன் இப்படி கோபம் வர்ற? என்னாச்சு?
7: பாரு, என்கிட்ட ஏதாவது கேட்காத பாத்துக்கோ. இந்த பெரிய மனுஷிக்கு நான் செஞ்ச சாப்பாடு பிடிக்கலையா?

0: யார சொல்லுதாங்க? யாருமா, யார சொல்ற?
1: வேற யாரு, உங்க பெரியம்மாதான். ஐயோ பாவம், அந்த மனுஷன் போயிட்டாரு. இந்த மனுஷி பட்டினியா கிடக்குமேனு இறக்கப்பட்டேன்.
0: ஓஹோ, பெரியம்மாவுக்கா? நீ சாப்பாடு கொண்டு போனியா என்ன?
1: ஆமாடா, அந்த அம்மா முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க.
0: அப்பா எதுவும் பேசலையா? அந்த நேரம்
1: அந்த மனுஷன் என்னைக்கு வாய திறந்து பேசினாரு? அவர் திறமையா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கிடந்து அல்லாடுறேன்?
0: நீங்க சொல்றத பார்த்தா நாம அந்த வீட்டு மாடிக்கு போக முடியாதோ?
1: நான் முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். அத மாத்த யாராலையும் முடியாது. எப்படியாவது அங்க போய் ஆகணும்டா.
0: பெரியம்மா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா எனக்கு பிடிக்காதுமா. பதிலுக்கு நானும் பேசி
1: விடுவேன். தெரியாத பிள்ளையா இருக்கியடா. பெரியம்மாவுக்கு வாரிசு கிடையாது. இந்த சமயத்துல நாம உரிமையோட உள்ள நுழைஞ்சிடணும், சொத்த கைப்பற்றணும். தவற விட்டுட்டோம்னு வையே, அந்த கமலா குடும்பம் உள்ள வந்துரும். அப்புறம் நமக்கு எதுவும் கிடைக்காது. இன்னும் உன் கல்யாணம் இருக்கு. பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்குன்னு கேப்பாங்க. நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லு, நான் என்னத்த சொல்லி உனக்கு பொண்ணு பாப்பேன்? பெரியப்பாவுக்கு நீதான் வாரிசு அப்படின்னு சொல்ல போறேன்டா.
0: சரிம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன், நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன்.
1: டேய், உங்க அப்பா வாய திறந்து எதுவுமே கேட்க மாட்டாரு. நாம தான் கேட்கணும்.
2: அக்கா எப்படி இருக்கா? சாப்பிட்டியா?
3: வாடி, என் அருமை தங்கச்சி, ரெண்டு நாளா எட்டியே பாக்கலையே. எல்லாருக்கும் அவங்க அவங்க குடும்பம் தான் முக்கியம். யார் எப்படி போனா அவங்களுக்கு என்ன?
2: ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, பாடுவ ஊருக்கு அனுப்பிட்டு வர்றோம். என்னங்க சொல்லுங்களே, சும்மா நிக்கிறீங்க?
4: இங்க வந்து உட்கார்ந்துருந்தா எங்க விளப்பு என்ன ஆகுறது? கமலாவை இங்கே வச்சுக்கோங்க, ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கும்.
3: உங்க வீட்டு அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல எங்க வீட்டுலதான் எல்லாரு கதையும் ஓடிச்சு, அத மறந்துட வேண்டாம்.
4: எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா?
2: சரி விடுங்க. அக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுக்காம.
3: என்ன கொண்டு வந்திருக்க?
2: மாங்காய் சாதம்.
3: உங்க அத்தா இருக்கும் போது ஒரு நாள் மாங்காய் சாதம் கொண்டுட்டு வந்த, அவர் சந்தோஷமா சாப்பிட்டாரு.
2: ஏக்கா எல்லாம் விதி, நல்லா இருந்தவங்க திடீர்னு போவாங்கன்னு யார் நினைச்சா? நீ சாப்பிடுக்கா.
3: உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குடி. வடகம் வேற வச்சிருக்கியா, நல்லா இருக்கு.
2: சாப்பிடு.
0: பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா
3: யாரு? ஸ்ரீதரா? வாடா. என்ன இவ்வளவு தூரம்? காரியம் இல்லாம நீயும் உங்க அம்மாவும் ஒரு துரும்ப நகத்த மாட்டியல. உங்க அப்பாதான் பாவம். அப்பாவி மனுஷன், சூதுவாது தெரியாதவரு.
0: அப்பாவும் பெரியப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பெரியம்மா.
3: அப்போ உங்க அம்மாவும் நானும் ஒண்ணா?
0: நான் அப்படி சொல்லல பெரியம்மா, எங்க அம்மா குணத்துல கொஞ்சம் தங்கம்.
3: அப்போ நான் தகரமா? உங்க அம்மா உங்க அப்பாவை பாடா படுத்துவா. உங்க பெரியப்பாவை அப்படியா படுத்துனே?
0: பாவம் பெரியப்பாவுக்கு கொடுத்து வைக்கல, சீக்கிரமே போயிட்டாரு.
3: அடப்பாவி, உத்தரும் கேலியும் அசல் விஜி மாதிரியே பேசுறானே. வந்த விஷயத்த சொல்லு. ஏதாவது கல்யாண விஷயமா?
0: இல்ல வேண்டாம். நீங்க கேட்டீங்கன்னா கோவப்படுவீங்க பெரியமா.
3: டேய் டேய் டேய், பிகு பண்ணாம சொல்லுட.
0: வந்து உங்க மாடிய எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களே பெரியமா.
3: அதான பார்த்தேன், காரியம் இல்லாம வரமாட்டியே. பெரியம்மா ஒரு அப்பாவி, வாடகை கேட்க மாட்டா, போய் கேட்டு பாருன்னு உங்க அம்மா சொல்லி அனுப்பியிருப்பா. ராட்சசி. அப்புறம் சொத்துல வேற பங்கு கேப்பீங்க.
0: பெரியம்மா கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. எங்க அம்மாவை பத்தி நீங்க பேசுறீங்க.
3: வீடு தரமாட்டேன்டா, தரமாட்டேன்னா தரமாட்டேன், போதுமா?
5: ஸ்ரீதர், நீ ஏன் பெரியம்மா வீட்டுக்கு போன? பெரியப்பா இல்ல, இனிமே நம்ம கொஞ்சம் ஒதுங்கி தாம்பா இருக்கணும். விஜய், நீயும் அங்க அடிக்கடி போகாத.
6: எங்க அக்கா வீட்டுக்கு நான் போவேன், நீர் அடிச்சு நீர் விளக்குமாக்கும்.
0: ஆமா, பொல்லாத அக்கா, அவங்க பேச்சும் வார்த்தையும் அடிக்கிற மாதிரி ஓடி வராங்கம்மா.
6: எல்லாம் அருமை தங்கச்சி கமலா இருக்கிறாங்க தைரியம், ரெண்டு பேரையும் பிரிக்கிறேன், அப்பதான் அவங்க அடங்குவாங்க.
5: விஜய், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாத வேலை பார்க்காத.
6: இங்க பாருங்க, நாளைக்கே அவங்க வீட்டு மாடியில் இருக்கிறவங்களை போய் பாக்குறேன். கமலா உங்களை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க, அவங்க இங்க வரப்போறாங்கன்னு சொல்றேன். அப்புறம் பாருங்க வேடிக்கைய, விஜயா கொக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க.
2: அக்கா, இந்தாக்கா
3: அவியல் நல்லா இருக்குமே.
7: பெரியம்மா, என்னமோ சம்பளம் கொடுத்து ஆள் வச்ச மாதிரி பேசுறீங்களே.
2: என்ன பேசுற நீ, மரியாதை இல்லாம பேசாத.
3: ஒரு காலத்துல உங்க குடும்பத்துக்கே வடிச்சு கொட்டினவ நான். அன்னைக்கு நான் போட்டதை சாப்பிட்டுட்டு தான் இப்ப நீ இந்த பேச்சு பேசுற.
2: சரிக்கா, இன்னொரு நாள் நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சு தரேன். இப்ப இத சாப்பிடுக்கா, அவங்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க.
3: என் தலையெழுத்து, நேத்து பிறந்த பயலவு கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய?
7: அம்மா, நான் வீட்டு கிளம்புறேன், நீ மெதுவா வா.
3: சொன்ன உடனே துறைக்கு கோவம் வந்துருச்சு. கோவம்?
2: நீ சும்மா சாப்பிடுக்கா, பேசாம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க.
4: பாலு, தம்பி பாலு, என்னடா கோபம் வர்ற, என்னடா நடந்துச்சு?
7: அம்மாவை ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க அந்த பெரியம்மா. அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. எனக்கு தாங்க முடியல, கிளம்பி வந்துட்டேன்.
4: தம்பி, உங்க பெரியம்மா எப்பவுமே அப்படித்தான் பேசுவாங்கடா, அதுக்கெல்லாம் கோபப்படலாமாப்பா.
7: என்னப்பா நீங்க?
4: அட, ஆமா தம்பி, இப்போ நமக்கு காரியம் ஆகணும். நாம விலகிட்டா அந்த விஜி குடும்பம் அத்தனை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிரும், அதை தெரிஞ்சுக்கோ.
7: அதுக்காக
4: வாய திறக்கவே கூடாது. உங்க பெரியப்பா வீட்டு மாடிக்கு போறோம், விஜயம்மா குடும்பத்துக்கும் பெரியம்மாவுக்கும் சண்டைய கிளப்பி விட போறோம், சாமிநாதன விரட்ட போறோம், போதுமா?
7: அப்பா கரெக்டுப்பா, அதத்தான்பா பண்ணணும்.
3: வாங்க குழந்தனாரே, வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டப்பா சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்பலையே, நல்ல வேளை.
5: அது இருக்கட்டும் அண்ணி, அன்னைக்கு ஸ்ரீதர் வீட்டுல போய் என்ன சொன்னா?
3: மாடிய கேட்டான், பாவம், உங்க சம்பளத்துல இந்த வாடகை எல்லாம் கொடுக்க முடியுமா? நான் சொந்தக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் குழந்தனாரே, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, என் மேல வருத்தப்படாதீங்க.
5: அண்ணி, அண்ணி, அண்ணன் இருந்தா சம்மதிச்சிருப்பார்ல?
3: அவர் இருக்கும் போதே வர வேண்டியதுதானே. உங்க விஜி குளத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க அங்கே இருங்க. என்ன, எல்லாம் அவதான் சொல்லி அனுப்புனாளா?
5: அவ ஒண்ணும் சொல்லல நீ, நானாதான் ஒரு யோசனை செஞ்சு பார்த்தேன்.
3: உங்க யோசனையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, போங்க.
4: கமலா, கமலா.
2: என்னங்க?
4: ஒரு சந்தோஷமான விஷயம், சீக்கிரவா.
2: அப்படி என்னங்க விஷயம் சொல்லுங்க.
4: நம்ம பையன் பாலுவுக்கு பெரிய இடத்துல இருந்து பெண் வந்திருக்குமா?
2: பாலுக்கா? எங்க, இவனுக்கு நிரந்தரமா ஒரு வேலையே இல்ல, யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க?
4: அட, நீ வேற, பொண்ணும் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கறாங்கனா பாரு.
2: கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்களா?
4: என் நண்பர் கோமதி நாயகத்திற்கு குடும்ப நண்பரம், நல்ல குடும்பம், நல்ல பையனா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்களாம். உடனே நம்ம பையன சொல்லிருக்கார், நாளைக்கு மாப்பிள்ள பார்க்க வர்றாங்களாம்.
2: அப்படியா, சந்தோஷங்க. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
4: ஏய், கொஞ்சம் நில்லு. உடனே போய் உங்க அக்காட்ட போய் ஒப்பிக்க போறியாக்கும்.
2: ஆமாங்க, அவ வயசுல பெரியவ, நல்ல விஷயத்த அவகிட்டதான் முதல்ல சொல்லணும்.
4: ஆமா ஆமா, நீ போய் சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க பாரு. முதல்ல பாலிட்ட தாண்டி சொல்லணும். நீ போய் மத்த வேலைய பாரு, போ போ.
3: வாங்க ராணியம்மா வாங்க. என்ன, ரெண்டு நாளா எட்டியே பாக்கல? கூட பிறந்தவ ஒருத்தி, வயசானவ கணக்காள, என்னாச்சு ஏதாச்சும் பாக்க கூட உனக்கு நேரம் இல்லையா?
2: வர முடியாத சூழ்நிலை அக்கா, தப்பா நினைக்காத. அக்கா, லெமன் சாதம் கொண்டு வந்திருக்கேன், ஆறி போறதுக்குள்ள சாப்பிட்டுடு சரியா? எலுமிச்ச ஊருகா துவையல் தான் வச்சிருக்கேன், வடகம் மாங்காய் தொக்கு இதெல்லாம் இல்லக்கா.
3: என்னைக்கு தான் நீ முழுசா செஞ்சிருக்க? சரி, தட்ட நல்ல கழுவி எடுத்துட்டு வா.
2: இந்த வரேன்க்கா. இந்த சாப்பிடு. ஏக்கா, நான் கிளம்பட்டா?
3: என்ன அதுக்குள்ள கிளம்புற? வீட்டை பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போ. எனக்கு வர வர முடியலடி, அந்த மனசு வேற என்ன அதையா விட்டுட்டு போயிட்டார்.
2: சரிக்கா, எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டு கிளம்புறேன்.
3: என்னமோமா, கூட பிறந்த பாவத்துக்கு நீ எல்லா வேலையும் செய்வ, ஆனா வீட்டுக்கு போன உடனே உன் வீட்டுக்காரரு மகனும் தாளிச்சு கொட்டுவாங்கள.
2: ஐயோ, அத பேசாத.
6: அக்கா அக்கா, விஜி வந்திருக்கேன்க்கா.
3: எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, என் அரும்ப தகச்சி வந்திருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கு.
6: மகனுக்கு கல்யாணம்னா சந்தோஷமா தான் இருக்கும்.
3: ஓஹோ, ஸ்ரீதருக்கு பொண்ணு கொடுக்கவும் ஆள் இருக்கோ? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு உன்னை பத்தி தெரியுமாக்கும்.
6: ஏங்கா, பாலுக்கே பொண்ணு கிடைக்கும் போது என் மகனுக்கு கிடைக்காதா?
3: என்னது, பாலுவுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா?
8: அப்போ கல்யாண விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. உங்க அருமை தங்கச்சி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? உங்க மதிப்பு அவ்வளவுதானா?
3: ஏ விஜி, சும்மா போய் சொல்லக்கூடாது. கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான்.
6: இங்க பாருங்க, என்கிட்ட கத்திட்டு இருக்காதீங்க. பாவம், நீங்களும் அவங்கள நம்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சி வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க மாடிக்கு குடி வர போறோம்னு மாடி வீட்டுல இருக்காங்களே அவங்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க. உங்க பாடு, உங்க தங்கச்சி பாடு, எனக்கு என்ன, நான் கிளம்புறேன்.
3: என்னது இவ இப்படி சொல்லிட்டு போறாளே?
4: கமலா, நாளைக்கு மாப்பிள்ளைய பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்க.
2: எங்க அக்காவுக்கு எதையுமே சொல்லாம வந்துட்டேன், யாராவது சொல்லி அவ தெரிஞ்சுகிட்டா நம்ம தப்பா நினைப்பாங்க.
4: போதும் போதும், உங்க அக்காவுக்கு ரொம்ப பயப்படாத.
2: பாலுவையும் நம்ம ராணியையும் வளர்த்தது எங்க அக்கா. அந்த காலத்துல உங்க சம்பளத்துல நாம மூணு வேளை சாப்பிடுறதே பெரிய பாடா இருந்துச்சுங்க, மறந்துடாதீங்க.
4: சரி, அதுக்காக உங்க அக்காவுக்கு காலம் பூரா அடிமையா இருக்க சொல்றியா நீ?
2: அடிமையா இருக்க வேண்டாங்க, நன்றியோட இருக்கணும்.
7: என்னம்மா, அப்பா என்ன சொல்றாரு?
2: பெண் வீட்டுக்காரங்க வர்றத பத்தி உங்க பெரியம்மா கிட்ட எதுவுமே சொல்ல கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருடா, அவளுக்கு தெரியாம போகுமா?
7: அப்பா, பெரியம்மாட்ட சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு?
4: வேண்டாம் வேண்டாம், சொல்லவே வேண்டாம்.
2: அக்கா, இந்தாக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்.
3: என்ன அவமானப்படுத்துறது போதுமா, இல்ல இன்னும் படுத்தணுமா?
2: அக்கா, என்னக்கா சொல்ற? யார் என்ன சொன்னாங்க சொல்லு.
3: என்னமோ என் வீட்டு மாடிய காலி பண்ண சொன்னீங்களாமே, பாலுவுக்கு பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களாமே.
2: அது வந்துக்கா, மாடி வீட்டு நான் காலி பண்ணுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையேக்கா, அவங்ககிட்ட பேசுறதே இல்லையே.
3: சரி, அதை விடு, பால விஷயத்துக்கு வா.
2: அது அக்கா, அவனுக்கு வேலை வாங்கி தந்து பெண்ணும் தர்றதா அவ அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு போல. நிச்சயத்துக்கு முன்னால யாருக்கும் தெரிய வேண்டான்னு அவங்க அப்பா சொன்னாங்க, அதான்க்கா உன்கிட்டயும் சொல்லல.
3: இந்த கதையெல்லாம் எப்படி நடந்துச்சு?
2: அது ஒரு வாரம் இருக்குக்கா, மாப்பிள்ள பாக்க வரதா சொல்லிருக்காங்க.
3: ஓஹோ, இத்தனையும் சொல்றதுக்கு உனக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு அப்படித்தானே?
2: இல்லக்கா, நிச்சயம் கூட வைக்கலக்கா, நிதானமா

0: போகலாமே யோசிச்சேன்.
1: உனக்கு தான் நேரம் இல்ல, அந்த பால் வந்து சொல்லி இருக்கலாம்ல. அப்புறம் மாடி வீட்டுக்காரங்க கிட்ட காலி பண்ண சொன்னது யாரு? உங்க வீட்டுக்காரரா?
0: ஐயோ, அவர் அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாரே.
1: விஜிக்கும் மாடி மேல ஒரு கண்ணு இருக்கத்தான் செய்து. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வீடு தர மாட்டேன்னு.
0: அது சரிதான்க்கா, வீண் வம்பு பொல்லாப்பு வரும், வேண்டாக்கா.
1: உன் புருஷங்கிட்டையும் சொல்லி வச்சிரு, மாடிக்கு வர்ற நினைப்பு இருந்தா அத அப்படியே விட்டுறணும்னு சொல்லிடு.
0: சரிக்கா.
2: கமலா, நாளைக்கு பாலுவை பார்க்க பெண் வீட்டுக்காரங்க வாராங்கம்மா.
0: வரட்டுங்க, வரட்டும். நல்ல காரியம் சீக்கிரம் நடந்தா போதும். என்னங்க, அக்காவுக்கு சொல்லணும்ல?
2: ஏய், உன் அருமை அக்காவுக்கு சொல்லாம மூச்சு கூட விட மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொல்றத கேளு.
3: அப்பா சொல்றதும் சரிதாம்மா. பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, பெண் வீட்டுக்காரங்களை அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்க போனாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா.
0: பெரியம்மா பாவம்டா, உன் கல்யாண விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
2: உங்க அக்கா குறுக்க புகுந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதாம்மா.
0: நீங்க தான் அத்தா இறந்த அன்னைக்கு பண்ண செலவு கணக்கு கூட இன்னும் குடுக்காம இருக்கீங்க. அவ என்னைக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காளா?
2: ஆமாமா, அந்த பணத்துல நான் பெரிய பங்களா கட்டிருக்கேன் பாரு. போதுமா,
3: பெரியம்மாவுக்கு நாம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், அதெல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டா இருக்கோம்.
0: ஹே, உன் விஷயம் யார் மூலமாவது அவளுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாளடா. எனக்கு அதான் பயமா இருக்கு.
1: யாரு இருமிக்கிட்டே வர்றது?
4: நான் தான்.
1: ஏதாவது நோயகிய பரப்பி விட்டுறப்படாது.
4: அக்கா நான் தான், விஜி வந்திருக்கேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஆயுசு கட்டி ஒரு நோயும் வராது.
5: என்ன
4: கவலை, இனி தினமும் கல்யாண சாப்பாடு தானே? மகனுக்கு கல்யாணம்னா சும்மாவா?
1: அது சரி, ஸ்ரீதருக்கு கல்யாணம் பேசிட்டீங்களா என்ன?
4: அவனுக்கு கல்யாணம் பேசினா முதல்ல உங்களுக்கான கூப்பிடுவோம். ஒரு ஒருத்தர் மாதிரி ரகசியமா பேசி முடிக்க மாட்டோம். அது என்ன, வயசுல பெரியவங்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம். சே, மனுஷங்க ரொம்ப மோசமா தான் இருக்காங்க.
1: என்ன சொல்லுதா, எனக்கு ஒண்ணு புரியலையே.
5: பெரியம்மா, பாலுவுக்கு கல்யாணம் பேசியாச்சு, பொண்ணு வீட்டுக்காரங்களே அவனுக்கு வேலையும் வாங்கி தர ரெடியா இருக்காங்க.
1: பாலுவுக்கு கல்யாண விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், கமலா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா.
4: உங்களுக்கு தான் எதுவும் சொல்றதுக்கு ஆளே இல்ல. சரிக்கா, நாங்க கிளம்புறோம்.
1: மாடி, கமலா, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா? என்ன சொன்னாங்க?
0: ஆமாக்கா, அவங்களுக்கு திருப்தி தான், அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க.
1: சரின்னு சொல்லிட வேண்டியதானே
0: அக்கா. உன்னதாங்க கூப்பிட முடியல, பெத்த தாய் மாதிரி எனக்கு நீ இருக்க. ஆனா அது யாருக்குமே புரியலையக்கா.
1: கமலா, என்ன கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன்டி.
0: பெண் வீட்டுக்காரங்க நம்ம விட ரொம்ப வசதியானவங்கக்கா, மருமக மதிப்பாளான்னு கூட எனக்கு பயமா இருக்கு.
1: ஆமா, நீ பிறகு கழுத்துல மஞ்ச கயிறும் கையில ரப்பர் வளையலுமா இருந்தா யாருதான் மதிப்பாங்க?
0: அப்புறமா
1: கூடு, நீ நகைய போட்டுட்டு கண்ணாடியில பாரு, கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருப்ப.
3: அப்பா இங்க பாருங்களே, கழுத்துல தங்க சங்கிலி, கையில தங்க வளையல், ஒரு பணக்கார அம்மனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா.
0: ஏய் பாலு, சும்மாடா கிண்டல் பண்ணாத, எங்க அக்கா உன் கல்யாணத்துக்காக கொடுத்திருக்கா.
2: அதானே, உங்க அக்கா இரவலா தானே கொடுத்திருக்கா.

0: இந்த பாலு கல்யாணம் எவ்வளவு சிறப்பா நடந்துச்சு பாருங்க. அந்த கமலாவுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு.
1: அதுல உனக்கு என்ன பிரச்சனை விஜி? நம்ம ஸ்ரீதருக்கும் அதே மாதிரி இடம் கிடைக்கும், கவலைப்படாத.
2: இந்த கமலாமா நிறைய நகை போட்டிருந்தாங்களே, அதை கவனிச்சியம்மா?
0: ஆமாடா, எல்லாம் உங்க நாகு பெரியம்மா நகை. தங்கச்சிக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, எனக்கு அதே மாதிரி கொடுக்க மனசு வருமா? என்ன இருந்தாலும் நான் வெளியில இருந்து வந்தவதானே.
1: அண்ணி இரவல் கொடுத்துருப்பாங்க விஜி, இன்னைக்கு எல்லா நகையும் அவங்ககிட்ட திரும்பி போயிருக்குமே.
2: சரிதான், பெரியம்மாவுக்கு பெரிய மனசு, நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீ எப்படி செய்வியம்மா?
3: உங்க அப்பா கிலோ கணக்குல எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்புன வேணும்டா.
1: சரி சரி, மத்த வேலையை பாரு விஜி.
0: என்னமோங்க, நகைய கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா சரிதான்.
4: பாலு, தம்பி உங்க அம்மா எங்கடா?
5: அம்மா கடைக்கு போயிருக்காப்பா. ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
4: பாலு, பெரியம்மா கொடுத்த நகைய கொண்டு போய் கொடுத்துட்டாங்களா?
5: இல்லப்பா, நம்ம வீட்டு பீரோல தான் இருக்கு, நாளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா.
4: அப்படியா? பெண் வீட்டு கல்யாணமா இருந்தாலும் நானும் நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. பெண்ணுக்கு பட்டு எடுத்தோம், தாலி செயின் வாங்கணும், அப்புறம் நிறைய செலவு செஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நிறைய கடன் வாங்கிட்டேன் தம்பி. அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஆகணும், என்ன செய்ய?
5: ஐயோ, கடனை எப்படிப்பா அடைக்கிறது?
4: அதுக்கு நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த நகையை வித்து பணத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி உங்க பெரியம்மாவிட்ட கொடுத்துருவோம். நீ என்ன சொல்ற?
5: என்னப்பா சொல்றீங்க, பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்?
4: தெரிஞ்சு கேட்டா நீ கொடுத்ததே கவரிங் நகை தான் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான்.
5: அம்மாவை எப்படிப்பா சமாளிப்பீங்க?
4: உங்க அக்கா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்ததே கவரிங் நகை தான் சொல்லிருவேன். அவ என்ன நம்பித்தான் ஆகணும்.
5: நீங்களாச்சு அம்மாவாச்சு, என்னைய ஆளை விட்டுருங்க.
0: என்னங்க, என் தம்பி மகளுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வந்திருக்கு.
1: அதுக்கு என்ன, குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு வருவோம்.
0: கல்யாணத்துக்கு கழுத்துல மஞ்ச கயிறோட தான் போகணுமா?
1: இத்தனை நாள் அப்படித்தானே போனோம்.
0: ஏங்க, உங்க அண்ணிக்கிட்ட போய் செயினும் வளையலும் வாங்கிட்டு வாங்களே.
1: இது என்ன புது பழக்கம்? நகை இல்லாம போனா கல்யாண வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களா என்ன?
0: இங்க பாருங்க, அந்த கமலாவுக்கு குடுக்கறவங்க எனக்கு குடுக்க மாட்டாங்களா என்ன?
1: அது விஜி, குடுக்கறதும் குடுக்காததும் அவங்க விருப்பம், நம்ம போய் கேக்குறது ரொம்ப தப்பு.
0: போங்க, உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நான் போய் கேக்குறேன். இந்த சொத்துக்கெல்லாம் நாம தானே வாரிசு.
1: நீ நல்லா அற்பத்தாயி, அண்ணிட்ட போய் அவமானப்பட எனக்கு முடியாது.
0: இங்க பாருங்க, நீங்க போலன்னா விடுங்க, நான் போயிட்டு நகையோடு தான் வருவேன்.
1: இரு இரு இரு இரு இரு, வேண்டாம், நானே போயிடுறேன். அண்ணி நல்லா இருக்கீங்களா?
6: வாங்க குழந்தனாரே, உட்காருங்க, காபி சாப்பிடுதீங்களா? விஜய் ஏதாவது சொல்லி அனுப்புனாலா என்ன?
1: விஜய் ஒன்னும் சொல்லல அண்ணி, நான் தான் வந்தேன்.
6: குழந்தனாரே, உங்களையும் உங்க வீட்டு எஜமானி அம்மாவையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க.
1: அது வந்து அண்ணி, விஜயோட தம்பி மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு.
6: சரி,
1: அதுக்கு உங்க செயின் மலையெல்லாம் கேட்டா தர முடியுமா? நீ
6: கமலாவுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாளோ? சரி, வாங்கிட்டு போங்க, அதுல என்ன இருக்கு, உங்களை நம்பி குடுக்கறேன். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கொண்டு வந்து கொடுத்துருங்க, சரியா? இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்.
1: சரி அண்ணி.
0: ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, இந்த அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? என்னங்க இங்க வாங்களே, நாம என்னங்க அப்படி கேவலமா போயிட்டோம்?
2: ஏம்மா என்னாச்சு, என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்துறீங்க?
1: விஜி விஜி, என்னாச்சு?
0: ஏங்க, நம்ம மேல நம்பிக்கை இல்லனா தங்க நகைய தர மாட்டேன்னு உங்க அண்ணி சொல்லிருக்கணும். இப்படியா கவரிங் நகைய குடுத்து ஏமாத்துவாங்க?
1: என்னது, கவரிங் நகையா?
0: ஆமாங்க.
1: இருக்காது விஜி, எப்போதும் நானும் அண்ணனும் போய் தான் நகை வாங்குவோம், அது நம்பிக்கையான கிடையாச்சே.
0: இல்லங்க, நான் நகை கடையில போய் காட்டி கேட்டேன்.

0: அப்போ பெரியம்மா வச்சிருந்ததெல்லாம் கவரிங் நகையாமா?
1: உங்க பெரியம்மாவை பார்த்து நான் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க போறேன்டா.
2: அதெல்லாம் வேண்டாம் விஜி, நாம நகையை இரவலா கேட்டதே தப்பு.
1: இங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, நான் இப்பயே போயிட்டு வரேன்.
3: ஒண்ணுமே சொல்லலையே.
1: இப்பதான் தங்க மாதிரி கவரிங் நகையும் கிடைக்குதே.
3: என்னடி சொல்ற, கமலா என்ன ஏமாத்திட்டாளா, என்ன ஏமாத்திட்டாளா? தங்க செயின் தங்க வளையலுக்கு பதிலா கவரிங் நகைய கொடுத்து என்ன ஏமாத்திட்டாளா? கடவுளே,
1: கூட பிறந்த தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்களே, இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கடவுளே கடவுளே, எங்க அத்தா சொத்தெல்லாம் இப்படி போகுதே. சரி, அக்காவும் தங்கச்சியும் எப்படியும் போங்க, நாளைக்கே வீட்டையும் பொய் கையெழுத்து போட்டு வித்துருவாங்க. ஆனா நான் விட மாட்டேங்கா, நான் விடவே மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க.
3: கடவுளே, என்ன நடக்குன்னு எனக்கே தெரியலையே. இது நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
4: அக்கா அவசரமா வர சொன்னியாமே. என்னக்கா?
3: கமலா, இந்த வளையல கொஞ்சம் பாரு.
4: என்னக்கா இது? நீதான் ஒரு டஜன் தங்க வளையல் வச்சிருக்கல, இந்த கவரிங் வளையல வேற எதுக்கு உனக்கு?
3: கமலா, இது நீ கொண்டு வந்ததடி. அடி பாவி, தங்க வளையல கவரிங் வளையல் ஆக்கிட்டேடி. 8 பவுன் நகைய வித்து வாயில போட்டிருக்கீங்களே. கூட பிறந்தவள பெத்த மகளா நினைச்சேனே, இப்படி ஏமாத்திட்டேடி, இப்படி ஏமாத்திட்டே.
4: என்னக்கா சொல்ற, என்ன நம்பு? செயினும் வளையலும் வாங்கிட்டு போன மாதிரிதான் திரும்ப வந்து கொடுத்த.
3: இல்ல, ரெண்டுமே கவரிங் நகை. உலகத்துல நான் யார நம்பி இருந்தனோ அவளை நம்பி நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே.
4: நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? நீ தானே கொடுத்த, நீதான் யாரையும் நம்ப மாட்டியே. வாடு, அப்பா கூட இதேதான் சொன்னாரு.
3: எல்லாம் அவர் வேலையாத்தான் இருக்கும். இந்த மாதிரி புத்தி எல்லாம் ஓ வீட்டுக்காரனுக்கு தாண்டி உண்டு.
4: அக்கா, அவரை பத்தி தப்பா பேசாத, அவரை மனுஷியா இருக்க
3: மாட்டேன். அந்த காலத்துல அவனுக்கு சோர் போட்டவளே நான் தாண்டி.
4: அந்த நன்றிக்கு தான் உங்களுக்கு நாயா உழைச்சிட்டாரு. உலகத்திலே என்னவோ உன் புருஷன் மட்டும்தான் வசந்த வர.
3: ஓ வீட்டுக்காரனுக்கு தான் நன்றியே கிடையாது, மோசக்கார மனுஷனாச்ச.
4: அவரை மாதிரி தங்கமானவரே பார்க்கவே முடியாது. நீ தான் நன்றி கட்டவ. என் வீட்டை கூட பார்க்காம நான் உனக்கு உழைச்சு உழைப்பு இருக்கு. உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனக்கா, அதையெல்லாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டேங்கிற. உனக்கு நன்றியே கிடையாது. உன் தங்கச்சி செத்து போனா நினைச்சுக்க, இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். போ.
3: ஓ கடவுளே கடவுளே.
5: அம்மா அம்மா, ஏமா அழுதுகிட்டே ஓடி வர, என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு சொல்லுமா, என்ன ஆச்சுமா?
6: கமலா, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுற?
4: எங்க அக்கா உங்களை திருடு என்ன சொல்றாங்க. அவ கொடுத்த நகையை எடுத்துட்டு நீங்க கவரி நகையா திருப்பி கொடுத்துட்டீங்களா? நீங்க தங்கம்னு எனக்கு தானுங்க தெரியும்.
5: அம்மா, பெரியம்மா சொன்னது உண்மைதான்மா.
6: டேய், சும்மா இருறா.
4: ஏய் பாலு, என்னடா சொல்ற, சொல்லு என்ன சொல்ற?
5: அம்மா, கல்யாண செலவுகள்லாம் அப்பா வெளியே கடன் வாங்கி தான் செலவு பண்ணிருக்காருமா. அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக தங்க நகையெல்லாம் வித்துட்டாருமா. அதே மாதிரி கவரிங் நகைய வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாருமா.
4: எங்க இவன் சொல்றதுல உண்மையா சொல்லுங்க.
6: வந்து அக்கா கவரிங்னு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கடனை கொடுக்க வேற வழி தெரியல கமலா. உங்க அக்காவுக்கு இதெல்லாம் பெருசா
4: என்ன?
7: அண்ணி அண்ணி, என்னாச்சு, ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி குழந்திருக்கிறீங்க?
3: இடிதான் விழுந்துருச்சு குழந்தனாரு, இடிதான் விழுந்துருச்சு. கூட பிறந்தவன்னு தூக்கி வச்சு கொண்டாடணும்ல, நான் கொடுத்த தங்க நகையை வித்துட்டு கவரிங் நகையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டா புருஷன். சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படி பணத்துக்குத்தான் அலையறாங்கன்னு உங்க அண்ணா அடிக்கடி வருத்தப்படுவாரு.
7: நினைச்சாலே வருத்தமா தான் இருக்கு.
3: உங்க விஜி மட்டும் என்ன லேஸ் பட்டவளா? அவ பண்ணின காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
7: அது அண்ணி, ஸ்ரீதர் வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு 500,000 அண்ணன்ட்ட பொய் சொல்லி வாங்கியிருக்கிறா.
3: அடப்பாவீங்களா, அடப்பாவீங்களா! நீங்க ஏமாத்தினது தெரிஞ்சுதான் அந்த மனுஷன் போயிட்டாரா? கடவுளே, பணத்தை தவிர இந்த உறவுக்கு அர்த்தமே இல்லையா, வேற அர்த்தமே இல்லையா? ஐயா, நீங்க இப்படி என்ன அனாதையை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே.
7: அண்ணி, அண்ணி, அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க அண்ணி.
3: இங்க யாரும் நிக்காதீங்க, என் முகத்துல யாரும் முழிக்காதீங்க. போங்க, போங்க, போங்க, இங்க இருந்து போயிருங்க.

0: Aka? Aka? Aka? Aka? Ayyo, phone vera adichikittu irukke. Avulukku enna achu theriyile, kadava therakka mattingrale. Ayyo, vaangle, ellar vaangle, kadava odaikale.
1: Amma, amma, enna amma? Enna achu amma? Theriyuma avukku enna achu amma?
0: Amma, enna achu amma? Amma.
2: அன்புள்ள அக்கா, வானொலி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் பி. சிவசுப்பிரமணியன் அவர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் மரிய சேவியர் மெத்தோடியஸ், கே. ஐயம்மாள், எஸ். சேவியர் லூர்துசாமி, பி. அனுராணி, எம். காந்தி செல்வின், வி. கனகலதா, கே. காளிமுத்து, எஸ். முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பில் உதவி பி. உஷா. அமைப்பு கே. காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில் தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்கும் ஆனவை.
1: யோக ஜீவன் சே ஜப் ஜுட்தா ஹை,
2: யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன.
0: வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம்.
3: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
4: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: வணக்கம் நேயர்களே.
1: திறமைக்கு வயது ஒரு தடை அல்ல. ஆமாங்க, அதை நிஜமாக்கி காட்டி நம்ம எல்லாம் வியப்பில் அழுத்துறதுக்காக இன்னைக்கு நம்ம குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில ஒரு குட்டி தேவதை வந்திருக்காங்க. வயசுல அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுதான். ஆனா அவங்க கலந்துகிட்ட போட்டிகள் எல்லாத்துலயும் அள்ளி கொடுத்த வெற்றிகள், குவிந்த விருதுகள்னு இவங்க செஞ்சிருக்க சாதனையோட லிஸ்ட பார்த்தா அப்பா நம்மையே வியப்புட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுல ரொம்பவே பக்குவமான அன்பான மனசு இவங்களுக்கு. ஓடி ஓடி உதவி செய்யறதுல இந்த பாப்பாவுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம். ஒரு சிறந்த சமூக சேவகியா பலருக்கு முன் உதாரணமாக திகழும் இந்த குட்டி சாதனையாளரை தான் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: என்னோட பேர் நேஹா.
1: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: நீங்க எந்தெந்த துறையில ஆர்வமா இருக்கீங்க? என்னென்ன விஷயங்களை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அத பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
2: எனக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் சில இதை நான் இப்ப சொல்றேன். எனக்கு கர்நாடிக் மியூசிக்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலத்தில நேரம் சரியா 5:02 ஆயிட்டு நேர்களே. நம்ம கேட்க போகும் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர், அதாவது நினைவில் நின்ற பாடல்களை தான் நம்ம இந்த அரை மணி நேரம் கேட்டு என்ஜாய் பண்ண போற நேர்களே. சோ உங்களுக்கும் பிடித்த பாடல், அதாவது 60 மற்றும் 70களில் வெளியான உங்களோட நினைவோட என்றுமே ஒன்றியிருக்கும் பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்கான நம்பர் 9344901018, அப்படி இல்லைன்னா 0423 என்ற இணைப்பெண்ணை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் வழியா, சப்போஸ் உங்களுக்கு கால் பண்ண முடியல, மெசேஜ் வழியா நீங்க பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கான நம்பர் 8300019101018. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ லைன்ல முதல் நேயரா நம்ம கூட பாடலை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, யாரு எங்க இருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: உதகமண்டலை காட்டலை உலகத்தாருக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள். தந்தைய தின நல்வாழ்த்துடன் மீண்டும் வணக்கம் கூறுகிறேன். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: வணக்கம்ங்க, உங்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே என்னுடைய சார்பமும் நிலையத்தின் சார்பமும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: மந்திரமூர்த்தி இருந்து வாழ்த்து சொல்லிருக்கீங்க, ஓகேடன் ஏற்றுக்கொள்கிறேன்.
0: ஓகேங்க, நன்றிங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: இந்த பாடல் கட்சியில கூட வந்து ஒரு குழந்தைதான் வந்து அப்பாவை அப்பாவை புகழ்த்தி பாடுறது அம்மா கூட சேர்ந்து. ஒரு நாள் இருந்தேன் தனியாக, வேதாவோட இசையமைப்புல பாடல் வந்து எதிரிகள் ஜாக்கிரதை படத்திலே இடம்பெற்றிருக்கும். அப்புறம் இதுல அப்பாவை இடமா நடிச்சிருப்பவர் நாடக காவலர் RS மனோகர் அவர்கள். பாடலை உங்கள் கைங்கரித்தில் நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் தான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி.
0: ஓகேங்க, நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணாங்க, கால் பண்ணதுக்காக நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: வந்தா
1: அப்பா வந்தா
0: அம்மா முத்தம் தந்தா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா லல்லா

0: 5:13 நிமிடம் ஆயிட்டு இருக்க நேரத்துல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான நம்மளுடைய நினைவுல என்றுமே நீங்காம இடம் பிடிச்சிருக்க பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில அடுத்ததா வரக்கூடிய நேயர் என்ன பாடலை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், ஊட்டி எஃப்எம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் பேர் வந்து
0: கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: தேங்க்யூ.
0: நன்றிங்க.

டுடேல டைம் சரியா 5:18 ஆயிடுச்சுக்கே. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ரொம்பவே அழகான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வாட்ஸ்அப் வழியா ஒரு நேயர் பாடல் தெரிவிச்சிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா மேரிசல்ல இருந்து ராஜா அமைச்சிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பட பேரு அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல் நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

காலை பொழுது நிகழ்ச்சியில நினைவில் நின்ற பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, நேயரோட லைன் கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் நம்மளோட ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: பொன்மாளி பொழுது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்ததாக பொன்மாளி பொழுது நிகழ்ச்சியில பேச போகும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா. பொன்மாளி பொழுது நிகழ்ச்சிக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இனிய மாலை வணக்கம்மா.
0: மாலை வணக்கம்ங்க. சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த பாடல் கொடுக்கலான்ட்டு?
1: எம்எல் ஸ்ரீகாந்த் வாணிஜெயராம் பாடிய பாடலம்மா. படம் வந்து நினைப்பது நிறைவேறும், அதே பாடல் வரிகள் அம்மா.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: மகிழ்ச்சிம்மா.
0: நன்றிங்க.

0: ஊட்டி எஃப்எம் 101.8. இன்றைய சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக நமது அன்றாட வாழ்க்கைக்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி. தேவிகா.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர் பிரபு அவங்க நம்ம கூட நிலையத்தில் இருக்காங்க. அவங்க கூட பேசி யோக கலையோட பெருமிதங்களையும் அதோடைய அவசியங்களையும் பற்றி நாம் சில விஷயங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பல சூழ்நிலைகளை கடந்து தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு எல்லா மனிதர்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
2: ஆமாம், கண்டிப்பாக.
1: வேகம், கோபம், தாபம், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து போட்டிகள், பொறாமைகள், அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரியான உணர்ச்சிகளோட சூழல் வந்து நம்மளை சுழன்றடிச்சிட்டே இருக்குது. எல்லா மனிதர்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஒரு நிலைமையில் நின்று அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதோடைய விஷயங்களை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாரும் சமநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: இந்த ஒரு சூழலில் வந்து நம்மளை நாம் ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்
2: உண்மை
1: இல்லையா? நம்மளுடைய சூழலை நம்ம காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இந்த யோகா பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக பெருமளவில் உதவும் அப்படின்றது இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு கண்கூடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு யோகா ஆசிரியரா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இப்போ எல்லா வயதினரும், குழந்தைகளாகட்டும், மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து உடல் ரீதியாக, மன ரீதியாக
2: எதிர்கொள்றாங்க.
1: மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு சில கவலைகள் இருக்கும், சில காரணங்கள் இருக்கும். இந்த மாதிரி எல்லா சமுதாயத்தோட எல்லா தரப்பு மக்களும் வந்து இந்த யோக பயிற்சியில வந்து சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில எப்படி இதுல ஈடுபடலாம்?
2: முதல்ல இந்த யோக பயிற்சியானது நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு கொடுக்க கூடிய ஒன்னாதான் இருக்கு. அதனால தான் உலகம் ஃபுல்லாக இந்த யோகா பயிற்சியை வந்து ஒரு அங்கீகாரம் பெற்று எல்லாரும் கொண்டாடிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, எல்லா மக்களும் வந்து பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, பல ப்ராப்ளத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ
1: இது பல வகையில் வெளிப்படுத்துகிறாங்க.
2: ஆமாம், அது அதோட
1: சமுதாயத்தில் வந்து பல வகையில் அவங்க இந்த கொந்தளிப்பும் அவங்களுடைய உணர்ச்சிகளும் வந்து பல வகையில் வெளிப்படுது.
2: ஆமாம், உண்மைதான். அதனால தான் அந்த சமுதாயத்தில் ஏகப்பட்ட சீர்கேடானது நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ இது எப்படி யோகா வந்து மக்களுக்கு உதவும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அவங்கள யாருன்றத ஐடென்டிஃபை பண்ணும். இந்த யோகாவானது நான் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அது உணர்த்தும். எப்படின்னும்போது அவங்க உடம்ப மெதுவாக வளைச்சி இது பண்ணும்போது அவங்க உடம்பு வந்து அவங்களோட பேசும். அப்புறமா மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சு காற்று இது பண்ணும்போது ஓகே, நான் எனக்கு எந்த அளவுக்கு மூச்சு எடுக்க முடியுது, எந்த அளவுக்கு மூச்சு விட முடியுதுன்ற அந்த மூச்சுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும். ஓ இல்லை, நான் வீக்காக இருக்கேன், என் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ஸோ இனியும் நான் அதுக்கான பயிற்சி எடுக்கணும் அப்படின்றத அது உணர்த்தும். அதே மாதிரி சிந்தனைத்திறன், ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு போஸ். இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு பேலன்சிங் போஸ் கொடுத்தோன்னா அந்த பேலன்சிங் போஸை அவங்க ஆடாமல் எவ்வளோ நேரம் நின்று பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் செக் பண்ணோம். அப்போது அந்த பேலன்சிங் போஸில் அவங்க நிற்கும்போது அவங்களுக்கு அந்த மன ஒருமைப்பாடு, அதாவது அந்த புத்தி கூர்மை இல்லைன்னும் போது நின்னோடனே அதில் ஆடி கீழே விழுந்துருவாங்க. ஒரு சிம்பிளான போஸ்லேயே அவங்களால நிறைய நேரம் நின்று பயிற்சி எடுக்க முடியாது. அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ எனக்கு வந்து மன ஒருமைப்பாடு இல்லை, அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அவங்க யோகா பயிற்சியை இந்த ஒவ்வொரு முறையிலையும் அவங்க பயிற்சி எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள அவங்க அப்படியே மேம்படுத்திட்டே கொண்டு வருவாங்க. அப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சீரான இதாக வந்து அவங்க அவங்களோட அன்றாட வேலையிலையும் அதே மாதிரி குடும்பத்திலையும் அவங்க எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்களுக்கே அது வந்து புரிய தொடங்கிடும். ஓகே, நான் இப்படி இருக்கக்கூடாது, இதை மாற்றி கொடுக்கணும், இந்த மாதிரி இதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவும் ஒரு நிதானமும் அவங்களுக்கு வர தொடங்கிடும். அது வரும்போது ஈஸியாக அவங்களது அந்த ப்ராப்ளத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போக தொடங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த யோகா கலையை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். வந்து ஒரு ஆர்வக்கோளாறுல எல்லாரும் வந்து சேருவாங்க, சேர்ந்துட்டு அது தொடர்ந்து அவங்களால பயிற்சி பண்ண முடியுமான்னு பார்த்தா அந்த பயிற்சி பண்ண அவங்களால முடியாது. ஏன்னா பல காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு. குடும்பத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, குழந்தைங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், அப்புறமா குடும்பத்தை நிர்ணயிச்சு வரணும், இந்த மாதிரி பல இதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய எப்படி நம்ம சாப்பிட்றோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு டெய்லி ஹேபிட்டாக அந்த யோக கலையை வச்சு ஒரு அரை மணி நேரம் பயிற்சி பண்ணி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணி, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முத்திரை பயிற்சிகளை பண்ணிட்டு வரும்போது அவங்க மனசு ஒருங்கிணைச்சிட்டு அந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா நாங்கள் இதை வந்து நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்து நாங்கள் இது பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. பிரச்சனைனால தான் வந்து யோகாக்கே வந்து சேருவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, சில பேர்த்துக்கு தூக்கம் வராது, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரி வர ஜீரணம் ஆகாது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் ப்ராப்ளம், அந்த மாதிரி பல பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. வரும்போது இது ஒவ்வொன்றா பண்ணி அவங்கள அவங்க பக்குவப்படுத்தி பண்ண தொடங்கும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் அது சரி ஆகிட்டே வரும். வரும்போது அவங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு முழு ஆளாக இதாகும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஓகே இந்த பயிற்சி மூலமா எனக்கு இவ்வளோ நன்மை கிடச்சிருக்கு, இவ்வளோ இது இருக்குன்னு 4 பேர்த்துக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி யோக பயிற்சியை செய்ய சொல்லுவாங்க.
1: சாதாரண மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பயிற்சியில் போய் செய்கிற முடியாது, செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது.
2: ஆமாங்க.
1: இன்றைய யோகா தினத்தில் இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: ஆமாம், கண்டிப்பாக.
1: இப்போ ஒரு பெண்களாகட்டும் இல்லை சொன்ன மாதிரி வயதில் மூத்தவர்களாகட்டும் அவங்கவுங்களுக்கான ஒரு 2-3 ஆசனாஸ், அவங்கவுங்களுக்கான ஒரு 2-3 முத்திரைகள் இவ்வளோ கற்றுக்கிட்டா கூட அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதை வாழ்நாளில் அவங்க பயன்படுத்திக்க முடியும்.
2: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக தான். இப்போ மனசை ஒருங்கிணைச்சு நீங்கள் நடந்து போனாலே அது ஒரு பயிற்சி தான், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு எண்ணங்களை எங்கேயாச்சும் செதற வச்சுட்டு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து சரிவர அந்த வேலை வந்து கம்ப்ளீட் நம்மளால பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற பயிற்சியை என்னன்னாக்கா மன கான்சன்ட்ரேஷனுக்கான பயிற்சியை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு தரோம்.
1: ஆக்சுவலாக இதில் வந்து இப்போ ஒரு சில யோக கலைகளில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் உங்களை கண்ணையும் மனசையும் நிறுத்தி, இப்போது ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவம் ஏதாவது ஒன்று வச்சு அதில் உங்களுடைய மனசையும் நிறுத்தி அதிலிருந்து ஒருமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன எளிமையான முறையை வந்து நான் ஃபாலோ பண்ணுறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
2: கண்டிப்பாக மேம், நீங்கள்
1: இப்போ வந்து இந்த பிரபஞ்சம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லா கோள்கள் எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் இந்த பிரபஞ்சம் இல்லையா?
2: உண்மை, உண்மை.
1: எல்லா கோள்களும் மனிதர்கள் அதில் இருக்க அந்த வைப்ரேஷன் வந்து மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது ஒரு அறிவியல் பூர்வமான ஜோதிட பூர்வமான ஒரு
2: உண்மையா.
1: இப்போ ஒரு சூரியன் அப்படின்றது ஒரு காந்த புலனா நடுவில் இருக்கிறதுனால தான் அந்த 9 கோள்கள் அதை
2: சுத்தி வருது.
1: சூரியன்ல அந்த காந்த இது இல்லாம போச்சு அப்படின்னா கோள்கள் வந்து சுத்தாது இல்லையா?
2: சுத்தாது. அது இல்லாம அதுங்களுக்கு ஒரு கிரிப்பான ஒரு இது கிடைக்காது.
1: கிரிப்பே வந்து அந்த சூரியன்
2: சூரியன் தான் கிரிப்பு.
1: இப்ப நம்ம வந்து அந்த

0: ஹாப்பியாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி என்னுடைய மனசில் நான் எப்போவுமே அப்படின்னு நினச்சிப்பேன். இப்போ எனக்கு கண்ணுக்கு ரிலாக்ஸ் வர்றதுனா என்னுடைய கண்ணை வந்து சூரியன் மாதிரி ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு அந்த 9 கோள்கள் வந்து சுற்றுற மாதிரி ஒரு ஒரு கற்பனை பண்ணிகிட்டே இருப்பேன், கண்ணு ரிலாக்ஸ் ஆகும். அது வந்து நான் வந்து நான் உணர்ந்து நானா அது எப்படி எனக்குள்ள வந்துச்சுன்னு தெரியாது. இப்ப எனக்கு ஒரு ஹார்ட்ல ஏதோ பெயின் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த ஹார்ட்டை வந்து ஒரு சூரியனோட நிலைமையில நிறுத்திட்டு 9 கோள்கள் அதை சுத்த விடுற மாதிரி மனசுல சுத்த விட்டுட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தை ரிலாக்ஸ் ஆகி தூக்கம் வந்துடும்.
1: வெரி குட், வெரி குட். அதுதான் நம்ம என்ன ஓட்டங்களை நம்ம எப்படி அதை பக்குவப்படுத்தி அதை வந்து செயல்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் வந்து நமக்கு.
0: ஒரு சின்ன உதாரணம், நம்ம வந்து எங்க நம்ம மனசை நிறுத்தணும்
1: அதுல முழுமையா நம்பிக்கையும் வைக்கணும் இல்லைங்களா. இப்ப நீங்க அதுல ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க,
0: வைக்கிறோம்
1: அது சூரியனா நினைச்சு என் ஹார்ட்ட அங்க நிறுத்தி அதை சுத்திலும் ஒரு 9 கோள்கள் சுழந்துட்டு இருக்கு. அந்த 9
0: அப்படியே கற்பனை பண்ண பண்ண அந்த ரிலாக்ஸ் ஆயிடும். என்ன என்ன அந்த நிமிஷத்துல ஃப்ரெஷ்னஸ் கேட்டா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், தூக்கம் கேட்டா தூக்கம் கிடைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அதுதான்.
0: அந்த இடத்துல அந்த இதயம் வந்து அமைதியாகும்,
1: அமைதியாகும். ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்க அந்த எண்ண ஓட்டத்தை ஒருநிலைப்படுத்துறீங்க இல்லையா. ஹார்ட் வந்து சூரியனாவும் அது சுத்திலும் 9 கோள்கள் போது அந்த ஒவ்வொரு கோள்கள் மேலேயும் உங்க கவனத்தை கொண்டு போவீங்க. ஒன்னு நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும் போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும்.
0: இப்ப யோகக்கலை வந்து மதம் சார்ந்த, மொழி சார்ந்த, நாடு சார்ந்த ஒரு விஷயம் இல்ல, இது எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம்.
1: ஆமா, எல்லாத்தையும் கடந்த ஒரு.
0: இப்ப ஒரு விளக்க இமேஜா வச்சு பண்ணுங்க அப்படின்னா எல்லாராலும் அது சாத்தியம் கிடையாது.
1: ஏன்னா விளக்க
0: ஒரு கேண்ட்ல வச்சு இமேஜா வச்சு பண்ணுங்க அப்படின்னா எல்லாராலையும் அது சாத்தியம் கிடையாது. நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தேவை. பட் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் பொதுவானது.
1: உண்மைதான், உண்மைதான்.
0: நம்ம ஏதாவது ஒன்று நிலைநிறுத்தணும் அப்படின்னா சூரியன் எல்லாருக்கும் பொதுவானது.
1: ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து இப்போ எளிமையாக பண்ணுறது எப்படின்னாக்கா சாதாரணமாக இப்போ வயசானவங்கனால ரொம்ப உடம்பை வளைச்சு நெளிச்செல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால உட்கார்ற அந்த பொசிஷனை கொஞ்சம் மாற்றி, அதாவது சேர்லேயே உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து தரையில் உட்காந்து பழகணும். பழகிட்டு அதுக்கப்புறம் கால்களை மெல்ல மெல்ல மடித்து நீட்டி அந்த மாதிரி பயிற்சியை எடுத்துக்கணும். அப்புறமா செவ்வரோரமாக இடுப்பை சாய்ச்சி வச்சு காலை மேலே தூக்கி கொஞ்சம் அப்படியே படுக்கும்போது அவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் அப்படியே இடுப்புக்கு வந்து இடுப்புலேருந்து நெஞ்சு, நெஞ்சிலேருந்து அப்படியே வந்து மூளைக்கு வரும். இப்படி வரும்போது அவங்களுக்கு மன அமைதி தானாகவே வரும். அப்போவே அவங்களுக்கு ஃபீல் பண்ண தொடங்கிடுவாங்க, ஓ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த கை கால் மூட்டு வலியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வயசானவங்களுக்கு வரும் கை கால் மூட்டு வலி, இதெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் அவங்க அந்த பயிற்சியை, இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியை பண்ணும்போது அந்த ரத்த ஓட்டம் திருப்பி மூட்டுக்கு வரும், இடுப்பெலும்புக்கு வரும், மூளைக்கு போகும்போது ரத்தம் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வழியில் அப்படியே வேதனை கொஞ்சம் குறையிறத அவங்க உணர்வாங்க. ஓ இது வலி கம்மியாகுது அப்படின்னும் போது அடுத்தடுத்த பயிற்சியை அவங்க பண்ணுறதுக்கான அந்த உடம்பும் ஒத்துழைக்கும், அவங்க மனசும் ஒத்துழைக்கும். அதனால் எடுத்தோன்னே நாங்கள் வந்து அவங்களுக்கு கடுமையான பயிற்சியெல்லாம் கொடுக்கறதில்ல, ரொம்ப எளிமையாக அவங்க அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ஹேபிட்ஸாக பண்ணிகிட்ருக்கிற இதை வந்து கொஞ்சம் முறைப்படுத்தி நாங்கள் சொல்லுவோம். அதை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணும்போது அதில் ரிசல்ட் வரும்போது அடுத்தடுத்த பயிற்சிகளை செய்கிறதுக்கு அவங்க மனசும் உடம்பும் ஒத்துழைக்கும்.
0: இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த கவனச்சிதறல் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு நோயின்னு சொல்லலாம்.
1: ஆமாம், உண்மை. ஆமா, அது மாணவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு.
0: கவனச்சிதறல் நோயின்றது அது வந்து நிறைய அவங்களையே அறியாம நிறைய பிரச்சனைகளை அவங்களுக்கும் கிரியேட் பண்ணுது, மற்றவங்களுக்கும் கிரியேட் பண்ணுது.
1: உண்மை.
0: நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எது வேணா தேவையா இருக்கலாம், பட் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம உடம்புக்கு என்ன தேவை, நம்ம மனசுக்கு என்ன தேவை, அந்த வகையில வந்து அந்த கவனச்சிதறல்களை குறைச்சு நம்ம வந்து சிந்தனைகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இந்த யோகக்கலை கண்டிப்பா உதவும்.
1: கண்டிப்பா உதவும், கண்டிப்பாக உதவும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அவங்க உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கான ஆசனங்களை கொடுப்போம். அப்புறமா பொறுமையாக அவங்க உட்கார்ந்து ஒரு இடத்துல இது பண்ணுறது. எனக்கு இந்த கவனச்சிதறல் இருக்கிறவங்கனால ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக உட்கார முடியாது, அந்த பதட்டம் அந்த இது வந்து அவங்கள உட்கார வைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல ஏதாச்சும் மூச்சு பயிற்சியோ இல்லாட்டி முத்திரைகளையோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைப்போம். அதில் மூச்சு பயிற்சின் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நாடி சுத்தி கொடுப்போம். அந்த நாடி சுத்தி எப்படின்னாக்கா இப்போ காலையிலன்னும் போது வலது நாசில் வழியாக எடுத்து இடது நாசில் வழியாக விடணும். ஏன்னா வலதுன்றது சூரியனை குறிக்கும், இடதுன்றது சந்திரனை குறிக்கும். இதே மாலையில் அவங்க பண்ணுறதா இருந்தால் இடது நாசி வழியாக எடுத்து வலது நாசி வழியாக அந்த மூச்சை விடணும். இது வந்து

0: செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆசனங்களை, அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய எளிமையான ஆசனங்களை பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி கொடுக்குறோம், அதுவும் ரொம்ப சிம்பிளான மூச்சு பயிற்சி தான் கொடுக்குறோம், நாடி சுத்தி அப்படின்ற மூச்சு பயிற்சி, அதாவது இது வந்து பிகினர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில முத்திரைகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்.
1: இதற்கான யோகாசனங்களையும் இதற்கான முத்திரைகளையும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது போய் கற்றுக்கலாம், கடைபிடிக்கலாம். சொல்லுங்க,
0: இதுக்கான யோகாசனம் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வஜ்ராசனம். வஜ்ராசனம்ன்றது அது எல்லாத்தினாலையும் பண்ணக்கூடிய ஆசனம் தான். காலை மடக்கி கால் மேலே நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம கையை ரெண்டையும் ஒன்று சேர்ந்துட்டு இந்த கை ரெண்டு பெருவிரல்களையும் அப்படியே ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சு முதுகுத்தண்டை நேராக வச்சு உட்காரணும், வஜ்ராசனம். அப்புறமா நம்ம வந்து பத்மாசனம். பத்மாசனம்ன்றது கால் மேலே கால் போடுறது. இது வந்து நம்ம சுகாசனம் சொல்லுவோம். இந்த சுகாசனம் என்னன்னா வெறும் சப்பனங்கால் போட்டு உட்கார்றது. இப்போ சப்பனங்கால் போட்டு உட்கார்றதே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு அது கீழே உட்காந்து சுகாசனத்தில் ஒன்றும் இல்லை, சப்பனங்கால் போட்டு காலை அப்படி மடக்கி உட்காரணும். உட்கார்ந்துட்டு முதுகுத்தண்டை எல்லா போஸ்டர்லையும் நேராக வச்சுக்கணும், முதுகுத்தண்டு வளையாமல் நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட சுவாசத்தை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். சாதாரணமாக போயிட்டு வர உங்கள் சுவாசத்தை, மூச்சை நீங்கள் கவனிக்கணும். அப்படி மூச்சை கவனிக்கும் போதே உங்களோட மனசு என்ன ஆகும்னாக்கா அலைப்பாயிருது அப்படியே மெது மெதுவாக மெது மெதுவாக அது நிற்க தொடங்கிடும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சின்முத்ரா, நம்மளோட கட்ட விரல் நுனியையும் ஆள்காட்டி விரல் நுனியையும் ஒன்று சேர்த்து மற்ற இந்த மூணு விரலையும் நீட்டி இந்த கையை அப்படியே முட்டிக்கு மேலே வச்சு உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி, உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இதுதான் தியானத்துக்கான முதற்படி. இது எல்லாருனாலும் பண்ண முடியும், இப்போ இருக்கிற எல்லா மக்கள்னாலையும் பண்ண முடியும். இதே வந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க அப்படின் போது நம்மளால் சமணங்கால் போட முடியலன்னா கூட என்ன பண்ணலாம், வலது காலையும் இடது காலையும் அப்படி பின்னின மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த சின்முத்ரா கட்டவிரல் நுனியவையும் ஆள்காட்டி விரல் நுனியவையும் இல்லை லைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு மற்ற மூன்று விரலும் நீட்டி உள்ளங்கை வந்து மேலே பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காரும்போது உங்கள் இதுக்கு வந்து சின்முத்ராவுக்கு வந்து இன்னொரு பேர் ஞானமுத்ரான்னு இருக்குது. ஏன் ஞானமுத்ரான்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வந்து மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், அதே மாதிரி மூளை செல்களை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை நீங்கள் வந்து உணர்வீங்க, மனம் வந்து அந்த சாந்தி நிலைக்கு போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எளிமையான பயிற்சி, இது வந்து எல்லாருமே பண்ணலாம், எந்த இடத்துலனாலும் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கு வேண்டி ஒதுக்கிட்டு நீங்கள் அது பண்ணும்போது மன அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதை வந்து நம்ம வரும்போதே அது தெரிஞ்சு அப்படியே நம்ம அதை தடுத்து நிறுத்திக்கலாம்.
1: இப்போ மனிதர்களுக்குள்ள பொதுவாக உணர்வுகள் உணர்ச்சிகள் இது எல்லாமே வந்து இருக்கும், அதை வந்து சமநிலைப்படுத்த கற்றுக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ளே இருக்க உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம சமநிலைப்படுத்த கற்றுக்கணும். அது இல்லாமல் போகும்போது தான் இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ வன்முறைகள் நடக்குது,
0: கண்டிப்பாக
1: எத்தனையோ ஆவேசத்தில் நடக்கிற கொலைகள் நடக்குது, எத்தனையோ குற்றங்கள் நடக்குது, எத்தனையோ நடக்குது. இப்போ நம்ம மனிதர்களாக வந்து நம்ம வாழப்போகிற காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான், அதுக்கு மேலே நம்ம எதுவும் இல்லை, நம்ம கையில் எதுவுமே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்படியோ வாழ்கிறதுக்கும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இருப்பாங்க, அது அவங்களுக்கும் கேடு, அவங்களை சுற்றி இருக்க குடும்பம் மற்ற எல்லாருக்கும் கேடு. அதை உணரணும், முதல்ல வந்து அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக எந்த தீய பழக்கங்களுமே வந்து அது நம்மளை பிடிச்சிக்கல,
0: இல்லாட்டி உறவினர்கள் கூடயோ போயிட்டு அது வந்து ஜஸ்ட் இதை நீ இது பண்ணிப்பாரு அப்படின் போது அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வந்து அது ஒரு ஃபன்னா இருக்கும், அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை அது தூண்டும். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த யோகாக்களை பண்ணும்போது உங்களுக்கு உடம்பை வளைச்சி அதை முறுக்கி இது பண்ணும்போது அதில் ஒரு வேதனையும் வலியும் வரும். அந்த வலி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதாவது நம்ம பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவோம், நம்மளோட மாஸ்டர் கிளாண்ட், அதாவது மூளையில சுரக்கிற ஹார்மோனை தான் பீனியல்.
1: இப்போ ஒரு மயக்கத்துல இருக்கவங்களுக்கு

0: போதையில் இருக்கவங்களையும் கிள்ளி விட்டு அவங்களை உணர வைப்பாங்க இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அந்த மாதிரி யோகமும் கூட அவங்களை வந்து
1: கண்டிப்பா
0: கிள்ளி விட்டு அவங்களை வந்து
1: உணர வைக்கும். இல்ல, இது உணர வைக்கும். வலியான பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு வலி, அந்த வேதனை எப்படி இருக்கும்னாக்கா, அந்த பிட்யூட்ரி கிளாண்டை தட்டி எழுப்பி அதில் வந்து டோபமைன்ற அந்த ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க, அந்த ஹாப்பி ஹார்மோன் அதை தூண்ட செய்யும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த போதை பழக்கத்துக்கு ஆளானவங்கனால போதையை விட முடியாதோ, அதே மாதிரி இந்த யோகா ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்கனால அந்த ஃபிட்னஸை விட முடியாது. இது பேட் ஹாபிட், அது குட் ஹாபிட், அதே தான். இதுக்கும் ஹார்மோன் தான் சுரக்கும், அதாவது இந்த போதை பழக்கத்தில் சில வேதிப்பொருட்கள் சுரக்கும், அது வந்து அது எடுத்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம், அது எடுத்தா தான் அந்த சில நிமிடங்களுக்கு என்ன நான் மறந்து எல்லா கவலையும் மறந்து நான் ஹாப்பியாக இருப்பேன்ற ஒரு உணர்வை வந்து அந்த போதை பழக்கம் கொடுக்கும். இந்த யோகா கலை இந்த டோபமைனை சர்க்குலேட் பண்ணி அது உருவாக்கும் போது, இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் யோகா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது மூலயமா அந்த டோபமைன் சுரந்து உங்களுக்கு அந்த ஒரு காலையில் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுத்ததுன்னா அது நீங்கள் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அந்த ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இதுக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியும். ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு அதிலிருந்து அப்படியே மாறி அந்த பிரச்சனைக்கு ஆளாகி நம்ம தான் அந்த பிரச்சனைன்ட்டு அதை ஒரு விஸ்வரூபமாக எடுத்து பார்க்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்காது. வந்தோடனே அது தூரத்தில் நின்று ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பக்குவம் வந்து கிடச்சிரும். அதுதான் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த சயின்ஸ் தான் அது. நம்ம உடம்பில் இந்த சில ஹார்மோன்களோட சர்க்குலேஷன்னால் நம்மளுக்கு வந்து பல எண்ணெய் அலைகள் ஓடும். அந்த எண்ணெய் அலைகள் மூலமாக நம்ம வந்து பல தவறுகளை செய்வோம், பல குற்றங்கள் வந்து இங்கே வந்து உருவாகுது. அதையே வந்து காலையில் எழுந்திரிச்சு நல்ல எண்ணெய் ஓட்டத்தோடு நல்ல பயிற்சிகளை நம்ம கற்றுட்டு வரும்போது நல்ல எண்ணெய் அலைகள் ஓடும்போது அதுக்கு வேண்டிய நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு நமக்கும் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம ஒரு முழு ஒரு பயனுள்ள மனிதனாக வந்து மாற முடியும்.
0: கண்டிப்பாக. அதாவது வந்துட்டு நம்ம வந்து நமக்கு எது நல்லது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு திறனை வந்து இந்த மாதிரி யோக பயிற்சிகள் மூலமாகவும் முதிரைகள் மூலமாகவும் நம்ம பெற முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பெற முடியும். ஆமாம்,
0: கண்டிப்பாக பெற முடியும்.
1: ஆமாம்,
0: இன்றைய இந்த யோக தினத்தில் இந்த செய்தி, ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கையில் நம்ம யோக கலையை வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு ஆசனம் பழகிறது இல்லை ஒரு முத்திரைகள் பழகி அதை அவங்க வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வர ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த ஆல் இண்டியா ரேடியோ நிலையத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை இன்றைய சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நமது அன்றாட வாழ்க்கைக்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி. பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி. தேவிகா.

வணக்கம் நேயர்களே, நான் யோகா ஆசிரியர் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி ஜூன் 21ஆம் தேதி 12வது வருஷம் சர்வதேச யோகா தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த யோகா தினம் ஏன் நம்ம முக்கியமாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, மனசு புத்தி உடம்பு மூணையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்றில் குறைபாடு இருந்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையை சீரழித்து நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக மாற்றிடும். அதனால் இது மூணையும் ஒருங்கிணைச்சு பண்ணக்கூடிய ஒரு கலை தான் யோகா கலை. மற்ற எக்ஸசைஸ்க்கும் இந்த யோகாக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா இது தான். மற்ற எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெறும் உடம்பை மட்டும் பயன்படுத்தி அந்த உடம்பு பயிற்சி கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. யோகாவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மனசு புத்தி உடம்பு மூணையும் ஒரே நேர்கோட்டில் அமைச்சு அது மூணுக்கும் பயிற்சி கொடுத்து அது மூணையும் சீராக்கி நம்மளை ஒரு மேம்பட்ட மனுஷனாக மாற்றுறதுக்கு இந்த யோகாக்களை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது இந்த யோகா என்னக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத

0: நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு சரியான வாழ்க்கை முறை இல்லை, டெய்லி ஹேபிட்ஸ் இல்லைங்களா. சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, கரெக்டாக பஞ்சுவாலிட்டிக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது, அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறதுனால இந்த யோகாவை முறைப்படி நம்ம கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மள அது ஒழுங்குபடுத்துது. ஒழுங்குபடுத்தி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதில் ஒரு நிறைவு உண்டாகி அது மூலியமாக நம்ம என்ன ஏம் அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அச்சீவை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த யோகாக்கலை முதன்மையாக விளங்குது.
1: உங்கள் ஊட்டி FM 101.8 இல்

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: జీ బూంబా.
1: హాయ్ జీ బూంబా, వాట్ ఎ సర్ప్రైజ్! నీ టోకేలియో ఇర్కియా?
0: ఆమ్, నాన్ ఎప్పుడూ ఇర్పేన్.
1: ఎనకు పిడిచ ఒరు వరం వేణుం, పాడల్ కేకరదు రొంబ పిడికుం. 80 సాంగ్స్ ప్లీజ్.
0: ఇవ్వలవు దానా? ఆగటం, కేళుంగల్.
2: ఎన్నోడు పాటు పాడుంగల్, ఎల్లోరుం సేర్ందు ఆడుంగల్, ఇసై కోలంగల్, ఇమజాలంగల్, సుగం చేడుంగల్.
1: அரேவா, சூப்பர் ஜீபும்பா!
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா.
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: ஹலோ,
5: 8 எப்ப வரும்?
6: ஹலோ
5: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8 எப்ப வரும்?

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஜாக்கிரதையா
4: இருங்க.
5: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்றும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அதிக விளைச்சலுக்கு தரமான விதை தேர்வு செய்தல் குறித்து விவசாயி சங்கர் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அகில பாரத நாடகம். 10:00 ரவிவாஷிய அகில பாரதிய சங்கீத் சபா. வித்வான் ஹரிகுமார் அவர்களின் மிருதங்கம், ஸ்ரீ சத்யநாராயணன் அவர்களின் தவில் இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். நாளையே எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரி உயிர்கோள காப்பத்திற்கு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் லாமுவேல் அவர்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. நரம்பியல் பாதிப்புகள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிஹரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவும். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து தகவல் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 8:30 திரைகாணம். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இதுவரை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Talks between the US and Iran aimed at strengthening the fragile interim agreement and advancing efforts to end the West Asia conflict began in Switzerland's Bergenstock today. US Vice President J.D. Vance is leading the US delegation, while Iranian delegation is led by Speaker Mohammad Bagheer Ghalibaf and Foreign Minister Abbas Araghchi. Qatar and Pakistan are mediating the talks. The meeting comes after Tehran closed the Strait of Hormuz again. Tehran and Washington are set to participate in quadrilateral talks later in the day with representatives of Qatar and Pakistan. Ahead of the four-party talks, the U.S. delegation, which also comprises Special Envoy Steve Witkoff and President Donald Trump's son-in-law Jared Kushner, held a meeting with the Pakistani mediating team. Prime Minister Narendra Modi today commissioned three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agrey in Kolkata. Designed by the Navy's Warship Design Bureau and built by the Garden Reach Shipbuilders and Engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. Addressing the tri-commissioning ceremony, Prime Minister Modi said that today India is strengthening its entire maritime ecosystem.
2: भारत आज अपने पूरे मैरिटाइम इकोसिस्टम को सशक्त बना रहा है. इसलिए आज भारत अपने बंदरगाहों का आधुनिकीकरण कर रहा है, नई क्षमता तैयार कर रहा है, नई कनेक्टिविटी बना रहा है, नदी जलमार्गों का विस्तार कर रहा है, मल्टी मॉडल लॉजिस्टिक नेटवर्क विकसित कर रहा है. सागरमाला जैसे अभियान इसी व्यापक सोच का हिस्सा है.
1: Defense Minister Rajnath Singh said that the tri-commissioning of three indigenously built Indian Navy platforms is a defining moment in India's maritime capability development. The National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination for admission to undergraduate medical courses was conducted amid tight security arrangements today. It was held across 551 cities in India and 14 cities abroad for more than 22.7 lakh candidates. The examination was conducted from 2 p.m. to 5:15 p.m. in English and 12 Indian languages. In Tamil Nadu, 7 people have been killed and more than 70 workers affected after an ammonia gas leak at a seafood export company in Periyapalayam today. According to preliminary reports, the death toll may rise as rescue and medical operations continue. The National Disaster Response Force, along with specialized chemical, biological and nuclear response teams, launched an immediate rescue operation and worked to contain the leak under strict safety protocols. Chief Minister C. Joseph Vijay ordered a high-level inquiry into the incident and directed a three-member committee to submit a report within 24 hours. The Chief Minister also announced an ex gratia of 2 lakh rupees for the families of each deceased. The International Day of Yoga is being observed throughout the globe today. The main event in India was held in Kolkata's Red Road, led by Prime Minister Narendra Modi, who performed yoga alongside thousands of practitioners at the iconic venue. Speaking on the occasion, Prime Minister Modi emphasized yoga's role in providing pathway from mental wellness to physical wellness.
2: Yoga keval hamare sharirik swasth par hi focus nahi karta. Yoga manasik swasth se शारीरिक स्वास्थ्य का मार्ग दिखाता है. इसलिए योग के विषय में युक्त चेष्टस्य कर्मसु कहा गया है. यानी हमें क्या करना चाहिए, क्या नहीं करना चाहिए, इसका बोध, ये बोध हमारे जीवन में शांति का स्रोत तो बनता ही है, इससे विश्व शांति का मार्ग भी खुलता है.
1: The International Day of Yoga is being observed throughout the globe today. President Draupadi Murmu performed yoga at the Garrison Ground in Jabalpur, Madhya Pradesh. Indian women hockey team has lifted the FIH Women's Nations Cup for the second time, defeating host New Zealand 2-0 in the final in Auckland today. Prime Minister Narendra Modi has congratulated the Indian team on their win and praised them for the exceptional performance throughout the tournament. In cricket, India A defeated host Sri Lanka by 66 runs in the summit clash of the Tri-Nation A series in Dambulla. Today, put into bat, India posted 377 runs for the loss of 9 wickets and stipulated 50 overs. In reply, Sri Lanka were bowled out for 311 in 47.1 overs. And with that, we end this news bulletin.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடிய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளையில் பக்தி பாடல்கள்.

கேட பாடல் பாகுபலி திரைப்படத்திற்காக இத்துடன் திரையில் பக்தி பாடல் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உலகம் முழுவதும் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை மட்டுமின்றி உலகையும் ஒருங்கிணைக்கும் வல்லமை யோகா பயிற்சிக்கு உள்ளதாக அவர் கூறினார். யோகா தினத்தன்று மட்டும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளாமல் தினசரி யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். யோகா பயிற்சியை அன்றாட நடவடிக்கையின் ஒரு அங்கமாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். மாநிலம் முழுவதும் இந்நாளையொட்டி யோகா பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற மைய கருத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டதாக திருப்பத்தூரைச் சேர்ந்த டாக்டர் பவித்ரலட்சுமி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த வருஷத்துக்கான சர்வதேச யோகா தினத்துக்கான கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது, முதுமையை எவ்வளவு ஆரோக்கியமா கொண்டு போறோன்றதுதான் முக்கியம். சோ யோகா வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா வந்து ஒரு நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்னா இணைச்சு பண்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோகா. சோ எல்லாரும் யோகா பண்ணுங்க, ஹெல்தி லைஃப் லீட் பண்ணுங்க.
0: திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில் ரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை சான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பேர் இறந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல், அபாய பகுதியை தனிமைப்படுத்துதல், வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆட்சி அதிகாரத்தை தவக்கவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைபாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ரயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவக்கவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. இனி கேட்கலாம் பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
5: சீமைய ஜனலாக நமஸ்காரா, இதோ பெட்டத கமலோ. ஒந்தொந்த வருஷமும் நாங்க எத்தைய அப்பவா எத்தைய நினைச்சி சீரு சிறப்பவா கொண்டாடி இருந்தா. அப்பா கொண்டாடுவோம் முறை ஒந்தேத்தா எந்தலையோ ஒந்தொந்த வருஷமோ கொண்டாட்டாம்போதோ அப்புறத்தான் ஆயிந்துடுது. இ உலக தோக எல்லி இதுலயோ பரவாயில்ல, எத்தக காணிக கட்டுதோ அத்தந்தேகே நாங்க மணிமணக்க பண்ணா. அது ஏனோ தோரிசுடா, எத்த மேல நாங்க வீத்துபா பக்தியை தோரிசுடா, நாங்க ஜனவ மேல நாங்க வீத்துபா கௌரவ தோரிசுடா. நங்க காயி எத்தையம்மனை பத்தி பாட்டோ இதோ வந்து இடத நிகழ்ச்சி தோக்க கேத்து நோடுவோம்.

பெட்டன தமிழ் நிகழ்ச்சி தகுப்ப நிறைவு பாட்டும் எல்லா உள்ளங்க போதும். இது தான் நாங்க யோகம் நினைச்சு போதும். ஆல எல்லா உள்ளங்கிட்டவா இல்ல தானே? ஏக்கா இந்துன ஜனதோக இவ்வுலகதோக நினைச்சு போதோ அத்தம்போதோ அப்பற கஷ்டவாத விஷயம். ஏக்கான்ல இது ஒழித்தும் இது ஒல்லா அத்தம்போதுனா நாங்க பிரிச்சு வருப்போதும். அத்த அறியாத ஓல இவ்வாழ தோகை வந்தோ நாங்க அப்பற அகையத்தா சம்பாரிச்சது. இதுதான் உள்ளித்தோ இதுதான் ஒல்லா இத்த மாடோ இத்த மாடபாடா அத்தம்போது தார ஏகியாரா நங்க முந்த ஈ பூமி தோகை இதுவக்கா ஏகி பீத்துதார் அதுன கேத்து நடுபுதா இல்லையா நங்க காயே இன்னொன்று புரிஞ்சோ பாட்டு தோகை ஏகியாரா கேத்து நடுவோம்.

நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்துல நேரம் சரியா 7 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்க போகும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில சூப்பரான பேக் டு பேக் 2 அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கோட் மற்றும் யூத் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஒடிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒடிஎஃப்எம் 101.8

திரைகணம் நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான பாடலை கேட்டோம். கோட் மற்றும் யூத் திரைப்படத்திற்காக அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு அமரன் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ODFM 101.8.

0: கேட பாடலோடு திரைகாணம் நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில்
1: தொடர்ந்து கேட்கலாம். இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்டச்சா

ஒலிம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்படவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரீ நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்டு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்டு கூறியுள்ளது.
மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் மூன்றாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 93% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும்.

கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலைவலி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோவுக்கு 1 ஹெக்டர் என்ற அளவில் இட வேண்டும்.

விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெல்லா அடெர்மா அஸ்பரெல்லம் 4 கிராமுக்கு 1 கிலோ அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 10 கிராமுக்கு 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரங்கம்மங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல். பொது தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட அறிவுரை: கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள்.

0: இத்துடன் விவசாயிகளுக்கான அறிவிப்பு நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 7:30. இனி கேட்கலாம் தோட்டமும் தொழிலும். கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக அதிக விளைச்சலுக்கு தரமான விதை தேர்வு செய்தல் குறித்து விவசாயி சங்கர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க?
2: என் பேர் சங்கர் சார். நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம்.
1: விவசாயத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறீங்க?
2: விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, பட்டாணி, அப்புறம் கொத்தமல்லி, புரோக்கோலி, அந்த மாதிரி எல்லா காய்கறியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க.
1: எல்லா காய்கறிகளுமே சாகுபடி பண்ணுறீங்க?
2: ஆமாங்க.
1: எல்லா காய்கறிகளுமே சாகுபடி பண்ணாலும் சரியான விதை இருந்தால் தான் நல்லா மகசூலாக இருக்க முடியும்.
2: ஆமாங்க சார். நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம், எல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து விதைகள் போடும்போது கரெக்டான விதைகள் தேர்வு செய்து போட்டோம்னா தான் அதுக்கான மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஏனோதானோன்னு விதைகள் வாங்கி போட்டோம்னா அதுக்கான மகசூல் நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து விதைகள் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கி போடணுங்க. அப்போ தான் வந்து மகசூல் நமக்கு நல்லா கிடைக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும்.
1: நீங்கள் எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க? எப்போ இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க?
2: நாங்கள் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோங்க. நாங்கள் ஒரு 5-6 ஏக்கரை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் சார்.
1: இப்போ என்ன தோட்டத்தில் போட்டிருக்கீங்க?
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு போட்டிருக்கோம், கேரட் போட்டிருக்கோம், அப்புறம் பூண்டு போட்டிருக்கோம், கொஞ்சம் பீட்ரூட் போட்டிருக்கோம் சார்.
1: உருளைக்கிழங்கில் எந்த மாதிரி விதைகளை தேர்ந்தெடுத்து போடுறீங்க நீங்கள்?
2: உருளைக்கிழங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான விதைகள் தேர்ந்தெடுத்து போட்டால் தான் நமக்கு வந்து மகசூல் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதைகள் வந்துச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஐடிசி விதைகள் வந்துருச்சுங்க. இப்போ ஐடிசி விதைங்க வாங்கி போடும் போது நமக்கு வந்து மகசூல் நல்லா கிடைக்குது, நல்லா சீக்கும் தாங்குது. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மருந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து மகசூல் நல்லா தாங்குது.
1: மகசூல் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்திலிருந்து அந்த விதைகளுக்கு ஒரு செடியில் எத்தனை கிழங்கு இருக்குங்க? இப்போ இருக்கிற அந்த விதைகளில் வந்து எந்த அளவுக்கு கிழங்கு இருக்குங்க?
2: ஃபஸ்ட்டு நம்ம போட்ட கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து 4, 5, 3, 2 அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வர ஐடிசி விதைன்னு சொல்லிட்டு நல்ல கம்பெனி நல்ல விதை வருது. இப்போ அதெல்லாம் வாங்கி போடும்போது வந்து நம்ம ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, 25 கிழங்கு வரைக்கும் நமக்கு பிடிக்குங்க. அதிக மகசூல் நல்லா கிடைக்குது, சீக்கும் நல்லா தாங்குது.
1: மழை காலத்தில் மருந்து அதிகமாக அடிக்க வேண்டியது வருங்களா?
2: ஆமாங்க. அதுக்கு மருந்து அதிகமாக அடிக்கணும். மருந்து அதிகமாக அடித்தாலும் நமக்கு வந்து சீக்கு தாங்காது, சீக்கிரமாக செடி வந்து போயிடும். இப்போ வந்திருக்க ஐடிசி விதை வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கம்மியாக தான் பிடிக்குது, நமக்கு சீக்கும் நல்லா தாங்குது, விளைச்சலும் நல்லா கிடைக்குது, அதிக லாபமும் கிடைக்குது. அதனால் இப்போ எல்லா ஐடிசி விதை தான் வாங்கி போடுறோம்.
1: உருளைக்கிழங்கு விதை அப்படின்னா எந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து போடணுங்க?
2: உருளைக்கிழங்கு விதை வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெயில் டைம்னா ஒரு மீடியம் சைஸ் அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு தாங்கும், பலனும் நல்லா கிடைக்கும். அது வந்து மழை டைமில் போட்டோம்னா அந்த மீடியம் சைஸ் போட்டோம்னா நமக்கு தாங்காது, சீக்கிரம் அழுகல் வந்துடும், எல்லாமே விளைச்சலும் கம்மியாகும். அதனால் மழை டைம் வந்து கொஞ்சம் பெரிய விதையாக வாங்கி போட்டோம்னா நல்லா தாங்கும், நல்லா ஊக்கமாகவும் வளரும், மகசூலும் நல்லா கிடைக்கும். மருந்து கொஞ்சம் கம்மியாக அடித்தாலும் இது நல்லா தாங்குங்க. அதனால் வந்து மழை டைமும் கொஞ்சம் பெரிய விதையாக போடணும், வெயில் டைமில் கொஞ்சம் மீடியமாக போட்டால் போதுங்க.
1: மீடியம் அதை விட கொஞ்சம் பொடியாக இருந்தால் கூட போடலாங்களா?
2: அது வெயில் டைமில் போடலாங்க, ஆனால் மழை டைமில் போடக்கூடாதுங்க. அது தண்ணி நின்றுச்சுன்னா அழுகிரும், அப்புறம் நம்ம போடுறதே வேஸ்ட்டுங்க. நம்ம செய்கிற முட்டு வலி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய விதங்க போடணும் மழை டைமில்.
1: அதிக அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் சாகுபடி இருக்குங்க. கேரட் சாகுபடியில் எந்த மாதிரி விதைகளை தேர்வு பண்ணி போடணுங்க?
2: கேரட் சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரடா விதை, இரளி விதை அப்படின்னு சொல்லி விதை வந்துட்டுருந்துச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஃப்என் விதை வந்துருச்சுங்க. அதனால் வந்து இப்போ எல்லாருமே நீலகிரி ஃபுல்லாக எஃப்என் விதை தான் வாங்கி போடுறோம். எஃப்என் விதை தான் அதிக மகசூலும் நமக்கு கிடைக்குங்க, அதிக லாபமும் கிடைக்கும். இந்த கொரடா விதை, இரளி விதை போட்டோம்னா நமக்கு வந்து அதிக மகசூலும் கிடைக்காது, அதிக லாபமும் கிடைக்காது. அதுக்கேற்ற மாதிரி இந்த மலைக்கு தாங்காதுங்க, அது கேரட்டே கலர் இருக்காது. அதனால் வந்து இப்போ எல்லாமே எஃப்என் தான் வாங்கி போடுறோம். எஃப்என்ல வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு மூட்டை காட்டு போட்டோம்னா எஃப்என் விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை காட்டுக்கு ஒரு 30 மூட்டை ராசி வருங்க. அதே இரளி விதை போட்டோம்னா அது வந்து 10 மூட்டை ராசி தான் வரும். அது கேரட் வந்து நல்ல கலர் இருக்காது, வியாபாரிங்களும் வந்து வாங்கவும் மாட்டாங்க.

0: இது F1 விதைனா வேவரிங்க வந்து வாங்குவாங்க. வேவரிங்க வரத்துக்கு முன்னாடியே என்ன விதைன்னு கேட்டால் தான் தோட்டத்துக்கே வராங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குரோடா விதை, எர்லி விதை போட்டிருந்தாங்க, இப்போ யாரும் அந்த மாதிரி போடுறதில்ல. இப்போ எல்லாம் F1 விதை தான் போடுறாங்க, நாங்களும் F1 விதை தான் போட்டிருக்கோங்க.
1: சாதா கேரட்டுக்கும் F1 ரக கேரட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுமா?
0: கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாங்க. இது F1 விதைக்கும் சாதா எரளி விதை கொரடா விதைக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அது கேரட் பார்க்கும் போதே தெரியுங்க. இப்போ கொரடா விதையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேரட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் மாதிரி இருக்குங்க, நல்ல கலர் இருக்காது, கோடு கோடாக இருக்கும், அது கேரட் பார்க்கறக்கே நல்லாவே இருக்காதுங்க. அதே இப்போ F1 விதை வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா இருக்குங்க, கலர் வந்து நல்ல பியூர் கலராக இருக்கும், கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்குங்க. அதனால் வந்து எல்லா மக்கள் வந்து விரும்பி வாங்குறது வந்து இந்த மாதிரி கேரட் தான் வாங்குவாங்க, அந்த கொரடா கேரட் யாரும் வாங்க மாட்டாங்க.
1: சாதா ரக கேரட்டுக்கும் இப்போ கூடுதல் விளைச்சல் தரக்கூடிய நல்ல விதைகளுக்கும் விலை வந்து வித்தியாசம் இருக்குங்களா விதைக்கு?
0: ஆமாங்க, விலை வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இப்போ சாதா விதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா அவ்வளோதாங்க வருது. நம்ம F1 விதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்மினாலும் ஒரு 25000, 30000, 40000, 50000 அந்த மாதிரி தாங்க ரேட் இருக்குது. நம்ம வந்து சாதா விதை போட்டு அதே வேலை தான் செய்யணுங்க, மருந்து அடிக்கிறது, ஆள் கூலி வேலை அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே செலவு தான் ஆகுங்க. நம்ம F1 விதை போட்டாலும் அதே வேலை தான் செய்யணும், ஆனால் அது F1 விதை போடும் போது வந்து நமக்கு அதிக மகசூல், அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் சாதா விதை போட்டு நீங்கள் அவ்வளோ வேலை செய்யும் போது உங்களுக்கு அதிக மகசூலும் கிடைக்காது, அதிக லாபமும் கிடைக்காது. F1 விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா போகுதுன்னா நமக்கு வந்து சாதா விதை இந்த எரளி விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா, 22 ரூபா அவ்வளோதாங்க போகும். அதனால் வந்து நமக்கு லாஸ். F1 அதை போட்டால் நல்ல லாபம் கிடைக்குங்க.
1: கேரட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து அதிக அளவில் சாகுபடி பண்ணுறாங்க. பூண்டு சாகுபடிக்கு எந்த மாதிரி விதைகளை தேர்ந்தெடுத்து போடணுங்க?
0: பூண்டு விதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செங்காம்பு வந்த விதைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்குங்க பூண்டு. அதுலேயும் செங்காம்பு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ராசியானது நல்ல பெருவெட்டாக இருக்க பல், பெரு பெரு பல்லாக இருக்கிறத வந்து பிடிக்கணுங்க. பெரிய வெங்காயமாக இருக்கிறது பிடிச்சி போட்டோம்னா அது வந்து நமக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும், நல்ல சீக்கும் நல்லா தாங்கும், எந்தவித நுனிக்கருகள் வேர்பூச்சி அந்த மாதிரியெல்லாம் வராதுங்க. அதனால் மலைக்கு வந்து நல்லா தாங்கும். அதுலேயே வந்து நம்ம பொடி விதை, மீடியம் விதை போட்டோங்கன்னா பார்த்தீங்கன்னா மகசூலும் கம்மியாகும், அந்த ஊக்கமாகவும் வளராது, வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வளர மாதிரி நமக்கு தெரியும், சீக்கும் தாங்காது, சீக்கிரம் கருகிரும், சீக்கிரம் இதாகிரும். அதனால் வந்து பூண்டில் வந்து நல்ல பெரும் விதையாக வாங்கி போட்டோம்னா நமக்கு வந்து அதிக மகசூலும் கிடைக்குங்க, நல்லா சீக்கும் தாங்கும்.
1: செங்காம்பு அது வந்து முத்தின விதைங்களா?
0: ஆ, செங்காம்புனாலே முத்தின விதை தாங்க. அதுக்கு செங்காம்பு வராமல் விதையை வாங்கி போட்டோம்னா அது வந்து நம்ம ஒரு மாதம் வச்சு போடும் போது வந்து பார்த்திங்கன்னா அது லப்பர் ஆகிற கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் நமக்கு லாஸ் ஆயிரும். இந்த செங்காம்பு இருக்க விதையை வந்து நம்ம போய் பிடிச்சும் போது அது ஒரு மாதம் வச்சாலும் அது வந்து நமக்கு தாங்கும், நல்லாயிருக்கும், விதை ஒன்றும் ஆகாது, எடுத்து தோட்டத்தில் போடும் போது நல்லா ஊக்கமாக வளருங்க. அதனால் வந்து செங்கம் விதையை தான் பிடிச்சி போடணும்.
1: பீட்ரூட் சாகுபடியில் எந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுறீங்க?
0: பீட்ரூட் சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதை தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஹைப்ரிட் விதைன்னு நிறைய கம்பெனி நிறைய வெரைட்டி வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்ட பீட்ரூட் விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விதை தான் வரும், அதில் பீட்ரூட்டு கரெக்டாகவே ஆகாது. ஒன்று வந்து பீட்ரூட் ஆகும், ஒன்று வந்து முள்ளங்கி மாதிரி வரும், ஒன்று கேரட் மாதிரி இருக்கும், ஒன்று கை காலாக இருக்கும், அது பீட்ரூட் ஷேப்லேயே இருக்காதுங்க. அந்த காலத்தில் வந்த விதைங்க இப்போல்லாம் ஹைப்ரிட் விதைங்க வருது. அது வந்து வந்தீங்கன்னா பீட்ரூட்டு நல்லாயிருக்கும், கலரும் நல்லா வரும், பீட்ரூட்டு பீட்ரூட் மாதிரி வருங்க. இது இப்போ வர விதைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ரக விதைங்க. அது ஒட்டு ரக விதைங்க வந்து நமக்கு வந்து ஒரு விதை போட்டோம்னா ரெண்டு பீட்ரூட்டு முளைக்குங்க. அதனால வந்து நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும், பீட்ரூட்டும் நல்லா இருக்குங்க. பீட்ரூட்டு நல்ல கலரு, நல்ல ஷைனிங், மார்க்கெட்டில் விற்கிறக்கும் நல்லாயிருக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும்.
1: குறுகிய காலத்தில் பீட்ரூட் ஆயிருதுங்களா அது?
0: ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறுகிய காலத்தில் பீட்ரூட் ஆயிரும். நம்ம முதல்லலாம் போட்டிருந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் ஆயிருங்க, 100 நாள் தாண்டும், அப்போ தான் வந்து பீட்ரூட் ஆகும். அது பீட்ரூட்டு பீட்ரூட் மாதிரியே இருக்காது. ஆனால் இப்போ வரது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 70 நாள் போது பீட்ரூட் ஆயிருங்க, 70-80 நாள் போது பீட்ரூட் நல்ல பீட்ரூட்டு நல்லாயிருக்கும். இப்போ வர பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தண்டு நல்லாயிருக்கும், ஊக்கமாகவும் வளரும், பீட்ரூட் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். மார்க்கெட்டில் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு வியாபாரிங்க பார்த்தோன்னா அப்படியே உடனே வாங்குற மாதிரி பீட்ரூட் இருக்குங்க. அதனால் வந்து இப்போ போடுற ஹைப்ரிடு பீட்ரூட்டுங்க நல்ல லாபமும் கிடைக்கும்.
1: அவரை விதைகள் வந்து என்னென்ன ரகமெல்லாம் இருக்குங்க இதில்?
0: அவரை விதையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5-6 ரகம் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி அவரை இருக்குது, கவட்டி அவரை, அப்புறம் குருவி அவரை, அதுக்கப்புறம் வந்து அறவத்து அவரை, அப்புறம் டபுள் பீன்ஸ். டபுள் பீன்ஸ்னாலும் அது அவரை கணக்கு தான் வருங்க.
1: இந்த விதைகள்லாம் கடையிலேருந்து வாங்கி போடுறீங்களா, எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுறீங்க?
0: இந்த விதைகள் எல்லாம் ஒரு டைம் நம்ம பயிர் பண்ணிட்டே போதுங்க. அப்புறம் அந்த அவரை எடுத்து வச்சு பராமரிப்பு பண்ணி நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சு கூட நம்ம வீட்லேயே பாதுகாப்பாக வச்சுருந்தா போடலாங்க. அவரை விதையை எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல விதையை பார்த்து நல்ல முத்துன விதையாக எடுத்து வைக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா தாங்கும், பூச்சி கடிக்காது. அப்புறம் நம்ம திரும்பி போடும் போது நல்லா ஊக்கமாக வளரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விதை வந்து நல்லா முத்தி இருக்கணும். நம்ம முத்துன விதைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து வைக்கணும். பூச்சி மருந்து ஏதாவது வந்து லேசாக பூசி அந்த மாதிரி எடுத்து வைக்கணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 டைம் 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி எடுத்து காய வச்சு க்ளீன் பண்ணி வைக்கணுங்க.
1: ஒரு தடவை விதை எடுத்து வைக்கிறீங்கன்னா அது எத்தனை மாதத்து வரைக்கும் வச்சுருந்து போட முடியுங்க?
0: அது 1 வருஷம் வரைக்கும் பராமரித்து வச்சுருந்தோம்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சு போடலாங்க. திருப்பி தைரியமாக போடலாம், நல்லா முளைக்கும், நல்லா மகசூலும் நமக்கு கிடைக்குங்க.
1: பூச்சியெல்லாம் ஆகாதுங்களா?
0: பூச்சி ஆகாதுங்க. பூச்சி ஆகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து காய வச்சு நல்லா வச்சு போடணுங்க. அப்போ தான் பூச்சி ஆகாது. நம்ம முத்தாமல் இலசு விதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோமா அது கண்டிப்பாக பூச்சி ஆயிரும். அது வந்து முளைப்பு திறனும் வராது, அது நம்ம போட்டு யூஸ் இல்லைங்க. அதனால் வந்து நல்லா முத்துன விதையாக வைக்கும் போது நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும்.
1: பட்டாணியில் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குங்க? எந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுறீங்க?
0: பட்டாணியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பட்டாணி ஒன்று இருந்துச்சு. இப்போ அந்த நாட்டு பட்டாணியெல்லாம் வரதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குச்சி பட்டாணி, டெல்லி பட்டாணி, கொக்கி பட்டாணி அந்த மாதிரி பட்டாணியும் தான் வருது. கொக்கி பட்டாணின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா லென்த்தாக இருக்கும், காய் நல்லா லென்த்தாக வரும், பருப்பு நல்லாயிருக்கும், நல்லா ஊக்கமாக இருக்கும். டெல்லி பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டையாக இருக்கும், உள்ளே பருப்பு ஜாஸ்தி இருக்காது, 4-5 தான் இருக்கும். அதனால் வந்து குச்சி பட்டாணி தான் நாங்கள் வந்து அதிகமாக போடுவோங்க. பட்டாணி நல்லா ஈல்டு நல்லா கிடைக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூலும் கிடைக்கும், அதிக லாபமும் கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அதிக வெயிட்டும் கிடைக்குங்க. அதனால் வந்து வியாபாரிகள் வந்து விரும்பி வாங்குறது வந்து இந்த குச்சி பட்டாணி தான் வாங்குவாங்க. இந்த கொக்கி பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலைக்கு தாங்காது, சீக்கிரமாக சீக்குப்பட்டுரும். குச்சி பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு நல்லா தாங்கும், நமக்கு ஈல்டும் நல்லா கிடைக்கும். அதனால் குச்சி பட்டாணி நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
1: இந்த காய்கறிகளை தவிர ஏற்றுமதி காய்கறிகள் அப்படின்னா என்ன பயிர்கள்லாம் வந்து சாகுபடி பண்ணுறீங்க?
0: ஏற்றுமதி காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்குங்க. புர்கோலி, ஜுகுனி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஐஸ் பார்க்கு, லெட்டிஸ் நிறையவும் இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புர்கோலி தான் போட்டிருக்கோம்.
1: அதில் வந்து எந்த மாதிரி விதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து போடுறீங்க?
0: புர்கோலி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதைகளாக வாங்கி போடணுங்க. ஹைப்ரிட் விதை நல்ல விதையாக வாங்கி போடணும். இப்போ நிறைய கம்பெனி நிறைய வெரைட்டிங்க இருக்குது, அது விலை கம்மி இருக்குது, விலை ஜாஸ்தியும் இருக்குது. நம்ம விலை ஜாஸ்தியில் நல்ல கம்பெனியாக வாங்கி போட்டோம்னா அது வந்து பூ வந்து நல்லாயிருக்கும், நல்லா வெயிட்டு வரும், மார்க்கெட்டுக்கு நல்லா போகும். நம்ம விலை கம்மியில் வாங்கி போட்டோம்னா அது வந்து பூ வந்து குச்சி மாதிரி வரும், மார்க்கெட்டில் விற்கவும் முடியாது, அது வந்து நமக்கு லாஸு. அதனால் வந்து ஹைப்ரிட் விதை நல்ல விதையாக வாங்கி போடணும்.
1: காய்கறி பயிர்கள் வந்து நிறைய சாகுபடி பண்ணுறீங்க. கீரை வகைகள் ஏதாவது சாகுபடி பண்ணுறீங்களா? அதில் என்னென்ன கீரைகள்லாம் சாகுபடி பண்ணுறீங்க? அதில் விதையெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து போடுறீங்க?
0: கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக போடுறது இல்லைங்க. அது பருப்பு கீரை அப்புறம் கொத்தமல்லி அந்த மாதிரி மட்டும்தான் போட்டிருக்கோம். மற்ற எந்த கீரையும் போடுறதில்ல. பருப்பு கீரைன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விதைகளை வந்து நாங்களாக தயாரித்து வச்சு தான் போடுறோம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி போடுறோம். கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி இருக்குது, ஹைப்ரிட் கொத்தமல்லி இருக்குது. இது வந்து நாட்டு கொத்தமல்லி வாங்கி போட்டோம்னா தான் நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இந்த ஹைப்ரிட் வந்து வாங்கி போட்டோம்னா லாபம் கிடைக்காது. இந்த நாட்டு கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரும்பி வாங்குவாங்க, வாசமும் நல்லாயிருக்கும், மார்க்கெட்டில் விற்பனைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா வாசம் இருக்காது, வியாபாரிங்களும் அதிகமாக வாங்க மாட்டாங்க. அதனால் வந்து நாட்டு கொத்தமல்லி தான் நாங்கள் அதிகமாக போட்டிருக்கோம்.
1: கொத்தமல்லியில் விதைகளில் என்ன வித்தியாசம் இருக்குதுங்க? நாட்டு மல்லிக்கும் ஹைப்ரிடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியுமா?
0: ஆ, நிச்சயமாக கண்டுபிடிக்கலாங்க. நம்ம நாட்டு கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும் போது சின்னதாக கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்குங்க. ஹைப்ரிட் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாங்க. பருப்பு கீரை வந்து விதைகளை வந்து நாங்களே தயாரித்து நாங்களே போட்டு சாகுபடி பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரை போட்டோம்னா அப்படியே விட்டுருவோம். அது வந்து செடி நல்லா வளர்ந்து விதைகள் எல்லாம் முத்த விட்டுருவோங்க, காட்டிலே விட்டுருவோம். அது நல்லா முத்தின பின்னாடி அதை எடுத்து காய வச்சு 1-2 மாதம் கழித்து திருப்பி போட்டோம்னா அது நல்லா இருக்குங்க. நல்லா முத்தின விதைகளாக எடுத்து வச்சு போட்டோம்னா நம்ம பருப்பு கீரை வந்து நல்லா வருங்க. அதனால் வந்து நாங்கள் முத்துற வரைக்கும் வந்து தோட்டத்தில் அப்படியே விட்டுருவோம் விதைகளை, அதுக்கப்புறம் தான் பிடுங்கி வச்சு திருப்பி அதையே போட்டுக்கோங்க.
1: எப்படி சேமித்து வைக்கிறீங்க?
0: அது வந்து வீட்டில் தாங்க சேமித்து வைக்கிறோம். எந்த வித இது எலிகள் அதுக்கப்புறம் பூச்சிகள் எந்த வித இதுவும் தாக்காத மாதிரி அது லேசாக அதை மருந்து பூசி அதுக்கப்புறம் எடுத்து ஒரு இதில் பதப்படுத்தி வச்சுருவோம். அது 1-2 மாதம் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் போடுவோங்க.
1: பயிர் சாகுபடியில் இன்னும் வந்து நல்லா கூடுதல் மகசூல் எடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலாங்க?
0: இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் அதில் நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து போட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும். நீலகிரி பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம், ஒரு வெள்ளமன்றது ஒரு 4 மாதம், குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம் ஆனால் தான் அதில் வந்து லாபத்தை பார்க்கணும்.

0: அதிக விளைச்சலுக்கு தரமான விதை தேர்வு செய்தல் குறித்து விவசாயி சங்கர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன்.
1: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: தேயிலையில் கவாத்து. தேயிலை செடியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் செடியின் தண்டு பாகம் மற்றும் கிளைகளை வெட்டுவதற்கு கவாத்து என்று பெயர். கவாத்து செய்வதற்கான காரணங்கள்: தொடர்ந்து இளம் தளிர்கள் கிடைக்க கவாத்து செய்ய வேண்டும். இலை பறிக்கும் மட்டத்தை அல்லது உயரத்தை இலை பறிக்க வசதியான உயரத்தில் வைத்திருக்க கவாத்து செய்ய வேண்டும். நோயாலும் பூச்சிகளாலும் தாக்கப்பட்ட வஞ்சிகளை அகற்ற கவாத்து செய்ய வேண்டும். முடிச்சுகள் மற்றும் பட்டுப்போன தண்டு பகுதிகளை அகற்றி வேரில் இருந்து உணவு சத்து இலைப்பகுதிகளுக்கு தடையின்றி செல்ல கவாத்து செய்ய வேண்டும். கவாத்து செய்யும் போது கவாத்து செய்யப்பட்ட செடிகள் விரைவில் தழைத்து குறுகிய காலத்தில் மீண்டும் இலை பறிக்கும் நிலையை அடைய வேண்டும். எனவே வேர் பகுதியில் போதுமான அளவு மாவு சத்து இல்லாவிடில் புதிய அரும்புகள் வருவது தடை செய்யப்படுகிறது. ஆகவே மாவு சத்து உள்ளதா என அறிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் போதிய ஈரமும் காற்றில் ஈரப்பதமும் உள்ளபோது கவாத்து செய்ய வேண்டும். மண்ணின் தன்மையை பொறுத்தே மகசூல் அமைவதால் முதலில் மண்ணை பரிசோதிப்பது நல்லது. தொடர்ந்து பல வருடங்களாக இட்டு வந்த உரங்களினால் மண் அதிக அமிலத்தன்மையை அடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் உள்ள சிறு விவசாயிகள் தோட்டங்களில் மேற்கொண்ட மண் பரிசோதனையின் போது தெரிய வந்துள்ளது. இதனால் மண்ணின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு வருடம் முழுவதும் இடும் உரங்கள் செடிகளால் சரியாக கிரகிக்கப்படாமல் வீணாவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. எனவே விவசாயிகள் கண்டிப்பாக மண்ணை பரிசோதிக்க வேண்டும். மண் மாதிரி என்பது தேயிலை தோட்டத்து மண்ணில் கார அமில நிலை, மண்ணில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு, பயிர் உணவு சத்துக்களின் அளவுகளை அறிந்து பயிர் செய்வது இன்றியமையாதது. இதனால் மண்ணின் தன்மை அறிந்து பயிர் செய்வது இன்றியமையாதது. இதனால் மண்ணின் தன்மை அறிந்து அதற்கேற்றவாறு உரமிடவும், கார அமில நிலையை சரியான அளவில் நிர்வகிக்கவும் மண்ணில் பௌதீக ரசாயன மற்றும் உயிரியல் தன்மைகளை மேம்படுத்த முடியும். தோட்டத்தில் மண் எடுக்கக்கூடாத இடங்கள்: பாதை ஓரங்கள், குடியிருப்பு பகுதி, மண்ணரிப்பு ஏற்பட்ட பகுதி, மாட்டு தொழுவம் பகுதி, தண்ணீர் தேங்கி நிற்கும் பகுதிகள் மற்றும் நிழல் மரங்களில் கீழ் மண் மாதிரி எடுத்தல் கூடாது. உரமிட்டு 3 மாதங்கள் கழித்து மண் மாதிரி எடுத்தல் வேண்டும். தோட்டத்தின் குறுக்கு வாட்டில் பல பகுதிகளாக பிரித்து மண் மாதிரி எடுக்க வேண்டும். 2 சால்களுக்கு இடையில் மண் மாதிரி எடுக்க வேண்டும். மண் மாதிரி எடுக்க குழி தோண்டும் கடப்பாறை அல்லது மண் ஆகரை உபயோகிக்கலாம். மண் மாதிரி எடுப்பதற்கு முன் மண்ணின் மேற்பகுதியில் உள்ள சருகுகள், களைகள் மற்றும் மக்கிய பொருட்களை கையினால் அகற்றிவிட்டு மண் மாதிரி எடுக்க வேண்டும். அவ்வாறு அகற்றும் போது மேல் மண்ணை சுரண்டி தள்ளிவிடுதல் கூடாது. பின்பு 9 அங்குல வரையிலான குழிகளிலிருந்து மேல் மண்ணும், 9 முதல் 18 அங்குல வரையிலான குழிகளிலிருந்து அடிமண்ணும் மொத்தமாக ஏக்கருக்கு 10 இடங்களில் தனித்தனியாக சேகரித்தல் வேண்டும். பின்னர் பல்வேறு இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட மேல்மண் முழுவதும் பாலித்தீன் தாளை விரித்து அதன் மேல் பரப்பி 4 பகுதிகளாக பிரித்து எதிரெதிர் பாகத்தில் உள்ள மண்ணை ஒதுக்கிவிடுதல் வேண்டும். ஒவ்வொரு மண் மாதிரிக்கும் 500 கிராம் வீதம் மேல்மண் மற்றும் அடிமண்ணை தனித்தனியாக சோதனைக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். எக்காரணம் கொண்டும் அடிமண்ணையும் மேல்மண்ணையும் ஒன்றாக கலக்கக்கூடாது. மண்ணை பரிசோதனைக்கு கொடுக்கும் பொழுது விவசாயியின் பெயர், தோட்டத்தின் பெயர், மண் எடுத்த ஆழம், மண் எடுத்த தேதி, பரிசோதனையின் நோக்கம், முழு தபால் முகமரி ஆகிய விவரங்களை பென்சில் அல்லது பால்பைன் பேனாவினால் எழுதி கொடுக்க வேண்டும். மார்ச் மாதம் மண் மாதிரி எடுக்க தக்க தருணமாகும். மண் மாதிரி எடுத்த பிறகு மண்ணின் கார அமில நிலை 45 to 55 வரை இருக்க வேண்டும். மண்ணின் அமிலத்தன்மையை சீர் செய்ய டாலமைட் இடுதல் வேண்டும். டாலமைட் கவாத்து செய்வதற்கு முன்பு மண்ணில் நன்றாக தூவி விடுதல் வேண்டும். மண்ணில் அமிலத்தன்மையை பொறுத்து டாலமைட் அளவு மாறுபடுவதால் மண்ணை பரிசோதிப்பது நல்லது. மண்ணில் கார அமில நிலையை பொறுத்து 1 ஏக்கருக்கு 800 to 1000 கிலோ வரை உபயோகிக்கலாம். கவாத்துக்கு முன் வேர்களில் கணிசமான அளவு மாவு சத்து இருக்க வேண்டும். மண்ணில் ஈரம் மற்றும் காற்றின் ஈரப்பதம், வாதுக்களில் நீரோட்டம் இருக்க வேண்டும். இத்தகைய நிலைகளில் கவாத்து செய்வதை மேற்கொள்ள வேண்டும். கவாத்து வகைகளில் வீச்சு கவாத்து என்பது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் கவாத்து செய்ய முடியாத நிலையில் கவாத்து காலத்தை சற்று தள்ளிப்போட வீச்சு கவாத்து செய்ய வேண்டும். வீச்சு கவாத்து என்பது நிலத்தில் இருந்து 65 cm உயரத்தில் கவாத்து செய்வதே வீச்சு கவாத்து ஆகும். மேல் கவாத்து என்பது பொதுவாக செடியின் முக்கிய வாதுக்களிலும் துணை வாதுக்களிலும் முடிச்சு இல்லாமல் செடி ஆரோக்கியமாக இருக்கும்போது உயரத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டிய போது இம்முறையை கையாள வேண்டும். 22 சென்டிமீட்டர் முதல் 26 வரை இக்கவாத்து செய்ய வேண்டும். நடுக்கவாத்து, இந்த வகையில் 18 முதல் 22 சென்டிமீட்டர் உயரம் வரை கவாத்து செய்ய வேண்டும். அடிக்கவாத்து என்பது இளம் தேயிலை தோட்டங்களில் செடியின் துணை வாதுக்கள் திடமாக ஆரோக்கியமாக இல்லாத போது இம்முறையை கையாள வேண்டும். இம்முறையில் கவாத்து செய்யும் போது நிலமட்டத்திலிருந்து 12 முதல் 18 சென்டிமீட்டர் வரை கவாத்து செய்ய வேண்டும். புனரமைப்பு கவாத்து என்பது செடியில் பூச்சிகளினாலும் நோயாலும் பாதிக்கப்பட்டு மகசூல் மிகவும் குறைவாக உள்ள போது தோட்டங்களில் செய்ய வேண்டும். இம்முறை தேயிலை செடியில் வாழ்நாளில் ஒரு முறைதான் செய்யப்பட வேண்டும். இக்கவாத்து 8 சென்டிமீட்டர் முதல் 12 சென்டிமீட்டர் வரை செய்ய வேண்டும். கவாத்து செய்வதற்கு 2 அல்லது 3 மாதத்திற்கு முன் மண் பரிசோதனை செய்து சுண்ணாம்பு இட வேண்டும். கவாத்து செய்யும் தேயிலை தோட்டத்தில் பின் செய் நேர்த்திகள். கவாத்து செய்வதற்கு 2 அல்லது 3 மாதத்திற்கு முன் மண் பரிசோதனை செய்து சுண்ணாம்பு இட வேண்டும். கவாத்து செய்த பின் வெட்டு முகத்தில் காப்பர் ஆக்சி குளோரைடு மற்றும் ஆளிவிதை எண்ணெய் கலவையை தடவ வேண்டும். இதனால் வெட்டு பாகம் பூஞ்சானங்களிலிருந்து பாதுகாக்கப்படும். கவாத்து செய்த பின் இடைவெளிகளை நிரப்ப புதிய நாற்றுகள் நட வேண்டும். இதனால் தேயிலையில் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படும். கவாத்து செய்த தோட்டத்திற்கு 60-90 வரை என்கே உரம் இட வேண்டும். 180 கிலோ அம்மோனியம் சல்பேட் கலப்பு என்கே உரம் இட வேண்டும். ஆகவே சொல்லப்பட்ட முறைகளை கையாண்டு தேயிலை பயிரில் கவாத்து செய்து அதிக மகசூலை பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தகவல் களஞ்சியத்தில் இதுவரை தேயிலையில் கவாத்து பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி ஆர். முருகேசன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சித் திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார்.

0: 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கத்தை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 8:05 ஆயிடுச்சு. நேர்களை நம்ம கேட்க போகும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். ஹெட்டிங்க கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேட்கக்கூடிய பாடல் நம்ம எப்ப நினைச்சாலுமே நம்மளுக்கும் சரி நம்ம மைண்டுக்கும் சரி ரொம்ப ஸ்வீட்னஸா இருக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்ட்டு சொல்லலாம். கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை 70s and 80s வெளியான ரெட்ரோ சாங்ஸ் தான் கேட்க போறோம். அதுக்கான நம்பர் 9344901018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி பாடலை கேளுங்க. அப்படி இல்லைனா 0423 என்ற இணைப்பை சேர்த்து 2966781 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் வழியா உங்களோட பாடலை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான நம்பர் 8300019108. சோ நம்மளுடைய முதல் காலர் ஆல்ரெடி லைன்ல வந்துட்டாங்க, யாரு எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வாழ்க்கையில் ஒரு சிலர் பணத்தை தேடுகிறார்கள், ஒரு சிலர் நிம்மதியை தேடுகிறார்கள், ஒரு சிலர் சொந்தங்களை தேடிக்கொள்ளுகிறார்கள். தேடி தேடி கொண்டிருக்கின்ற சொந்தமும் மந்தமும் நிம்மதியும் எனது பாடலை கேட்டால் மன அமைதி பெறும் என்று நினைத்து கோவை வெள்ளிக்கிழமைக்காரல் நரசிபுரம் எண்ணிக்கையை கந்தசாமி.
1: இன்ட்ரோவே சூப்பரா கொடுத்துட்டீங்க, பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் பிளே பண்ணிடலாம்.
2: போர்ட்டர் கந்தன்கிற பார்த்தீங்க, எஸ்சி கிருஷ்ணன் பண்ண
1: ஓகேங்க
2: பாடல் அனைத்து நேரங்களுக்காகும் இரவு நேரத்தில் கேட்கறதுக்கு அருமையா இருக்கு.
1: ஓகேங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கறோம். நீங்க கேட்ட பாடல் எல்லாத்துக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
2: நன்றி.
1: நன்றிங்க.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 8:10 ஆயிட்டு நேர்களே, நம்ம கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும் சாங்ஸோ முதல் நேயர் கேட்ட பாடலை கேட்டாச்சு. அடுத்த நேயர் எந்த பாடலோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம்ங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேன் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க இன்னைக்கு.

0: நீதாலே இனிக்கும் ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கொடுக்கலான்ட்டு?
1: ஒரு மனதுக்கு இதமான ஒரு பாடல், வாழ்வே மயம் படத்திலிருந்து நீலவான உடையில் என்ற பாடல்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. கால் பண்ணதுக்காக நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: வாழ்வை மாயம் திரைப்படத்திற்காக அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஊடிஎஃப்எம் 101.8 ரொம்பவுமே அழகான பாடல்களை நம்மளுடைய ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாடல் அப்படின்றது நம்மளுடைய மனதுக்கும் சரி, அதுவும் இந்த நேரத்துல இனிமையான நமக்கு பிடித்த பாடல்களை கேட்கறது அப்படின்றது ரொம்ப ஒரு சுகமான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. எல்லா நாளையும் எல்லா இடத்துலயும் எப்போதுமே இருக்க முடியாது, ஆனா நமக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்றது என்னைக்குமே நம்ம உதடுகள்ல முணுமுணுத்துட்டு இருக்க விஷயமாவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து அதை காதுல கேட்டு நம்மளுடைய மனசையும் நம்மளோட சந்தோஷத்தையும் அப்படியே நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து இந்த இனிமையான பாடல்கள் அப்படின்ட்டு சொல்லுங்க. சோ அந்த மாதிரி அருமையான பாடல்களை தான் நம்மளுடைய ஊடிஎஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்த பாடலை கேட்கறதுக்கான நேயர், ஹலோ வணக்கம். இரவு வணக்கம், ஊடிஎஃப்எம் சொல்லுங்க.
1: ஈரோடு சூரம்பட்டி வளசந்தி இளங்கோ பேசுறேன்மா.
0: ஓகேங்க, சொல்லுங்க. இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும் ஷோல உங்களுக்கு எந்த பாடல் கொடுக்கலாம்?
1: இரவு வேலை. உலகம் சுற்று வாலிபம் படத்துல இருந்து உலகம் உலகம் அழகிய கலைகளில் சுரங்கம் எப்படின்னா, கையிடக்குள்ள வானொலியில நாங்க கேட்டு எடுக்கிறோம் செல்போன் அலைபேசி மூலியமா. இப்ப ஊட்டி எஃப்எம்ல இந்த பாடலை கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருக்குங்கிறது என்னுடைய கருத்துமா.
0: கண்டிப்பாங்க, உங்களுக்கு இனிமை தரக்கூடிய பாடல்களை நாங்க அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. நன்றிங்க.
1: நன்றி.

0: 26 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நினைத்தாலே இனிக்கும். ரொம்பவுமே அழகான பாடல்களை எத்தனை நாள் நினைச்சாலும் ஒரு கசப்போ ஒரு எதுவுமே இல்லாமல் நமக்கு எப்போவுமே வந்து இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ரொம்பவுமே இனிமையான பாடல்களை நம்மளோட ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக பாடல் கேட்கக்கூடிய நியர் யார், எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், ஊட்டி எஃப்எம். யார், எங்கேருந்து பேசுறீங்க
1: மேடம்? நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகேங்க, சொல்லுங்க ராஜேஷ். இன்னைக்கு நினைத்தால் இனிக்கும்ல எந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பலாம்?
1: கண்டிப்பா மேடம், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா முரட்டுக்கலை.
0: ஓகே,
1: பாடல் பாத்தீங்கன்னா இந்த போவியம் ஆசம் உண்டு, அந்த பாடல் மேடம்.
0: ஓகேங்க, கட்டாயமா கொடுத்துடலாங்க. நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.

0: டைம் சரியா 8:31 ஆயிட்டு நேர்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். 70 மற்றும் 80களில் வெளியான நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற பாடல்களை தான் நம்மளுடைய ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்த பாடலை கேட்க போகும் நேயர் யார் எங்கன்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்ங்க.
0: இனிய இரவு வணக்கம்ங்க. சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மடத்துக்குள வட்டம் தாத்தர் வீட்ல இருந்து பாலசுமணி பேசுறேன்.
0: ஓகேங்க, எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.
2: வாழ்க வளமுடன். நான் மனவளக்கலை பயிற்றுவிப்பாளர் சுதா பேசுகிறேன். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, உடல் மனம் அறிவு சார்ந்த விஷயங்களை முழுமையாக கற்று அனைவரும் நல்ல உடல் நலமும் மன தூய்மையும் மன ஒருமைப்பாடும் உயர்ந்த பண்புகளையும் பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வியல். மனித குலம் இறைஞானம் பெற்று செயலுக்கு விளைவாக விளங்கும் இறைநீதியை மதித்து போற்றி அதன் வழி வாழ வேண்டும். உருவத்தால் பெயரால் இடத்தால் வேறுபட்டிருந்தாலும் ஆத்மாவால் நாம் அனைவரும் ஒன்று என்ற பேருண்மையை உணர்ந்து பேதமின்றி ஒருவருக்கொருவர் அன்போடும் கருணையோடும் ஒத்தும் உதவியும் நிறைவோடும் அமைதியோடும் வாழ வேண்டும். பெரும்பாலும் கல்வியில் விடுபட்டுள்ள அறநெறி மற்றும் அகப்பண்பாட்டிற்கான ஆன்மீக கல்வி யோக முறையில் நமது நாட்டில் காலம் காலமாக போதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நன்மைகளை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த நாள் June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் 2014 நிறைவேற்றப்பட்டது. June 21 என்பது மிக நீண்ட பகல் நேரம் கொண்ட நாள். யோக மரபுகளில் இந்த நாள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாரம்பரிய நம்பிக்கைப்படி முதல் யோகியாக கருதப்படும் ஆதியோகி இந்த காலகட்டத்தில்தான் தனது யோக அறிவை தனது சீடர்களுக்கு வழங்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. யோகா என்பது வெறுமனே உடலை வளைப்பது மட்டுமல்ல, மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் கலையாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: நினைத்தாலும் இன்னைக்கும் நிகழ்ச்சியில் ரொம்பவுமே அழகான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கே எல்லா இடத்துலையும் ஃபாதர்ஸ் டே அப்படின்றது ரொம்பவுமே அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்னதாக குவாட்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லாமல் பல தியாகங்கள் செய்து சோர்வில்லாமல் குடும்பத்தை தாங்கும் தந்தையர்களுக்கு எல்லாத்துக்குமே இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பம் நிலையத்தின் சார்பம் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நினைத்தாலும் இன்னைக்கும் ஷோவோட அடுத்த காலர் யார், எங்கேருந்து அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ஊட்டிஎஃப்எம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன்
0: கட்டாயமா கொடுத்தாங்க.

0: அடுத்த பாடலை கேட்க போகும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வன்மணி.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: ஓகேங்க,
0: சொல்லுங்க, இன்னைக்கு பாட்டு எந்த பாட்டு
1: கொடுக்கலான்ட்டு? யாரடி நீ மோகனி அந்த பாட்டு.
0: ஓகேங்க, கொடுத்துடலாங்க. நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज। நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.

0: பாபா சூப்பர் ஜீபம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
2: உரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
0: ஜீபம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
0: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட். நினைத்தால இனிக்கும்ல ரெட்ரோ சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். 70s மற்றும் 80s வெளியான ரொம்பவே அற்புதமான நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற ஹெட்டிங் கேத்த மாதிரி ரொம்பவே அழகான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யாரு எங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைபவர் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார்.
0: வணக்கம் ஊட்டி FM, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க. நான் கேட்க விரும்பும் பாடல் இடம்பெற்ற படம் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். பாடியவர்கள் TM சவுந்தரராஜன், சுசீலா ஆகியோர். பல ஆண்டுகள் ஆனாலும் கேட்க கேட்க சலிக்காத காதல் காவிய பாடல். ஆரம்பத்தில் அருவி கொட்டுவது போல வயலின் இசை ஓசை, முடித்தவுடன் TMS ஐயாவின் ஆண்மைத்தனமான கம்பீர குரல். கண்ணை மூடிக்கொண்டு கேட்டு பாருங்கள் சுசீலாமாவின் அந்த இனிய குரலை. காதல் வயப்பட்ட நிலையில் இருக்கும் காதலருக்கு இப்பாடல் வரிகள் சொர்க்கம். வரிகள் கண்ணதாசன், இசை வேதா. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன், காற்றலையில் கலக்கட்டும்.
0: கட்டாயமாங்க, காற்றலையில தவளை விட்டார்லாம். கால் பண்ணதுக்காக நன்றி.
3: மகிழ்ச்சி.
0: நன்றி.

0: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியின் இறுதி நேயர் அப்படின்ட்டு சொல்லாங்க. நம்ம ஏன்னா நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நேயர் யாரு, எங்கேருந்துன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து சௌந்தரராஜன்.
0: ஓகேங்க, சொல்லுங்க, இன்னைக்கு எந்த பாடல் ஒளிபரப்பலான்ட்டு?
1: புவனா வெரி குவாலிட்டி குடி.
0: ஓகேங்க.
1: இதிலே மலர்ந்தது இதிலே கலந்தது என்ற பாடல்.
0: ஓகேங்க, கட்டாம குத்தலாங்க, நன்றி கால் பண்ணதுக்காக.
1: வணக்கம்.
0: வணக்கம் நேர்களை, இந்த பாடலோட நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே எஸ்பிரீதி. ஸ்டேடியோ நோடி FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் திரும்ப சரியா 11 மணி ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ. திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நல்ல அழகான அற்புதமான இரவு நேரத்துக்கு தகுதியான நம்ம மனசை உறங்க வைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராய்ட் உங்களுக்காக சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளை, ரகமான அவங்களுடைய இசையில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.